0: இது ஸ்ரீமச்சங்கராச்சார்ய விரசிதம் கங்காஷ்டகம் சம்பூர்ணம்.
1: நேரம் 5:37. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.

நான்கு, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில்.

நேரம் 5:44. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது டி கே பட்டம்மாள் அவர்களின் குரலில்.

பாஸ்பர ஸ்ரோணி சோபாஜித ஸ்வர்ண பூவிருத்தலே சந்திரிகா சீதலே விகசித நவகிம்சுகா தாம்ர திவ்யாம்சு கச்சன்ன சாரூரு சோபா பராபூத சிந்தூர சோணாய மானேந்திர மாதங்க ஹஸ்தார்களே

ஈஷபூதேஷதோ ஏஷவாகி சக்கிநாஷ தைத்யேஷ யக்ஷேஷவாய் வக்ரிமாணிக்ய சங்கிருஷ்ட கோட்டீர பாலா தபோத்தாம லாட்சாரசாருண்ய தாருண்ய லக்ஷ்மி கிரஹீதாங்கிரி பத்மே சுபத்மே உமே சுருச்சிர நவரத்ன பீடஸ்தே சுஸ்திதே ரக்த பத்மாசனே ரத்ன சிம்ஹாசனே சங்க பத்மத்வயோ.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஸ்வின மாதம் 13 திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 18 2026 அக்டோபர் மாதம் 5 திங்கட்கிழமை ரெயின்போ பண்பலை 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. தொடர்வது குரளமுதம்.

0: நோக்கு பெருமையில் சிறந்த பெரியாரை பேணி பாதுகாக்க முயன்ற நோக்கம் சிறுமை குணம் உடையவரிடத்தில் இருக்காது. குறள் எண் 976 அதிகாரம் பெருமை.
1: சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணி கொள்வேம் என்னும் நோக்கு.
0: பெருமையில் சிறந்த பெரியாரை பேணி பாதுகாக்க முயன்ற நோக்கம் சிறுமை குணம் உடையவரிடத்தில் இருக்காது. குறள் எண் 976 அதிகாரம் பெருமை.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து பிரதமர் திரு கே பார்மர்லினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுக்களை நடத்த உள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பான சாதனை படைத்த இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சர்வதேச பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலமாக அமைதியை ஏற்படுத்த இந்தியா தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தொழில்துறையினருடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தொகுதியில் 285 வாக்குச்சாவடி மையங்களும் தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் சுற்றியபடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை வள்ளுவர்கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலாயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

6:02. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். இணைப்பில் உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. இலக்கை அடைவதில் மனம் உறுதியாக இருந்தால் அதை அடையும் மார்க்கம்

எதுவும் உங்கள் கண் முன் தெளிவாக தெரியும். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக விநாயகர் பாடல்கள்.

ஆறு மணி எட்டு நிமிடம் பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். விதைத்து கொண்டே இருங்கள், முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சிவன் பாடல்கள், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில். கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 6:20. நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சிவன் பாடல்கள், ஏசுதாஸ் குரலில்.

நேரம் 6:30. பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இயேசுவையே துதிசெய், ஏ.பி. கோமலா குரலில் கேட்டிணைந்திருங்கள்.

6:33. எல்லாம் சாத்தியமாகிறது நீங்கள் உழைப்பையும் முயற்சியையும் பல மடங்கு செலுத்தும் போது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இஸ்லாமிய பாடல்கள், கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 6:37. நீங்கள் நேர்மறையான சிந்தனையுடன் நேர்மறையான செயல்களை செய்யும்போது பெரிய வெற்றி உங்களை வந்தடைகிறது. பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் முருகன் பாடல்கள், பி. சுஷிலா குரலில். கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 6:50. பிரியா சகோதரிகளின் குரலில் ராதா மாதவ என தொடங்கும் பாடலை கேட்டு முடித்தோம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக நவதுர்கா பாடல் வித்யா குரலில் கேட்டிணைந்திருங்கள்.

0: நேரம் 6:55 தொடர்வது.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள ரமேஷ் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, ஒவ்வொன்றும் முக்கியமானது தான். ஆனால் அடுத்த ஒரு போர், உலகப்போர் நடக்காது, நடக்க வேண்டாம், நடக்கக்கூடாது. நடந்ததுன்னா அது தண்ணீருக்காகத்தான் நடைபெறும்னு நீரியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. நம்ம உடம்புல இருக்கும் ரத்தத்தில் 92% தண்ணீர். உடம்பில் நீரின் அளவு குறைந்தால் கொழுப்பின் அளவு அதிகரிக்கும்னு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதனால் தேவையான அளவு தண்ணி குடிக்கணும். தேவையான அளவு தண்ணி குடிக்காமல் இருந்தால் மூச்சுக்குழாய் வறட்சி அடைந்து இறுக்கமடையும், சுருங்கி மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும். சில நேரங்களில் உடல் வறட்சியால் ஒவ்வாமை கூட வரலாம். உடம்பில் தண்ணி அளவு குறைஞ்சதுன்னா செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல் ஏற்படக்கூடும். நம்ம உடம்பில் போதிய அளவு தண்ணி இல்லைன்னா ரத்தம் அடர்த்தியாகி உயர் இரத்த அழுத்தம், ஹை பிபி, இதய நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு.
2: சர்வராஜன்பேட்டை ரமேஷ் ஐயா,
3: தண்ணி தானேன்னு சாதாரணமாக நினைக்கிறோம். என்னென்ன பிரச்சனைகள், சிரமங்கள் உண்டாகுது பார்த்தீங்களா வெறும் தண்ணினால? அதுவே இன்னொரு தண்ணி, எல்லாரும் சொல்கிற தண்ணி அதுனா இன்னும் என்னென்னவோ பிரச்சனைகள் உண்டாகும். அதனால் தினமும் ஒரு 2.5 to 3 liters H2O தண்ணியை தவறாமல் குடிக்கணும். ஒவ்வொருவரும் அதிகாலை வெறும் வயிற்றில் தண்ணி குடித்தா குடல் சுத்தமாகும். தண்ணி குடித்த உடனே கொஞ்ச நேரத்தில் மலம் வெளியேறும். தினமும் தவறாமல் மல ஜலம் கழித்தாலே உடம்பில் உள்ள முடுக்குகளில் தங்கியுள்ள நச்சுக்களை சிறுநீர் மூலமாக வெளியேற்றிடலாம். சிலருக்கு, ஏன் பலருக்கும், தலைவலி அடிக்கடி ஏற்படும். தினமும் அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்புல தண்ணீரின் அளவு அதிகரித்து தலைவலி குறையும். நம்ம உடம்புக்கே தண்ணீர் இந்த அளவுக்கு தேவைப்படுது. அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தண்ணியை அப்பப்போ குடிச்சுக்கிட்டே இருக்கணும். விடிகாலையில் தண்ணி குடித்தா உடல் உள்ளுறுப்புகள் சுறுசுறுப்படையும்.
2: ரமேஷ் ஐயா,
3: உணவுக்கு அரை மணி நேரத்துக்கு முன் அருந்தும் 1 glass தண்ணீரால் ஜீரணம் அதிகரிக்கும். குளிப்பதற்கு முன் அருந்தும் 1 glass தண்ணீரால் தாழ்வு இரத்த அழுத்தம், லோ பிபி ஏற்படக்கூடும். இரவு தூங்கும் முன் அருந்தும் 1 glass தண்ணீரால் மாரடைப்பிலிருந்து தப்பலாம். இவ்வளவு ஆராய்ச்சிகள் நமது உடல் குடிநீர் குறித்து செய்திருக்காங்க. இதே போல பயிருக்கு நீர்ப்பாசனம் பற்றியும் நிறைய ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கு. தன் தண்ணீராக பாசனம் செய்கிறது, நீர் சிக்கனம் தேவைங்கிறதுனால நுண்ணீர் பாசன முறை, சொட்டு நீர், தெளிப்பு நீர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு.

0: வாட்டர் கன் வந்துடுச்சு. வறட்சி காலங்களில் வெறுமனே தண்ணியை பயிர் மேலே தெளிப்பான் கொண்டு தெளித்தாலே நல்ல பலன் உண்டாகும். நெல்லுக்கு இப்போது காய்ச்சலும் பாய்ச்சலுமான நீர் நிர்வாகத்தை பரிந்துரைக்கிறாங்க. ஆனால் ஆற்றுல குளத்தில் தண்ணி நிறைய இருக்குது, அங்கங்கே மழையும் பெய்துக்கிட்டு இருக்கு. தண்ணி இருக்கிறதுனால அதிகமாக பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை, அளந்து தான் பாய்ச்சணும். பயிர் சாகுபடியில் நீர் சிக்கனத்தை கடைபிடிப்போம். நம்ம உடம்புக்கு நீர் சிக்கனம் வேண்டாமே. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

ஏழு மணி ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில பேச வந்தாச்சு உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. எல்லாருக்குமே காலை வணக்கம். நீண்ட நாள் இனிய நாளாக அமையட்டும்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில எல்லாம் என்ன கேள்வி கேட்க போறோம், அதுக்கு முன்னாடி ஒரு அழகான கவிதையோட இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்து இருக்கை பயணியிடம் புன்னகை கூட செய்யாமல் நீள்கிறது பயணம், தூரத்து வயல்வெளி சிறுமி கையசைத்து கற்றுத்தருகிறாள் அன்பை. என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர், நம்ம சந்திக்கிற எல்லா மனிதர்களுமே, நம்மளையுமே சேர்த்து வந்து எல்லாருமே வந்து சொல்ல முடியாத ஒரு கதைகள் இருக்கும், நிறைய போராட்டங்கள் இருக்கும் இல்லையா. எவ்ரி ஒன் இஸ் கோயிங் த்ரூ சம்திங்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம சரி செய்யணும், இல்லை நம்ம போய் பெருசாக உதவி செய்யணும் அப்படிலாம் இல்லைங்க. நம்மளால முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அன்பை பரிமாறுதல். அழகான அந்த புன்முறுவல், நாலு நல்ல வார்த்தை, ஆறுதலா ஒரு நிமிஷம் நம்ம வந்து எதுவுமே பேசாம என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம் பாத்தீங்களா, அதுவே வந்து ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையே மாத்துங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால அன்பை கொடுப்போம், அன்பை பெறுவோம்னு சொல்லிட்டு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன கேள்வி எடுத்துட்டு வந்திருக்க காவ்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கான கேள்வி, உலக வாழ்விட தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கறது தான் இன்னைக்கான கேள்வி. இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியும்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற நம்ம முகநூல் பக்கத்துல என்னுடைய பதிவுக்கு கீழே உங்களுடைய கமெண்ட்ஸை தாராளமா பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியில முதல் பாடலாக எல்லா தெய்வம் தந்த பூக்களுக்குமே கனதில் முத்தமிட்டால் திரைப்படத்துல இருந்தா வந்துட்டே இருக்கு. சின்மயி மற்றும் ஜெயச்சந்திரனோட குரல வைரமுத்து வரிகளை அரமணி செயல கேட்டு நேந்திரங்களில் ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதுல.

7:09 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில கேட்டிருந்த கேள்விக்கு எல்லாருமே சரியான பதில சொல்லிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வரிசையில பட்டாளம் அப்துல் ஜலீல், இனிய காலை வணக்கம் சொல்லிருக்கீங்க. காலை வணக்கம் நெல்லை பாரதி, அன்பான காலை வணக்கம் சொல்லிட்டு சரியான பதிலுமே சொல்லிருக்கீங்க. விஸ்வநாதன் முத்துராமலிங்கம், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு நல் வாழ்த்துக்கள் சொல்லிருக்கீங்க. நன்றி நன்றி முத்துராமலிங்கம். இன்பா இலக்கியா, சரியான பதில சொல்லிருக்கீங்க. வீரா துரை, காலை வணக்கம் சொல்லிட்டு சரியான பதிலுமே சொல்லிருக்கீங்க. சாமுன்னி, இனிய காலை வணக்கம், குமணன் ஜாவடியில இருந்து சொல்லிருக்கீங்க. காலை வணக்கம் சாமுன்னி. ஏ ஹரிஹரன், சரியான பதில தெளிவான வெளிவாக்கத்தோட சொல்லிருக்கீங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன், சரியான பதில சொல்லிருக்கீங்க. விரிவாக்கத்தையுமே சரியா கொடுத்திருக்கீங்க. எஸ் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக வாழ்விட தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தேன். நேர்கள் எல்லாருமே சரியான பதிலாக சொல்லிட்டே இருக்கீங்க. அந்த வரிசையில் சபரி மனோஜ் சரியான பதிலாக சொல்லியிருக்கீங்க. நந்து ஜெயா திருத்தணியிலிருந்து ராமச்சந்திரன் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு சரியான பதிலாக சொல்லியிருக்கீங்க. ரங்கராஜன் தித்திக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, தகவல்கள் உபயோகமாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நலமான கேட்டிருக்கீங்க. நலம் ரங்கராஜன், நீங்க நலமா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தியாகராய நகர்ல இருந்து பத்மா சவுந்தரராஜன் வணக்கம், இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், முதல் பாடலே அருமை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி பத்மா. அம்பி முன்னார் வெரி குட் மார்னிங் டு எஃப்எம் ரெயின்போ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குட் மார்னிங் ஆர் ரமா, இனிய சுவையான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுமே சொல்லியிருக்காங்க. தியாகராய நகர்ல இருந்து ரமா ரவி. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் சரியான பதில சொல்லிருக்கீங்க. சின்ன ராஜி இனிய காலை வணக்கம், அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு காலை வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களுமே சொல்லிருக்கீங்க. திருப்பத்தூர் மாவட்டம்ல இருந்து பெங்களூர் ஹைவே ரோடு புதுக்கோயில் சின்ன ராஜி சுமதி. மேட்டுப்பட்டி கண்ணன் இனிய திங்கள் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில சொல்லிருக்கீங்க. பன்னீர்செல்வம் அக்டோபர் மாதத்தின் என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில சொல்லிருக்கீங்க. செங்கல்பட்டுல இருந்து பொனியம்பேடு வன்னை கணேசன் அன்பின் அறிவிப்பாளர் காவியா அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களுமே சொல்லிருக்கீங்க. நன்றி. மாலினி தேவி அருணாச்சலம் வணக்கம், எஸ் சரியான பதில சொல்லிருக்கீங்க. நரேஷ்குமார் வைஷு ஹாய், குட் மார்னிங் டு ஆல் லிசனர்ஸ் அண்ட் ஹாய் டு ஆர்ஜே காவ்யா அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில சொல்லியிருக்கீங்க. சந்திரசேகர் அன்பான காலை வணக்கம் சொல்லிட்டு சரியான பதிலையுமே சொல்லியிருக்கீங்க. சந்திரசேகர் மட்டும் இல்ல, தீபக் மற்றும் பத்மினி புதுவையில இருந்து. அன்பு ராணி குட் மார்னிங், ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே, எஸ் உங்களுக்குமே வந்து பியூட்டிஃபுல் டே அமையட்டும் அன்பு ராணி. ஜீவா புதுப்பட்டி விருதுநகர்.

டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. சரியான பதில சொல்லிருக்கீங்க. கேசவன், இனிய காலை வணக்கம். காஞ்சிபுரம்ல இருந்து திருமூலஸ்தனம் வீரசுந்தரி, சரியான பதில சொல்லிருக்கீங்க. தேனி ஹரிராம், இனிய காலை வணக்கம். வணக்கம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில சொல்லிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில ஒரு அழகான பாடல் மொழி திரைப்படத்துல இருந்துதான் வந்துட்டே இருக்கு. இது யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்ராம் வித்யா சாகரோட குரல். கேட்டு நேர்ந்துருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

7:21 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக வாழ்விட தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். எல்லாருமே சரியான பதில சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில பி கே பூபாலன் பாலா, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில சொல்லிருக்கீங்க. சக்தி, இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில சொல்லிருக்கீங்க. சக்தியோட இளவரசி ஸ்ரீபிரியா, அரிணி, வேதிகா, கனகா எல்லாருமே வந்து எல்லாருக்குமே வணக்கங்கள். சரியான பதில சொன்னதுக்கு வாழ்த்துக்கள். பத்மா சவுந்தரராஜன், சரியான பதில சொல்லிருக்கீங்க. ராஜா அவர்களுமே சரியான பதில சொல்லிருக்கீங்க. சிவன் அருண், சரியான பதில சொல்லிருக்கீங்க. செய்யார் சந்திரசேகர், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதிலையுமே சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஜெயசீலன் குடமாண்டப்பட்டி, ஜெயசீலன் வந்து சரியான பதிலா சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஜெயசீலன். வி எஸ் ஐயப்பன், புதுப்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில இருந்து இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொன்னது மட்டும் இல்லாம சரியான பதிலுமே சொல்லிருக்கீங்க. எஸ், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில அடுத்த பாடல் அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்துல இருந்துதான். ராசாலி அப்படிங்கிற பாடல் தான். சத்ய பிரகாஷ் மற்றும் சாஷா திரிபாதியோட குரல்ல கேட்டு நேர்ந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

0: நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால்.
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஒருத்தர் ரொம்ப அவசரமா வந்தார். சார், மனுஷன் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டார். சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணிங்க, எல்லாம் சரியாக போடும் அப்படின்னோம். அவர் ஒரு மாதிரியாக பார்த்தார். ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிட்டுது சார், அதனால தானே நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி கேட்குறேன் அப்படின்னார். சரி, இவர் ஒரு மாதிரியான கேஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட இருந்த ஒரு சின்ன புத்தகத்தை அவர்கிட்ட தூக்கி கொடுத்தோம். இதை படித்து பாருங்கன்னு. கல்யாணத்துக்கு பிறகும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற கேள்விக்கு அந்த புத்தகத்தில் விளக்கம் இருந்தது. கணவன் மனைவிக்குள்ளே சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு அதில் சில வழிகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா? குடும்பம்னு இருந்தால் கோபம் வரதான் செய்யும், அது வந்துட்டு போட்டும் பரவாயில்ல, ஆனால் அந்த கோபம் ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கும் வந்துடாமல் பார்த்துக்கணும். ஒரு சமயத்தில் யாராவது ஒருத்தர் தான் கோபப்படணும், அடுத்தவங்க அமைதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் இவர் அமைதியான உடனே அவங்க ஆரம்பிச்சிக்கலாம். கோபமாக ஏதாவது சொன்னால் உடனே கோபமாக பதில் சொல்லப்படாது, கொஞ்சம் பொறுத்து கோபம் தீர்ந்த உடனே அந்த பதிலை சொல்லலாம். அப்போ பதில் கோபமாக இருந்தால் கூட அது அவ்வளோ பெருசாக தெரியாது. அற்ப விஷயத்துக்கெல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திகிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு தர்க்கம் ஆரம்பமாயிட்டுதுன்னு வச்சுக்கங்க, கடுமையாக ரெண்டு பேரும் விவாதம் பண்ணுறீங்க. உங்களில் ஒருத்தர் இதில் ஜெயிக்கணும்னா அது நீங்களாக இருக்க வேணாம், அடுத்தவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் துணையாக இருங்களேன். அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். ஏதாவது குத்தம் சொல்லணுமா, செஞ்ச தப்பை சுட்டி காட்டணுமா, விமர்சனம் பண்ணணுமா, பண்ணுங்க வேணான்னு சொல்லலை. ஆனால் சொன்னதை அப்படி சொல்கிறத வந்து கொஞ்சம் அன்பாக இதமாக சொல்லுங்கள். எப்போ நடந்த தவறுகளையெல்லாம் இப்போ போய் மறுபடியும் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்க வேண்டாம். நான் அப்போவே சொன்னேன் இந்த புடவை வேணாம்னு, நீங்கள் தான் கேட்கல, இப்போ பாருங்கள் கிழிஞ்சு போச்சு இப்படின்னு கத்துனாங்க ஒரு அம்மா. எப்போ சொன்னீங்கன்னு கேட்டால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி சமயத்தில் அப்படிங்கிறாங்க. அது என்ன, இன்னும் அப்படியே புதுசாகவே இருக்கும்? உங்களுக்கு அவர் தான் பெருசு, அவருக்கு நீங்கள் தான் பெருசு, அதை விட இந்த உலகத்தில் வேறு எதுவும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கணும். நீ தான் என்னுடைய உலகம்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க, அதெல்லாம் வெறும் வசனமாக போயிடக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி கடுமையாக விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே பாதியில் விட்டுட்டு படுக்கைக்கு போயிடக்கூடாது, சுச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம்னு. அப்படி போனால் தூக்கம் வராது. பிரச்சனையை ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தூங்க போகணும். ஒரு நாளில் ஒரு தடவையாவது உங்கள் ஜோடியை பாராட்டி நல்ல விதமாக கனிவாக ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிங்க. ஏதாவது தப்பு பண்ணிவிட்டிங்கன்னா பரவாயில்ல, அதை ஒத்துக்கிறதுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயாராக இருக்கணும். அது ஒன்றும் கேவலம் கிடையாது. வீட்டுக்குள்ளே தானே கேட்க போகிறீங்க, வெளியில் யாருக்கு தெரிய போதும்? எப்படியோ உங்களுக்குள்ளே ஒரு சமரசம் ஆனால் சரி தான், ஒரு தகராறுன்னு

எடுத்துக்கிட்டா குறைஞ்சபட்சம் அதுக்கு ரெண்டு பேர் தேவை. தனியாகவே உட்காந்துக்கிட்டு நான் இப்போ தகராறு பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ரெண்டு பேர் தகராறு பண்ணுறாங்கன்னா பொதுவாக அந்த ரெண்டு பேரில் யார் அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்க பேரில் தான் தப்பு இருக்கும். அதை மனசில் வச்சுக்கணும். இதெல்லாம் தான் அந்த புத்தகத்தில் போட்டிருக்கிற வழிமுறைகள். இவ்வளவும் சரியாக வரலைன்னா அப்புறமா சொல்லுங்கள், வேறு புத்தகம் ஏதாவது இருக்கான்னு தேடுவோம். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட வந்தாராம். டாக்டர், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷ காலமாக நாங்கள் ஒரு விஷயத்தில் கூட ஒத்து போனதில்லை அப்படின்னு ஆரம்பித்தார். உடனே அந்த அம்மா குறுக்கிட்டு, அது 30 வருஷம் இல்லை, 32 வருஷம் அப்படின்னாங்களாம். ஒருத்தர் ரொம்ப அவசரமாக வந்தார்.

சைபாலின் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நேரம் சரியா 7:34 ஆயாச்சு. என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக வாழ்விட தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கறது தான் கேள்வி. எல்லாருமே சரியான பதில சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில திருநின்றவூர் தமிழன் ஜெயராம், வெரி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில சொல்லிருக்கீங்க. புலுவபாளையம் ஆனந்த முருகன், இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு சரியான பதில சொல்லிருக்கீங்க. பிரமிளா தமிழ் செல்வன், சரியான பதில சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நாகர்கோவில் இருந்து சுதன், வணக்கம் சகோதரின்னு சொல்லிட்டு சரியான பதில சொல்லிருக்கீங்க. ராதாகிருஷ்ணன், வணக்கம் தேனி மாவட்டத்திலிருந்து, சரியான பதிலுமே சேர்த்தே சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள் ராதாகிருஷ்ணன். மயிலை பட்டாபி, சரியான பதில சொல்லிருக்கீங்க. பாலா ஜெயச்சந்தர், இனிய காலை வணக்கம் சைதையிலிருந்து, சரியான பதில சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ராஜேஷ் பெரியார் நகர்ல இருந்து, இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஆரணியிலிருந்து அர்ஜுனன், சரியான பதில சொல்லிருக்கீங்க, காலை வணக்கமும் சொல்லிருக்கீங்க, காலை வணக்கம். எஸ், தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் உதித் நாராயணன் மற்றும் ஹனிலாவோட குரல்ல மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து கேட்டினைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே சமதுலு.

இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். ஏழு மணி 40 நிமிடம் ஆயாச்சு. FM ரெயின்போ 101.4 வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம் நேயர்கள் எல்லாருமே. இந்த காலை வேளையில ஒரு புத்துணர்ச்சியோட சரியான பதில அப்படியே சட சட சடன் எத்தனை பேருப்பா அப்படின்னு கேட்கும் போது பார்க்கும் போது அப்படியே ஆனந்தமா இருக்கு. எஸ் இதே உற்சாகத்தோட இந்த நாளை தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்த கேள்விக்கு எல்லாருமே சரியான பதில சொல்லியிருக்கீங்க. அந்த வரிசையில குட் மார்னிங் சொல்லிட்டு முகமது ஹஃபீஸ் ரஹ்மான், ஹபீப் மாலிக், கலில் மாலிக், அலி ரஹ்மான் எல்லாருமே வந்து குட் மார்னிங் சொல்லியிருக்கீங்க. குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். சுரேஷ்குமார் இனிய காலை வணக்கம். கீழ்கட்டையில இருந்து சுரேஷ்குமாரோட மனுஸ்ரீ, பவன்ராஜ், கற்பகம், சுரேஷ்குமார் எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அருமையான வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. எனக்குமே சரி, நம்மளோட ஷோக்குமே சரி, இது மட்டும் இல்லாம சரியான பதிலையுமே சொல்லியிருக்கீங்க. நன்றி. சண்முகவேல் ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் போட்டதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. எனக்குமே இது ஃபேவரட் சாங் தான், எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Yes, have a great day அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்குமே நல்ல நாளா அமையட்டும் சண்முகவேல். எஸ் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நான் நீ திரைப்படத்துல இருந்து தான் வந்துட்டே இருக்கு. யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் மற்றும் ஷாஹித்தியோட குரல்ல, கார்கியோட வரிகள்ல, மரகத மணியோட இசையில கேட்டு நேந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

7:45 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக வாழ்விட தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கறது தான் கேள்வி. எல்லாருமே மிக சரியான விடைய சொல்லிட்டீங்க. அது வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வெறும் வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு காவியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக ஆசிரியர் தினம் இன்னைக்கு கொண்டாடப்படுதுங்க. ஆசிரியர்களோட பங்களிப்பையுமே கல்வியில அவர்களுடைய முக்கியத்துவத்தை போற்றும் நாளாக இந்த நாள் திகழ்கிறது அப்படின்னு சொல்லிக்கலாம். இது மட்டும் இல்லாம நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலே வந்து அன்பு காட்டுங்கள், அன்பை பெறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கவிதைலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு யாருடைய பிறந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளாரோட பிறந்த நாள் இன்னைக்கு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் சொன்ன அவருடைய கருணையான சிந்தனையும் ஜீவ காருண்யம் மற்றும் எல்லாரிடமும் உயிர்களிடத்தில் எல்லார்கிட்டையுமே வந்து நம்ம என்ன காட்டணும்னா அன்பை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொள்கையை வந்து அவர் நிலை நாட்டினாரு. இந்த நாள்ல அவருடைய பிறந்த நாளை நம்ம நினைவு கூறுவோம். எஸ், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில ஒரு அழகான பாடல், பைசன் திரைப்படத்திலிருந்து சின்மையோட குரல்ல கேட்டு நேர்ந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

7:51 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சரியான பதில் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நிறைவாக ஒரு 4 பேருமே வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பேர் சொல்லலைன்னா எப்படி? எஸ், வி மோகன் சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க. பிரகாஷ் டிபிஎஸ் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க கர்நாடக மாநிலம்லேருந்து. பிரகாஷ், ஷாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்வித், ரமேஷ் எல்லாருக்குமே நன்றிகள். முருகேசன் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இப்போ நானுமே வந்து பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதாவது உலக வாழ்விட தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 5 கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாள் வந்து எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட முக்கிய நோக்கம் என்ன காவியா, பாதுகாப்பான தரமான மலிவு விலையில கிடைக்கக்கூடிய வீடுகள் மற்றும் வாழ்விடங்களோட அவசியத்தை உறுதி செய்வதுதான் இந்த நாளோட நோக்கம். 2026 இந்த நாளுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனைவருக்கும் போதுமான வீட்டு வசதி. நகரங்களாகட்டும், மாநகரங்களாகட்டும், அதோட நிலை குறித்து யோசிக்கிறதாகட்டும், தங்குமிடம் பெறுவதற்கு அடிப்படை உரிமை எல்லாருக்குமே இருக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு சிந்திப்பதற்கான நோக்கமாக தான் இந்த நாள் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ரஷ் ஹார் நிகழ்ச்சியில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக அஞ்சாம் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா மற்றும் சூரத் சந்தோஷோட குரல்ல கபிலன் வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

0: கரண்ட் போயிடுச்சே. ஏய் வந்துட்டியா நீ? கேண்டில் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் தேடி தாயே.
1: ஏய் டார்ச் மூஞ்சில அடிக்காதபா, கண்ணு கோசுதுல.
0: கொஞ்ச நேரம் டார்ச் அடிச்சாலும் இவ்

0: கண்ணு கூசுதுன்னு சொல்ற? அப்போ நீ இப்ப கார்ல ஹை பீம் போட்டுட்டு தான வந்த? அப்ப எவ்ளோ பேருக்கு கண்ணு கூசி இருக்கும்?
1: பின்ன ரோட்ட பார்த்து வண்டி ஓட்ட வேணாமா?
0: உனக்கு ரோடு தெரிஞ்சா போதும்னு நினைச்ச, எதிர்ல வர யாராவது பாதிக்கப்படுவாங்களான்னு நீ யோசிக்கலையப்பா.
2: நாலு வால்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிக்கிறேன்னா அதே ரூல்ஸ் ரோட்ல பேசினா ஏண்டா வந்து கொலைகிற?
0: ஹை பீம் உனக்கு வேணா வெளிச்சமா இருக்கலாம், ஆனா அவன் எதிரில வரவங்களுக்கு ஆபத்தா முடியும்ல.
1: இவ்வளவு தூரம் சொல்லிட்ட, அப்படியே அந்த டாக் லைன்
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பான சாதனை படைத்த இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சர்வதேச பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலமாக அமைதியை ஏற்படுத்த இந்தியா தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தொழில்துறையினருடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தொகுதியில் 285 வாக்குச்சாவடி மையங்களும், தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் சுற்றியபடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஒட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலாயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

8:03 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில பேச வந்தாச்சு உங்கள் சகி ஆர்ஜே காவியா. அதாவது சண்டே எல்லாம் சூப்பரா முடிஞ்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இந்த மண்டே இந்த திங்கட்கிழமையில நம்ம வந்து அடியெடுத்து வைக்கும் போது ஒரு மனநிலை இருக்கும் பாருங்க. அது கொஞ்சம்

வேதனையாதான் இருக்கும். ஐயையோ திருப்பியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்டே மனநிலை மட்டும் கொஞ்சம் மோசமா இருக்குங்க. வேலைக்கு போகணுமா, ஸ்கூலுக்கு போகணுமா? ஏன்னா நேத்து ஃபுல்லா செம்ம ஜாலியா இருந்திருப்போம். ஸோ இப்போ வந்து உங்களோட மன வேதனை எனக்கு புரியுது. ஸோ உங்க எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ண வைக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் சூப்பர் டூப்பர் பாடல்களை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒரு மணி நேரம் ரஷ் ஆர் ரெயின்போல செம்மையா என்ஜாய் பண்ண போறீங்க. எஸ், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக ஜகமே தந்திரம் திரைப்படத்துல இருந்துதான் தனுஷ், சந்தோஷ் நாராயணன் மற்றும் தியோட குரல்ல விவேக்கோட வரிகள்ல சந்தோஷ் நாராயணன் இசையில கேட்டு நேந்திரங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதொழு.

வருது. எனக்கு ராஜாவானா வாழுறேன், எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன். அது மாதிரி நமக்கு எப்பயுமே நாம தான்ப்பா ராஜாவாக இருக்கணும், ஓகேயா? அந்த மாதிரி ஒரு மனநிலையை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், எல்லாமே சூப்பராக இருக்கும். பெரிய பெரிய கவலைகள் எல்லாமே தூசு தட்டின மாதிரி போயிடுங்க. எஸ் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் மைனா திரைப்படத்துல இருந்து தான் வந்துட்டே இருக்கு. சோலார் சாய் மற்றும் கல்பனாவோட குரல்ல யுக பாரதி வரிகள்ல தி இமானி இசையில. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.

0: இன்னா வெயில்.
1: என்ன சார், வீடு தேடினீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணோம்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட்டு, வா சுருதி போலாம்.
1: டேய் குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயிலு? யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே இல்லாம எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
3: தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து
4: வச்சுட்டேன். கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சுட்டீங்களே.
5: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
6: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
5: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4. எட்டு மணி 15 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சி தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கருப்பு திரைப்படத்துல இருந்து சாய் அபியங்கர் மற்றும் கானா முத்துவோட குரல்ல விஷ்ணு எடாவனோட வரிகளை சாய் அபியங்கர் தான் இசையமைத்திருக்காரு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: எட்டு மணி 20 நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எஸ், இப்போ வந்து நம்ம கருப்பு படத்துல இருந்து ஒரு பாட்டு கேட்டு வந்தாச்சு. சாய் அபியங்கர் பாடியிருந்தாருன்னு சொல்லியிருந்தா இல்லையா. இப்ப அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா, வில்லு திரைப்படத்துல இருந்தா சாய் அபியங்கரோட அப்பா திப்பு பாடியிருக்காரு. கூட வடிவேலு மற்றும் ரீட்டாவோட குரல, கபிலன் வரிகள, தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டினேந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

8:24 நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 சூப்பர் டூப்பர் பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது உங்கள் சக்கி ஆர்ஜே காவ்யா. எஸ், இதுக்கப்புறமா வந்து ஒரு பாட்டு வரப்போகுது. நின்ன இடத்துலயே டான்ஸ் ஆடக்கூடிய பாடல் தான் சொல்லலாம். சந்திரமுகி படத்துலயுமே வந்து எல்லாருமே இந்த பாட்டில் வந்து டான்ஸ் தான் ஆடிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒரு வைபான சாங்னே சொல்லலாம். எஸ், கே மற்றும் கார்த்திக் மற்றும் சுஜாதாவோட குரல்ல, கபிலன் வரிகள்ல, வித்யாசாகர் இசையில வந்துட்டே இருக்க ஒரு பாடல் கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதோலு.

எல்லாருமே டான்ஸ் ஆடிருப்பீங்க இந்த பாட்டை கேட்டுட்டு நான் நம்புறேன். இஸ் நேரம் சரியா 8:30 ஆயாச்சு. ரெஷா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா இப்போ மீசை முறுக்கு 2 வந்தாச்சு. ஆனாலுமே இந்த மீசை முறுக்கு 1 இருக்கிற பாடல்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழா தான். எழுதிருக்கிறதும் ஹிப்ஹாப் தமிழா தான், இசையமைத்திருக்கிறதும் ஹிப்ஹாப் தமிழா தான். இஸ் கேட்டு இணைந்திருங்கள். சக்கரை கட்டிங்கிற பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு இணைந்திருங்கள்.

மீசைய முருகு திரைப்படத்தில இருந்து ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டு வந்த இந்த வேலையில நேரம் சரியா 8:34 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். அடுத்த பாடல் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துல இருந்து தான் வந்துட்டே இருக்கு. நரேஷ் ஹையர், உஜயினி மற்றும் மதுமிதாவோட குரல்ல நான் முத்துக்குமார் வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மான் இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு வந்த இந்த சமயம் 8:40 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான பாடல்னே சொல்லலாம். இப்போ சமீபத்தில் வந்து ட்ரெண்டிங்கான பாடல் நிறையா வந்தாலுமே ஒரு சில பாடல்களுக்கு எண்டே கிடையாதுடா அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் மாயாவி திரைப்படத்திலிருந்து புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் கல்பனாவோட குரலில் நா முத்துக்குமார் வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாதி செயலை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

8:45 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எஸ், இந்த ஒரு மணி நேரம் சூப்பரான பாடல்கள் தான் நான் போடுறேன்னு ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் எழுந்து ஆடக்கூடிய பாடல்கள் தான் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா உட்காந்து ரசிக்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் பாடல் தான் கேட்க போறீங்க. பாபநாசம் திரைப்படத்திலிருந்து சுந்தர் நாராயண ராவ் மற்றும் மாளவிகா அனில்குமாரோட குரல்ல நா முத்துக்குமார் வரிகள கிப்ரான் இசையில கேட்டு நினைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

8:51 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். இந்த 1 மணி நேரம் எல்லாருமே வந்து பாட்டெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே தாங்க, அன்பை கொடுப்போம் அன்பை பெறுவோம்னு சொல்லிட்டு இப்போ இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது உங்கள் சக்கி அஜய் காவ்யா. மீண்டும் கெட் செட் கோ நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக தமிழ் தமாக்கா அப்படிங்கிற மாதிரி 2 பாட்டு வந்துட்டே இருக்கு. வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்தும் வேலை இல்லா பட்டதாரை திரைப்படத்திலிருந்தும் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுளு.

0: கதை காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மெலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பான சாதனை படைத்த இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சர்வதேச பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலமாக அமைதியை ஏற்படுத்த இந்தியா தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தொழில் துறையினருடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தொகுதியில் 285 வாக்குச்சாவடி மையங்களும், தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் சுற்றியபடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை வள்ளுவர்கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷிலாயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

9:03 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. இது உங்க அன்பு தோழி திவ்யாவும் உங்க கூட பேசுறதுக்காக ஓடோடி வந்துட்டேன். அதாவது இலவசமா கிடைக்குது அப்படின்றதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு எந்த ஒரு விஷயத்தையும் யூஸ் பண்ணிடக்கூடாது இல்லைங்க. அதே மாதிரிதாங்க இந்த நேரமும் இலவசமா அது பாட்டு கடந்து போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக அப்படியே அதை விட்டுடப்படாது, பிடிச்சி வச்சுக்கணும். ஒவ்வொரு செகண்டுமே லைஃப்ல ரொம்ப முக்கியம், அதனால பார்த்து செலவு பண்ணுங்க சரியா. இப்போ காலாண்டு தேர்வு முடிஞ்சு குழந்தைங்களாம் மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. இவ்வளவு நாள் டானு 7 மணிக்கெல்லாம் எழுந்துருவாங்க, ஏன்னா விளையாடணும்ல, படிக்க வேணால. ஆனா இப்போ 10 நாள் லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்கும், இருக்கதான செய்யும் காலங்காலமா அப்படிதானே. பட் அதை தாண்டி நிறைய குழந்தைங்க இப்போ கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஹாப்பியா எனக்கு எல்லாரும் ஜாலியா போயிட்டு வாங்க, பதட்டெல்லாம் படம் வேண்டாம். போயிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணி எப்படி போச்சு

வெக்கேஷன் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு ஹாப்பி அன்னைக்கு ஒரு நாள் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி நம்மளுடைய ரெயின்போ ராப்ல இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, தாம் தூம் திரைப்படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில பா விஜயுடைய வரிகள்ல பென்னிதயால் மற்றும் சயோனா பிலிப் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதூளு.

0: excellence. Let the celebrations begin.
1: நேரம் 9:10 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் தான் கேட்டுட்ருக்கீங்க. எஸ் ரெயின்போ ரேப்பில் அடுத்ததாக உங்களுக்காக கஜினி திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. குழந்தைங்களாகட்டும் இல்லை பெரியவங்களாகட்டும் எல்லாருக்குமே இப்போ வந்து அந்த வைரஸ் ஃபீவர் அப்படின்றது வந்துட்டு வந்துட்டு தான் போயிட்டுருக்கு. உடம்புல ஒரு மாதிரி ரேஷஸ் மாதிரி இருக்கும். பொதுவாக நம்ம நினைப்போம் இது குழந்தைங்களுக்கு தானே இருக்குது அப்படின்னு சொல்லி, அதான் கிடையாது, இது பெரியவங்களுக்குமே அஃபெக்ட் ஆகுது. ஆனால் பயப்பட வேண்டாம், இது மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா உடனே டாக்டரை பாருங்கள், அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அப்படியே ரெஸ்ட் எடுங்க, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சரியாக அப்படின்னா மறுபடியும் இமீடியட்டா போய் டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா காமனா வரக்கூடிய இஷ்யூ அப்படின்றது இது கண்டிப்பா ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கேத்த மாதிரி நம்மளை பாத்துக்கிறது ரொம்ப தேவை. ஓகே, அடுத்ததான் உங்களுக்காக கஜினி திரைப்படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில கபிலனுடைய வரிகள்ல சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: அருள் திரைப்படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜுடைய மியூசிக்ல வைரமுத்துடைய வரிகள்ல ஹரிஹரன் மற்றும் மதுமிதா பாடிய பாடல் தான் கேட்டு முடித்தோம். நேரம் 9:21 ஆயிட்டு இருக்கு. அடுத்ததான் உங்களுக்காக பேட்ட திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாள் வரும்போது இது ஒரு நல்ல விஷயம், ஒரு புதுமையான விஷயம் இருக்கும்ல. நிச்சயமா வரலாற்றுல இடம் பிடித்த பல நல்ல உள்ளங்கள் பத்தியும் கண்டிப்பா இந்த நாள்ல நம்ம பேசியாகணும். அந்த வகையில இன்னைக்கு வள்ளலார் அவர்களுடைய பிறந்த நாள். வள்ளலார் அப்படின்னு நம்ம யாரை சொல்வோம்? ராமலிங்க அடிகளார் சொல்வோம். தமிழுடைய முக்கியமான ஆன்மீக சிந்தனையாளர்கள்ல அவருமே ஒருவர்ல. 1823 மருதூர்ல அவர் பிறந்தாரு. இந்த தேதியில், அதாவது இந்த அக்டோபர் 5 தான் அவர் பிறந்தாரு. சாதி மத வேறுபாடுகளை தாண்டி அனைவரிடமும் அன்பும் இரக்கமும் காட்டணும், அதுதான் அவர் எப்பவும் எல்லார்கிட்டயுமே வலியுறுத்தினது. அவருடைய முக்கியமான ஜீவகாருண்யம் என்ன? எல்லா உயிர்கள்கிட்டையும் இரக்கம் காட்டணும், பசிச்சவங்களுக்கு முக்கியமா உணவு கொடுக்கணும், அதுதான் மிக உயர்ந்த அறமா அவர் கருதினாரு. கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே செய்யணும். பசின்னு யாராவது கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு காசு கொடுக்க முடியலையோ, சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அவங்க மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படலை அப்படின்னா, நானே உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு தாராளமாக அந்த உதவியை செய்யலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாங்க. ஒரு குட்டி பிஸ்கெட் கொடுத்தா கூட அது அவங்களுக்கு சந்தோஷம்தான். இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் ரொம்ப அழகாக ஸ்மார்ட்டாக இருக்காங்க தெரியுமா. உண்மையாகவே ஏதோ ஒரு உதவி அவங்கக்கிட்ட நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது அவங்களுக்கு செய்யுங்க அப்படின்னாலே அதை செஞ்சுட்டு அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அவங்க ஹாப்பி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைங்களுடைய உள்ள நல்ல விஷயங்கள் விதைக்கிறது ரொம்ப முக்கியம். அது நல்லபடியா அறுவடை ஆகும் அப்போதான். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்காக பேட்ட திரைப்படத்துல இருந்து உலாலா பாட்டு கேட்கலாமா? அனிருத்துடைய இசையிலா விவேக்குடைய வரிகள்ல நாகேஷ் அஜீஸ் மற்றும் இனோ கெங்காத்ரி இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 9:28 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், ரெயின்போ ராப்ல பல விதமான பாடல்கள் உங்களுக்காக அடுத்தடுத்து காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி பல முக்கியமான விஷயங்களும் நிச்சயமா உங்க கூட பகிர்ந்துகிட்டே ஆகணும் இல்லைங்க. ஸோ வள்ளலார் பத்தி பேசணும், ராமலிங்க அடிகளார்னு அவரை சொல்லலாம், இல்ல வள்ளலார் அப்படின்னு சொல்லலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருடைய நோக்கமே வந்து பசியால யாருமே வாடக்கூடாது அப்படின்றதுனால தானே. அதே மாதிரி தான் வடலூர்ல இருக்கக்கூடிய சத்திய ஞான சபை, நிச்சயமா இந்த இடத்துக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க. அந்த இடத்துல பசியால வரக்கூடியவங்களுக்கு இந்த இடத்துல எப்பவுமே சாப்பாடு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அணையா ஜோதி அப்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே எரிஞ்சுக்கிட்டு இருக்காமா. அந்த அணையா ஜோதி இருக்கிற வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பசி இல்லாம இருக்கணும் அப்படின்றது அவருடைய முக்கியமான நோக்கம். சோ இப்பவுமே அங்க வரக்கூடியவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது. நம்ம போனாலும் எப்பவுமே அந்த இடத்துல மூணு வேளையும் சாப்பாடு கிடைக்கும். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி.

இல்ல எவ்வளவு சின்னவங்களா இருந்தாலும் சரி, சாப்பாடா பசிக்குதா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. இந்த ஒரு விஷயம் உண்மையாவே மனசை ரொம்ப லேசாக்குது இல்லைங்க. பசி தானேங்க அடுத்தபடி தானே அதுக்கு எல்லாமே, முதல்ல சாப்பாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம்ல. ஸோ வாழ்க்கையில சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் செய்யறது ரொம்ப ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, அடுத்து உங்களுக்காக ஜெயா திரைப்படத்துல இருந்து பரணியோட இசையில பா விஜய் வரிகள்ல மாணிக்க விநாயகம் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

come on.

இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். மாசில் அமனி திரைப்படத்திலிருந்து சிக்கு புக்கு சாங் தான் கேட்டு முடித்தோம். அடுத்து உங்களுக்காக அன்னியன் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. நேரம் 9:40 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், நாளைக்கு ஒரு முக்கியமான நாளில் எப்படி தேர்தல் முடிஞ்சதோ அதே மாதிரி இப்போ இடைத்தேர்தலும் நாளைக்கு நடக்க போகுது. எந்த தொகுதியில்? மதுராந்தகம், தாராபுரம், இந்த ரெண்டு தொகுதியில் காலையில 7 மணிக்கு வாக்குப்பதிவு ஸ்டார்ட் ஆகுமா, அதை தொடர்ந்து 6 மணி வரைக்கும் நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வாக்குகளை வந்து அக்டோபர் 9 எண்ணுவாங்களாமா. கண்டிப்பா எல்லாரும் அவங்களுடைய கடமையை செய்யறது ரொம்ப முக்கியம். அதனால கடமையை சரிவர செஞ்சிருங்க. ஓகே, அடுத்து உங்களுக்காக அன்னியன் திரைப்படத்துல இருந்து ஹாரி ஜெயராஜுடைய இசையில மெல்வின் நக்குல் மற்றும் ஜி வி பிரகாஷ் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: நேரம் 9:47 அரண்மனை 2 திரைப்படத்துல இருந்து ஹிப்ஹாப் தமிழோட இசையில விவேக் உடைய வரிகள்ல ஆண்டனி தாசன் பாடிய பாடல் காத்துட்டு இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

0: ஏய் வடவா,
1: நேரம் 9:56 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் தான் நேரம் கேட்டுட்டு இருந்தீங்க. எஸ் கடைசியாக நம்ம வந்து சிவகாசி திரைப்படத்துல இருந்த பாடல் கேட்டு முடிச்சோம். ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையில் உதித் நாராயணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் ஒரு பவர் பேக்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்கல்ல. அடுத்து உங்களுக்காக நம்மளுடைய ரெயின்போ ரேப்பில் என்ன பாடல் காத்துட்ருக்கு அப்படின்னா, அசுரன் திரைப்படத்துல இருந்தால் பாடல் கேட்க போகிறோம். எஸ் ஜிவி பிரகாஷோடைய இசையில் ஏகாதேசி அவங்களுடைய வரிகளில் வேல்முருகன் மற்றும் ராஜலட்சுமி இணைந்து பாடிய பாடல். ஹாப்பியாக இருங்க. அடுத்து என்ன திவ்யா டாட்டா பாய்? இல்லை இல்லை இல்லை, அடுத்ததோ கெட் செட் கோல. நானும் காவியாவும் உங்கள் கூட சேர்ந்து அதிரடியாக ஒரு விளையாட்டு விளையாட போகிறோம். அதுக்காக காத்துருங்க. ஓகே, இப்போது இந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லி

அருகில் இன்று இருதரப்பு பேச்சுக்களை நடத்த உள்ளனர். நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்கள் பயனடையும் வகையில் சரக்கு மற்றும் சேவை வரியில் விரைவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சர்வதேச பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலமாக அமைதியை ஏற்படுத்த இந்தியா தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தொழில் துறையினருடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தொகுதியில் 285 வாக்குச்சாவடி மையங்களும் தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் சுற்றியபடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை வள்ளுவர்கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியாவுக்கு எதிரான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 1 விக்கெட் இழப்பிற்கு 28 ரன் எடுத்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலாயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்

0: 10:03 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில பேச வந்தாச்சு உங்கள் சுக்கி ஆர்ஜே காவியா. நான் மட்டும்தான் வந்திருக்கேனா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க, என் கூட இன்னொரு ஆர்ஜே இருக்காங்க.
1: உங்க அன்பு தோழி திவ்யாவும் உங்க கூட ஓடு ஓடி வந்துட்டேன். எஸ்
0: எஸ் திவ்யா, இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில என்ன மாதிரியான கேம் இருக்க போகுதுன்னா,
1: கண்டிப்பா நேயர்களை உற்சாகப்படுத்துற மாதிரி, அவங்களுக்கு சில பல ட்விஸ்ட்கள் எல்லாம் வைக்கிற மாதிரி, அப்படி மாதிரி நிறைய வித்தியாசமான விளையாட்டு எல்லாம் கொண்டு வந்திருக்கோம்ல.
0: ஆமா, கேள்வி கேட்கறது ஈஸி, ஆனா அது பதில் சொல்றதுதான் ரொம்ப கஷ்டம்.
1: ரொம்ப கஷ்டம்ங்க. அதனால நீங்கள் திருப்பி எங்களுக்கு கேள்வி கேட்டுடாதீங்க, நாங்க தான் கேட்போம்.
0: ஆமா, இந்த கேள்விக்கு வந்து நீங்க உடனே பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டா இல்ல, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மூளைக்கு வேலைன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா.
1: எஸ், ஒரு ட்ரிக்கியான க்வெஸ்சன் தான் இருக்க போது. என்ன ரொம்ப பில்டப் குடுக்கறாங்க, ரொம்ப ஈஸியான கேம் தாங்க, ஜாலியா விளையாடலாம். கால் பண்ணுங்க.
0: எஸ், 298-6-00-38 அல்லது 298-5-2-0-5-5-4 அப்படிங்கிற எங்களுக்கு கால் பண்ணலாம். சொல்லும் போதே ஒரு காலர் வெயிட்டிங்ல இருக்காங்க, ஸ்ட்ரெயிட்டா
1: விளையாடலாம்.
0: எஸ், வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க.
1: இது
0: ஒரு அஞ்சு எழுத்து வார்த்தை, ஓகேவா, ஆங்கில வார்த்தை.
2: அஞ்சு எழுத்து ஆங்கில வார்த்தை.
0: ஆமா, இதோட கடைசி நான்கு எழுத்தை நீக்கிட்டாலுமே வந்து இந்த வார்த்தைக்கான உச்சரிப்புலயோ இல்லாட்டி அதோட அர்த்தத்திலயோ எந்த மாற்றமும் இருக்காது.
2: சரி,
0: அவ்வளவுதான்.
1: அது என்ன வார்த்தை?
2: ஏய், என்னப்பா இவ்வளவு கஷ்டமா கேட்டுட்டீங்க ஸ்டார்டிங்கே? எவ்வளவு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கு, ஏதாவது க்ளூ.

0: அதாவது அதாவது சொல்லுங்க காவியா, சொல்லுங்க. கேள்வி கேட்கறது ஈஸி தானே, சொல்லுங்க.
1: இல்ல நான் என்ன பண்ணுவேன், நான் நேயர்கள் ஜெயிச்சிடணுங்கிறதுக்காக ஈஸியா என்னென்னலாம் வந்து நமக்கு டிப்ஸ் கொடுக்கலாம், என்னென்னலாம் சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த மாதிரி சொல்லிடுவேனா?
0: சரி சொல்லுங்க. இங்கிலீஷ் அது வேற கேக்குறீங்களா, அதனால கொஞ்சம் திணறாம நாங்க இருக்கணும்.
1: சரி, ஒரு விஷயத்த நம்ம வாங்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா?
0: ஆமா,
1: அவ்வளவுதான். அத வந்து நம்ம என்னன்னு சொல்வோம், அதுவுமே ஒரு ஆங்கில வார்த்தை தான்.
0: கியூ சிஸ்டம்ல தான வெயிட் பண்ணுவோம். சோ கியூ
1: அப்படிங்கறது சூப்பர் சூப்பர்
0: கியூ யூ இ யூ ஏ அப்படினு போடுவோம்.
1: அந்த
0: மாதிரி கடை நான்கு எழுத்துக்களை நீக்கிட்டாலும் கியூங்கிறது கியூ தான்.
1: அருமையா சொன்னீங்க. நன்றிமா, நன்றி.
0: தேங்க் யூ, தேங்க் யூ so much.
1: ஆனா வந்து இப்போ வந்து நான் உனக்கு அவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன், ஆனா இனிமே வந்து கொஞ்சம்
2: ஆமா காவிய ஸ்ட்ரிக்டா இருக்க போறாங்க, சொல்ல மாட்டாங்க.
1: அடுத்த காலர் கிட்ட போயிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்க இருந்து?
3: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
2: பிரமீலா ரெடியா?
3: சொல்லுங்கள்.
2: ஓகே, ஒரு அறையில அஞ்சு மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருக்கு, அதுல ரெண்டு மெழுகுவர்த்தியை அணைச்சிட்டா இப்போ எத்தனை மெழுகுவர்த்தி எரியும்?
3: ரெண்டு மெழுகுவர்த்தி அணைச்சிட்டா
1: எத்தனை மெழுகுவர்த்தி எரியும்?
3: ரெண்டு.
2: மெழுகுவர்த்தி எரியும்
3: எரிஞ்சிட்டு
2: இருக்கு, அதுல ரெண்டு மெழுகுவர்த்திய வந்து அணைஞ்சிருச்சு, இப்போ எத்தனை மெழுகுவர்த்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு?
3: அஞ்சுல மூணு தான்.
2: மூணு. ஓகே, இந்த க்வெஸ்சன் நானே கொஞ்சம் ட்ரிக்கியா கேட்டேன் நினைக்கிறேன். இப்போ எத்தனை மெழுகுவர்த்தி இருக்கு?
1: வணக்கம்.
4: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
2: வித்யா ரவி, உங்களுக்கு அந்த பதில் தெரிஞ்சதா?
4: ரெண்டு அணைஞ்சு எல்லாமே அணைஞ்சிரும் மேடம்.
2: எல்லாமே ரெண்டு அணைஞ்சிருச்சு, ஆனா எத்தனை மெழுகுவர்த்தி இருக்கு?
1: சொல்லிடுவாங்களோ என்ன பண்றதுடா அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தேன். பரவாயில்ல, ஒரு நாலு பேர் தாண்டிதான் வந்து கடைசியில
2: எனக்கு தெரிஞ்ச எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க நேயர்கள். நீங்களும் விளையாடணும் அப்படின்னா 2986000038 அல்லது 2955055454 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. என்ன விளையாட்டை விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி ரொம்ப ட்ரிக்கியான ஈஸியான விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்போம், அதுக்கு நீங்க வந்து கொடுத்த நேரத்துக்குள்ள டட்டு சட்டு சட்டு சட்டு பதில சொல்லணும். எஸ், ஓகே. அடுத்து உங்களுக்காக ஒரு அட்டகாசமான பாடல் காத்துட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவெளி போயிட்டு வந்துடலாம்.
1: எஸ், என்ன பாடல்னு சொல்லிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன். வாகை சூடவா திரைப்படத்துல இருந்துதான், சின்மையோட குரல்ல வைரமுத்து வரிகள்ல கிப்ரானோட இசையில ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளையும் நம்ம கேட்டு வந்துடலாம்.
5: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
6: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசி

0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் ரூட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்.
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்.
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்.
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும் 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்.
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்டா.
1: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாம். ரைட்,
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: 10:16 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைந்து இருக்கோம்.
1: எஸ் கெட் செட் கோல என்ன விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு ட்ரிக்கி க்வெஸ்சன் கேட்போம், நீங்க அதுக்கு வந்து நிதானமா பதில் சொல்லலாம், தாராளமா பதில் சொல்லலாம். நீங்களும் விளையாடணும் அப்படின்னா 2986000038 அல்லது 2952055544 இந்த நம்பர் கால் பண்ணுங்க,
0: கால் பண்ணலாம். ஸோ ஈஸியான க்வெஸ்சனா அடுத்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க
1: கண்டிப்பா.
0: எஸ் அடுத்த காலர் வணக்கம்.
1: இருவருக்கும் நன்றி, இருவருக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்லிட்டு.
0: எஸ்
1: கலா ரெடியா?
0: ஓகே. என்னன்னா இதுவுமே வந்து கிட்டத்தட்ட மெழுகுவர்த்தி மாதிரி தான். நீங்க முன்னாடி க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
2: க்வெஸ்சன்
0: இந்த க்வெஸ்சன் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. நீங்கள் கையில் தீப்பெட்டியுடன் ஒரு இருட்டு அறைக்குள் செல்கிறீர்கள். தூய தமிழ்ல க்வெஸ்சன் சொல்றேன், அப்பதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேயா? அங்க ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு விளக்கு, ஒரு தீப்பந்தம், இது எல்லாமே இருக்கு. எதை முதல்ல பத்த வைப்பீங்க? விளக்க தான் பத்த வைப்பீங்களா? ஏன்?
1: அடுத்தவங்க தீப்பந்தத்துக்கிட்ட நேர்கிட்ட போயிடலாம் நம்ம. நன்றி கலா,
0: நன்றி. வணக்கம்.
3: நிலைய உறவுகளுக்கு பணிவான காலை வணக்கத்துடன் திருப்பூர் மாநகர் மன்னரை பாராப்பாளையத்திலிருந்து சேரங்க சுவாமி
1: பேசுகிறேன்.
0: க்வெஸ்டின் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு காலர் கிட்ட கேட்டிருந்தேன், அவங்க ஆன்சர் பண்ணல, நீங்க ஆன்சர் பண்றீங்களான்னு பாப்போமா.
3: மெழுகுவர்த்தி தானுங்க. மெழுகுவர்த்தி,
0: மெழுகுவர்த்தி தானு அப்படிங்கறது வந்து தவறான பதில் இல்லையே.
3: மெழுகுவர்த்தி காது அந்த கேள்வி தானுங்க.
0: உங்களுக்காக நான் திரும்பவும் அந்த கேள்வியை கேக்குறேன். நீங்க கையில தீப்பெட்டியோட ஒரு இருட்டு அறைக்கு போறீங்க, சரியா? அங்க வந்து ஒரு மெழுகுவர்த்தி இருக்கு, ஒரு விளக்கு இருக்கு, ஒரு தீப்பந்தம் இருக்கு. எதை முதல்ல பத்த வைப்பீங்க?
3: தீப்பெட்டியோட இருட்டு அறைக்கு போறோம், அங்க வந்து ஒரு மெழுகுவர்த்தி,
1: ஒரு விளக்கு, தீப்பந்தம் இருக்கு.
0: மெழுகுவர்த்தி இதான் ஆரம்பத்திலேயே சொன்னீங்க.
1: அவர் நமக்கே ட்ரிக்கியா கொடுக்கறாரு. இல்லை இல்லை இல்லை, தவறான பதில். இருந்தாலும் விளையாடுனதுக்கு நன்றி, நன்றி.
0: அடுத்த காலர் சொல்லிடுறாங்களான்னு பாக்கலாம். வணக்கம்.
4: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து?
4: நான் கிண்டில இருந்து விஜயா பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம் இருவருக்கும்.
1: வணக்கம் விஜயா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும். பதில் தெரிஞ்சதா?
0: எனக்கு லைன் கிடைக்கலப்பா, நான் என்ன பண்றது அப்படிங்கறீங்களா? பரவாயில்ல,
1: சூப்பர், நல்லா விளையாடுனீங்க. நன்றி, நன்றி,
0: நன்றி. இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, ஒரு நாலு பேர் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அஞ்சாவது பேர் கிட்ட ஆன்சர் வருது இல்லையா,
1: வந்து அதுக்குள்ளே அந்த க்வெஸ்சனை புரிஞ்சுக்கிறாங்க.
0: ஓகே, அவ்வளவுதான். அப்ப இனிமே க்வெஸ்சனை கொஞ்சம் ஈஸியா கேட்கலாம் அப்படிங்கறத சொல்ல வரீங்க. சரி,
1: அடுத்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிறிய இடைவேளை காத்துட்டு இருக்கு. என்ன பாடல் காவியா கேட்க போறோம்?
0: படிக்காத

சந்திரன் திரைப்படத்துல இருந்து ரஞ்சித் மற்றும் ஜேசியோட குரல்ல தபு சங்கரோட இசையில எழுதியிருக்காரு. மணி சர்மாவோட இசையில ஒரு அழகான பாடல் படிக்காதவன் திரைப்படத்துல தான் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. ஓகே.

0: 10:25 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், கெட் செட் கோல என்ன விளையாடிட்டு இருக்கோம்னா, உங்ககிட்ட ஒரு ட்ரிக்கி குவெஸ்டின் கேட்போங்க. அதுக்கு ரொம்பலாம் அப்படியே யோசிக்காம குவெஸ்டினை ஒரு 4 தடவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பதில் கிடைச்சிரும். நீங்களும் விளையாடணும் அப்படின்னா 2986-00038 அல்லது 2952-55544 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 0444 சேர்த்துக்கோங்க.
1: எஸ் காலர்ஸ் எல்லாருமே வெயிட்டிங்ல இருக்காங்க.
0: அடுத்த காலர் யாருன்னு பாத்துடலாமா? வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து? அடடா, அவர் இங்க வெயிட் பண்ணிட்டு அங்க கட் பண்ணிட்டு போயிட்டாரு. வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: ராகவன்.
0: ராகவன், ரெடியா?
2: சொல்லுங்க மேடம்.
0: ஒரு வருஷத்துல எத்தனை மாதங்களுக்கு 28 நாட்கள் இருக்கு?
2: எல்லா நாட்களும் இருக்கு.
0: நன்றி. பட் இவ்ளோ ஈஸியா சொல்லிருவாங்க, இப்படிலாம் சொல்ல கூடாது, யோசிக்கணுமா இல்லையா? அடுத்து நம்மள அவங்களை யோசிக்க வச்சிருவோம். எஸ், அடுத்த காலர் வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து?
3: இவருக்கும் காலை வணக்கம். பெரும்பாக்கம், வனஜா.
0: வனஜா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கு வனஜா. ரெடியா?
3: ரெடி மேடம், சொல்லுங்க.
0: அதாவது ஒருத்தர் கிட்ட 40 முட்டை இருக்கு, சரியா? அதுல 5 உடைச்சிட்டாரு, 5 சமைச்சிட்டாரு, 5 சாப்பிட்டுட்டாரு. மிச்சம் எத்தனை முட்டை அவர்கிட்ட இருக்கும்?
3: 15
0: பரவாயில்ல, எல்லாருமே வந்து இப்போ நமக்கு ஏத்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த காலர் கிட்ட போயிடலாம். வணக்கம். அதாவது ரொம்ப நேரம் லைன்ல வெயிட் பண்ணி கடைசியில் நம்ம கிட்ட வரும்போது மிஸ்டு காலா போயிடுதுப்பா. ஆமா, கவலைப்படாதீங்க, பொறுமையா காத்திருங்க, நிச்சயமா நீங்களும் விளையாடலாம். எஸ், அடுத்த காலர் வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
4: சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
0: கலைசாமி, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
4: இருவருக்கும் அன்பார்ந்த வணக்கம்.
0: அன்பார்ந்த வணக்கம் உங்களுக்கும். ரெடியா? ஈஸியா. இப்ப பாருங்க, நீங்க ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓடுறீங்க, ரெண்டாவது இடத்துல இருக்கிறவரை முந்திட்டீங்க, இப்ப நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கீங்க?
4: ரெண்டாவது இடத்துல இருக்கிறவரை முந்தியா?
0: ஆமா.
4: முதல் இடம்
0: இல்லையே? இல்லையே.
4: ரெண்டாவது இடத்துல முந்திட்டு மூணாவது இடமா மேடம்?
0: ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓடிட்டே இருக்கீங்க, பயங்கரமா யோசிக்கிறீங்க. அடுத்ததுக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா?
1: கண்டிப்பா.
0: நன்றி சார, நன்றி. மக்களே, நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க, அதுக்குள்ள நாங்க ஒரு சிறிய இடைவெளி போயிட்டு வந்துடலாம். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: ஓகே காவிய நேர்கள் வந்து தீவிரமா அதை யோசிக்கிட்டோம், அதுக்குள்ள நம்ம ஒரு பாட்டு கேட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்து அவங்க யோசிக்கிட்டோம்.
1: ஓகே, கெத்து திரைப்படத்துல இருந்துதான் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. நரேஷ் மற்றும் ரணினோட குரல்ல பத்மாவதி, சீர்காழி சிற்பி, கானா வினோத் எல்லாருமே சேர்ந்து எழுதிய பாடல் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ FM 101.4.
0: இங்க எல்லாமே சமதுல்லு.

0: நேரம் 10:36 ஆயிட்டு இருக்கிறேன். பாய் ஃபார்ம் 101.4 கெட் செட் கோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், கெட் செட் கோல கடைசியா ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ஓட்ட பந்தயத்துல இருக்கீங்க, நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க, ஆனா ரெண்டாவதா இருக்கிறவங்களை முந்திட்டு நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க எத்தனாவது இடத்துல இருப்பீங்க? அப்படியே பதிலையும் லைட்டா நான் உள்ள சொல்லிட்டேன்.
1: ஆமா,
0: இப்ப பதில் எதிர்பார்ப்படான்னு நேயர்கள் கரெக்டா சொல்லிடுங்க.
1: எஸ்,
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம்,
0: அது மாலினி தேவி தான். சரி, பதில் அப்பவே கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: நன்றி.
0: அடுத்த காலர், வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து?
3: தேவிகா பல்லவத்துல இருந்து பேசுறமா. இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் தேவிகா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கும். விளையாடலாமா?
3: ரெண்டாவது இடம் சொல்லிட்டாங்களா?
0: சொல்லிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. இப்ப உங்களுக்கு புது கேள்வி ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்திருக்கேன்.
3: தெரிஞ்சா சொல்றேம்மா.
0: கண்டிப்பா தெரியும். ஓகேயா, உங்ககிட்ட ஒரு பையில ஒரு கிலோ பஞ்சு இருக்கு, இன்னொரு பையில ஒரு கிலோ இரும்பு இருக்கு, இதுல எதோட எடை அதிகமா இருக்கும்? ஒரு கிலோ பஞ்சு ஒரு பையில இருக்கு, இன்னொரு பையில வந்து ஒரு கிலோ இரும்பு இருக்கு, இது ரெண்டுத்துல எதோட எடை அதிகமா இருக்கும்?
3: நன்றி.
0: வணக்கம். ஹலோ, இருக்கீங்க?
4: ஹேமா மேடம்.
0: ஹேமா, ரெடியா?
4: இருவருக்கும் வாழ்த்துக்கள் மேடம்.
0: நன்றி நன்றி ஹேமா. விளையாடலாமா?
4: சொல்லுங்க மேடம்.
0: ஒரு வீட்ல 4 சகோதரர்கள்.
4: ஓகே.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சகோதரி இருக்காங்க. அந்த வீட்ல மொத்தம் எத்தனை குழந்தைங்க?
4: 4 சகோதரர்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 5.
0: இருந்தவரை முந்தி இவரு ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டாரு.

0: மூணாவது இடத்துல இருந்தாரா?
1: ஓ, மூணாவதுலேருந்து ரெண்டாவது இடத்துல. நன்றி நன்றி மேடம்,
0: நன்றி நன்றி. சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம் காவியா. மனிதன் திரைப்படத்துல இருந்து தான் வந்துட்டே இருக்கு. பிரதீப் மற்றும் பிரியாவோட குரல்ல, விவேக்கோட வரிகள்ல, சந்தோஷ் நாராயணன் இசையில. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நல்லா இருக்கும் ரெண்டு பேரும். விளையாடலாமா? உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூணு பேர் வந்து மழை காலத்துல ஒரு சின்ன கொடையில போறாங்க, சரியா? ஆனா யாருமே நினையல. வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
1: பெரும்பாக்கம் சுந்தர்.
0: சுந்தர், ரெடியா?
1: ரெடி மேடம்.
0: ஓகே, ரெண்டு பேருக்குமே ஆப்பிள் கொடுக்கப்படுது. அதுல ரெண்டு பேருமே அதை முழுமையா சாப்பிட்டுடுறாங்க. ஆனா அந்த ஆப்பிளை வெட்டவோ இல்ல பிரிக்கவோ இல்ல. எப்படி?
1: ஒரு ஆப்பிள், ரெண்டு ஆப்பிளா? ஒரு ஆப்பிளா.
0: அத நீங்க தான் சொல்லணும்.
1: இல்ல மேடம், ரெண்டு பேர் சாப்பிட்டாங்களா? ம். அது எத்தனை ஆப்பிள்னு கேட்டேன்.
0: அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டு ஆப்பிளா ஒரு ஆப்பிளான்றது நீங்க தான் சொல்லணும். அதுதான் பதிலே. ரெண்டு பேருக்குமே ஆப்பிள் கொடுக்கப்படுது. ஆனா ரெண்டு பேருமே அதை முழுமையா சாப்பிட்டாங்க. அது வெட்டவோ இல்ல பிரிக்கவோ இல்ல. வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து?
2: ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ்சாரம் சிலம்பசரம்.
0: ஓகே, இப்போ லாஸ்டா ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதுக்கெல்லாம் ஆன்சர்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ அது அந்த கேள்வியில ஒரு வார்த்தை ஆப்பிள் வச்சுதான் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க திவ்யா. ஸோ உங்களுக்கு அடுத்த கேள்வி நானுமே ஆப்பிள் வச்சு கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகேயா? ஒரு கூடையில ஆறு ஆப்பிள் இருக்கு. ஆறு குழந்தைங்களுக்கு ஆறு ஆப்பிள் கொடுத்தாங்க. ஆனாலுமே கூடையில ஒரு ஆப்பிள் இருந்துச்சு. எப்படி? ஒரு கூடையில ஆறு ஆப்பிள் இருக்கு. அந்த ஆறு ஆப்பிளையுமே வந்து ஆறு குழந்தைங்க அங்க இருந்தாங்க. அந்த ஆறு குழந்தைங்களுக்குமே கொடுத்துட்டாங்க. ஆனாலுமே கூடையில ஒரு ஆப்பிள் இருந்துச்சு. எப்படி?
2: அஞ்சு பேருக்கு தான் கொடுத்தாங்க.
0: இல்ல இல்ல, ஆறு பேர் இருந்தாங்க. ஆறு பேருக்கும் கொடுத்தாச்சு. ஆனாலுமே கூடையில ஆப்பிள் இருக்கு. எப்படி? குவெஸ்டினை யோசிங்க, குவெஸ்டினை யோசிங்க. நான் நேயர்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனாலும் கூடையில ஒரு ஆப்பிள் இருந்தது. அது எப்படி? எப்படி?
2: ஒண்ணே எஸ்டா இருந்தது.
0: இல்ல, சரி, வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தலாமா?
2: சரி மேடம்.
0: நன்றி சார், நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம். ரெண்டு பேருக்கும் வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
3: சென்னை பெருங்குளந்து வள்ளி.
0: வள்ளி, பதில் தெரிஞ்சதா?
3: என்ன கொடை கதையா?
0: கொடை இல்ல, கூட. இது ஆப்பிள் கதை.
3: கேளு, நான் கேக்கலையா?
0: சரி, நான் சொல்றேன்.
3: கேட்டேன்.
0: காவியா, சொல்லுங்க காவியா. அதாவது ஒரு கூடையில ஆறு ஆப்பிள் இருக்கு. அந்த ஒரு ஆறு குழந்தைங்களுக்கு அந்த ஆறு ஆப்பிளையுமே கொடுத்துட்டாங்க. ஆனாலுமே கூடையில ஆப்பிள் இருக்கு, ஒரு ஆப்பிள். எப்படி?
3: ஒரு குழந்தைக்கு
0: பாதி எல்லாம் இல்ல, முழுமையா தான் கொடுத்துட்டாங்க ஆறு ஆப்பிளையுமே. ஆனாலுமே
3: ஆறு குழந்தை தானே மேடம்.
0: ஆமா,
3: ஆறு குழந்தைக்கு ஆறு ஆப்பிள் கொடுத்தா ஆறு ஆப்பிள் சேர தான் போடும்.
0: அப்ப எப்படி கூடையில ஒரு ஆப்பிள்?
3: கூடையில ஏழு வந்திருக்கும், ஒன்னு எஸ்டா வந்திருக்கும்.
0: அதாவது நீங்க சொல்றது தப்புமா, நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வள்ளி, வள்ளி கேள்வியிலேயே பதில் இருக்கு பாருங்க. கூடையில ஆறு ஆப்பிள் இருந்துச்சு, ஆறு குழந்தைங்களுக்கும் ஆறு ஆப்பிள் கொடுத்தாச்சு. ஆனாலும் கூடையில ஒரு ஆப்பிள் இருந்துச்சு. எப்படி? தெரியாம போச்சு பாத்தீங்களா? யாரோ பண்ணிட்டாங்க. சரி வள்ளி, நன்றி நன்றி
4: நன்றி வள்ளி.
0: அடுத்த நேருக்கு போயிடலாம். வணக்கம். யார் இங்க இருந்து?
4: வணக்கம்.
5: அனைவருக்கும் காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம். யார் இங்க இருந்து?
5: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகம்.
0: சண்முக சுந்தரம். ஓகே, உங்களுக்கு தெரியுமா இந்த விடை? போன காலர் கிட்ட கேட்டிருந்தேனே
5: மேடம். இந்த கூடையில ஒரு ஆப்பிள் இருக்குன்னு சொல்றீங்களா?
0: ஆமா.
5: இல்ல மேடம், அத ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க எனக்கு ஒருத்தரம்.
0: அதாவது கூடையில ஆறு ஆப்பிள் இருந்துச்சு.
5: சரி மேடம்.
0: அங்க ஆறு குழந்தைங்க இருந்தாங்க. அந்த ஆறு குழந்தைங்களுக்குமே வந்து ஆறு ஆப்பிள் கொடுத்துட்டாங்க. ஆனாலுமே கூடையில ஒரு ஆப்பிள் இருக்கு.

0: 10:45 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம்.
1: எஸ், சுவாரஸ்யமா விளையாடிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாடல்களும் துள்ளலா கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததா யார் விளையாட போறா?
0: வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து?
2: வாழ்க வளத்துடன். ஜெயசீலன், குடமாட்டப்பட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டமா.
1: ஜெயசீலன், எப்படி இருக்கீங்க?

0: அந்த ஆப்பிள் வந்து 6 ஆப்பிள் இருக்கு.
1: யாருமே விடைய சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஒரு நியாயம் கிடைக்காதா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல,
2: வள்ளி இப்ப கொந்தளிச்சிருப்பாங்க, இதுதான் பதிலா அப்படின்ட்டு.
1: பரவாயில்ல, அடுத்த காலர் கிட்ட போயிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: உங்களுக்கான
2: ஈஸியான கேள்வி கேட்கணும் அப்படின்னா
1: உங்களுக்கான கேள்வி என்னன்னா, ஒரு வீட்ல 4 மூலை இருக்கு, சரியா?
3: 4
1: மூலை, மூலை ஒவ்வொரு மூலையிலுமே ஒவ்வொரு பூனை இருக்கு, சரியா? ஓகேயா? ஒரு பூனைக்கு முன்னாடி எத்தனை பூனை இருக்கும்? பூனைக்கு முன்னாடி எத்தனை பூனை இருக்கும்?
3: ஒரு பூனைக்கு முன்னாடி ஒண்ணுமே இருக்காது.
1: ஒண்ணுமே இருக்காதா?
2: 4 மூலை இருக்கு.
3: 4 மூலையில 4 பூனை இருக்குல மேடம்?
1: 4 பூனை இருக்கு.
2: அது வந்து 4மே ஒண்ணு ஒண்ணா பாத்தபடி தான் இருக்கு.
1: ஓகேயா? இப்ப ஒரு பூனைக்கு முன்னாடி எத்தனை பூனை இருக்கும்? ஒவ்வொரு பூனைக்கு முன்னாடியும் எத்தனை எத்தனை பூனை இங்க இருக்கும்?
3: ஒவ்வொரு பூனை தான் இருக்கும். ஒரு வேடர் வர்றாரு, அப்ப பாக்குறாரு குருவிகள்லாம் லைனா நிக்குதுன்னு சொல்லி தொப்புன்னு சுட்டுறாரு. அதுல ஒரு குருவி மட்டும் அடிபட்டு போகுது. நீல எத்தனை குருவிகள் இருக்கும்?
1: எந்த குருவியுமே இருக்காது. ஏன் தெரியுமா?
2: ஒரு குருவி சுட்ட உடனே எல்லாம் பறந்து போயிடும்.
3: ஆமா ஆமா, கண்டிப்பா.
1: நீங்க
3: சொல்லிட்டீங்க.
2: சரி, உங்க கேள்விக்கான பதில யாரு சொல்றாங்க அப்படின்றத பாப்போம். நன்றி.
3: நன்றி மேடம்.
1: வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
4: வணக்கம், குயில் கோபி.
1: குயில் கோபி, ஓகே. உங்களுக்கு அந்த விடை தெரியுமா? குயில் கோபி பூனைக்கான விடை தெரியுமா?
4: இது 4 பூனை பூனையா?
1: 4 பூனை இருக்கா? ஒவ்வொரு பூனைக்கு முன்னாடியும் எத்தனை பூனை இங்க இருக்கும்?
4: முதல்ல சொல்லு, கரெக்டா சொல்லுங்க.
1: கரெக்ட்டாவே சொல்லிடுங்க.
4: அதாவது 4 பூனை, 4 பூனை இருக்கு, 4 தூண் இருக்கு, அதானே? ஹலோ.
1: ஹலோ, லைன்ல தான் இருக்கும்.
2: ஒரு வீட்ல 4 மூலைகள் இருக்கு, ஒவ்வொரு மூலையிலயுமே ஒவ்வொரு பூனை இருக்கு, சரியா? இப்போ ஒவ்வொரு பூனைக்கு முன்னாடியும் எத்தனை பூனை இருக்கும்?
4: ஒரே ஒரு பூனை இருக்கு. இந்த மாதிரி ஒரு மூலை இருக்கு, அந்த மூலையில ஒரு பூனை இருக்கும்.
2: மொத்தமா எத்தனை பூனை இருக்கும்?
4: மொத்தம் 4 மூலை, 4 பூனை.
1: 4 பூனை. அப்போ ஒரு பூனைக்கு முன்னாடி எத்தனை பூனைங்க இருக்கும்?
4: ஆமா, இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு மூலை இருக்கு, அந்த மூலையில ஒரே ஒரு பூனை தான் இருக்கும்.
2: ரொம்ப யோசிக்கணுமே. சரி, இப்போ உங்க பதில்
4: என்ன?
1: சரி, அவருக்கு அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பூனைன்னு நம்ம
4: வச்சுக்கோங்க.
2: ஓ, அதுக்கு முன்னாடி ஒரு பூனை தான் இருக்கும். ஆனா நம்ம பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே தெரியுமே. ஒரு பூனைக்கு முன்னாடி ஒவ்வொரு பூனைங்க ரெண்டு, ஒரு கேள்வியில ரெண்டு பதில்.
1: பூனையே டென்ஷன் ஆயிடும் இதுக்கு மேல. இந்த கேள்வியை நம்ம பெருசா இழுத்துட்டு போனா.
2: நன்றி நன்றி.
4: கத்தி கத்தி ஓடி போயிடும்.
1: நன்றி நன்றி. எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன்.
2: ஆமா, ரொம்ப சிறப்பா விளையாடினாங்க. என்னம்மா இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு எங்களை காலையிலே டென்ஷன் படுத்துறீங்களே அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்க வச்சு, சிந்திக்க வச்சு, சிரிக்க வச்சு இந்த நிகழ்ச்சி உண்மையாவே நல்லா இருந்தது. காவியா, நன்றி உங்களுக்கு. அதுக்கு
1: உங்களுக்குமே நன்றி. திவ்யா
2: கூட ரொம்ப யோசிக்க வச்சுட்டீங்க, நான் டயர்ட் ஆயிட்டேன்.
1: எஸ்,

டயர்டானனால எல்லாருக்குமே சேர்த்து ஒரு அழகான பாடல் போட்டுடலாம். சர்வம் திரைப்படத்துல இருந்துதான், யுவன் சங்கர் ராஜாவோட குரல்ல பா விஜய் வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைத்திருக்காரு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதூளு.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் புதுதில்லி வந்துள்ள சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மினுடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்கள் பயனடையும் வகையில் சரக்கு மற்றும் சேவை வரியில் விரைவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவின் முக்தி அடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும் மதுராந்தகம் தொகுதியில் 285 வாக்குச்சாவடி மையங்களும் தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் இருப்பதாகவும் அடுத்த 15 நாட்களில் மேலும் குறைய வாய்ப்பு இருப்பதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார்.

கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில் பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து சீராக இருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் அருவிக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகர ஆட்சியர் திரு சமீரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 46 ரன் எடுத்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. இதோ உங்க அன்பு தோழி திவ்யாவும் உங்க கூட பேசுறதுக்காக ஓடோடி வந்துட்டேன். ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 5ஆம் தேதி, இப்போ நம்ம அக்டோபர் 5ஆம் தேதியில் இருக்கும் ஓகேவா, பட் செப்டம்பர் 5ஆம் தேதி என்ன நாள் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் டே, அதாவது ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை நம்ம வந்து இந்தியாவுடைய டீச்சர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் இன்னைக்கு அக்டோபர் 5ஆம் தேதி வேர்ல்டு டீச்சர்ஸ் டே. ஸோ ஆசிரியர்கள் அப்படின்னா எப்பவுமே போற்றப்பட வேண்டிய ஒருத்தவங்க தான், ஏன்னா அவங்களுடைய உழைப்பு அப்படின்றது உண்மையாகவே ஒரு மகத்தான விஷயம். மாதா பிதா குரு தெய்வம்னு மூன்றாவது இடத்துல அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குல்ல. 8 மணி நேரம் ஒரு குழந்தை ஸ்கூலில் இருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ விஷயத்தை கற்றுப்பாங்க. வீட்டுக்கு நிகராக அவங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாங்க, ஆசிரியரோடு இருக்காங்க. நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு ஆசிரியரை கடந்து வந்திருப்போம். ஒவ்வொரு மாணவனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஆசிரியர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பணி, உயர்ந்த ஒரு பணி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கையை வழிகாட்டியாக அவங்க மாறுறாங்க. நமக்கு என்ன தேவை, எது தேவையில்லை, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை பாதை எப்படி இருக்கணும் அப்படின்னு இங்கே நிறைய ஆசிரியர்கள் தான் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் பேச போகிறோம். கண்டிப்பாக ஆசிரியர்கள் பற்றி, உங்களுடைய ஆசிரியர்கள் பற்றியும் எங்கூட நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க. ஸோ இன்னைக்கு இந்த வேர்ல்டு டீச்சர்ஸ் டேயில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை பயணத்தின் வழிகாட்டியாக மாறிய ஆசிரியர் யார், அந்த ஆசிரியர் அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். அது யாராக வேணால் இருக்கலாம். ஆனால் இப்போது நான் 5ஆம் வரைக்கும் தான் படித்தேன், அதுக்கப்புறம் படிக்கல அப்படின்னா அந்த 5ஆம் வரைக்குமே ஒரு ஆசிரியர் நிச்சயமாக நமக்கு ஞாபகம் இருந்திருப்பாங்க. அந்த டீச்சர் பற்றி சொல்லுங்கள், அவங்க என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத சொல்லுங்கள், அவங்க கூட நீங்கள் எப்படிலாம் நேரம் செலவழித்தீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்க போகிறோம். 2986-00-38 அல்லது 2952-00-554 இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். முன்னாடி மறக்காமல் 0444 சேர்த்துக்கோங்க. வணக்கம், ரெயின்போ யார் இங்கிருந்து? ஓகே, தாராளமாக நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஆசிரியர் பற்றி தான் பேச போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு ஆசிரியர் ஞாபகம் இருப்பாங்க. அவங்களுடைய அந்த கடமை அப்படின்றது மறக்க முடியாத ஒரு விஷயம் இல்லைங்க. அது எப்போ வேணால் பேசலாம் நம்ம. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? ஓகே, நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? வாகை சூடவா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு அழகான பாடல், ஜிப்ரானுடைய இசைகளை வைரமுத்துடைய வரிகளில் காத்துட்ருக்கு.

0: நேரம் 11:09 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
1: வணக்கம் பொன்னேரி, ஜெகண்டையில இருந்து மிமிக்ரி கலீல் அகமது பேசுறேன்.
0: கலீல் அகமது சொல்லுங்க,
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கேன். எனக்கு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் வந்து 5th வரைக்கும் கவர்மெண்ட்ல படிச்சேன், எல்கேஜில இருந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6th ல இருந்து 10th வரைக்கும் பாய்ஸ் ஸ்கூல் படிச்சேன். ஆனா எனக்கு மறக்க முடியாத டீச்சர் பாத்தீங்கன்னா, நான் கான்வென்ட்ல படிச்ச சத்யா டீச்சர் தான், அவங்கள மறக்கவும் முடியாது. ஆக்சுவலி 5th வரைக்கும் அவங்க கிட்ட படிச்சேன். இவங்க என்ன, இவங்களோட ஸ்பெஷாலிட்டிக்கு என்னன்னா, ஸ்கூல்லயே சொல்லி தருவாங்க. அவங்க வீட்டுக்கு வர வச்சு, வீட்லயே வந்து நீங்க சரியா படிக்க மாட்டீங்க அப்படின்ட்டு நிறைய பசங்கல வீட்லயே வந்து ஃப்ரீயா சொல்லி தருவாங்க, காசு எல்லாம் வாங்க மாட்டாங்க. ஆமா, வீட்டுல வச்சு டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு ஃப்ரீயா சொல்லி தர. அது வேற இல்லாம சாப்பாடு வேற போடுவாங்க மதியானம் பாத்தீங்கன்னா, யார் யார் வரீங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த புளி சோறு, தயிர் சாதம், அது மாதிரி எல்லாம் ஆக்கி போடுவாங்க இந்த டீச்சரு.
0: உண்மையா இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லங்க, இது மாணவர்கள் படிக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு அர்ப்பணிச்சிருக்காங்கல்ல.
1: கண்டிப்பா, அவங்க பாத்தீங்கன்னா இவங்க பெருநன்மை சொல்லணும்னா, நானும் படிச்சேன் அவங்க கிட்ட, அதுக்கப்புறம் அந்த டீச்சர் கிட்ட என் பொண்ணும் படிச்சேன்.

0: அவங்களுக்குமே அது வந்து ஒரு பெருமையா இருக்கும் தெரியுமா.
1: ஆமா, இப்ப கூட ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தேன் அவங்களை, குட் மார்னிங் டீச்சர் சொன்னேன், கொஞ்சம் நல்லா பண்ணு, மோட்டிவேஷன் பண்ணுங்க படிக்கிற போல. ஆனா என்ன சொல்றதுன்னா, காம்படிஷன் வச்சு படிக்க மாட்டேன் போல, நல்லா அந்த ஞாபகம் வச்சு படிச்சதான் கொஞ்சம் நல்லா வரும். கொஞ்சம் சொல்லுங்க,
0: என்னங்க
1: உங்ககிட்ட விட்டுருக்கேன்.
0: சரிங்க சரிங்க. ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா, நம்ம என்னதான் வளர்ந்தாலும் நம்ம பசங்களை போய் அங்க சேர்த்தாலுமே இப்போ அவங்க வந்து நமக்கு டீச்சர் தான். இப்ப நீ இப்ப கூட நீங்க அவங்களை பார்த்தா டீச்சர் தான் சொல்றீங்க.
1: ஆமா, நான் டீச்சர் தான் சொல்லுவேன், டீச்சர் இல்ல மிஸ். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை செய்யறாங்க அவங்க, அந்த சைடு எப்பனா பாத்தோன்னா நிறைய ஸ்டூடெண்ட் அவங்க கிட்ட இருப்பாங்க. அப்போ வந்து மிஸ் குட் மார்னிங், மிஸ் குட் ஆஃப்டர்நூன், மிஸ் குட் ஈவினிங் மிஸ், அவங்க புகழ்ந்து சொல்லுவாங்க என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்
0: அப்படின்னு
1: சொல்லுவாங்க. அது சொல்லும் போது அந்த கர்வம் நம்மளுக்குள்ளே,
0: ஒரு ஆசிரியர் பத்தி பேசினா கண்டிப்பா நம்ம பேசிட்டே இருக்கலாம். அவ்வளவு நினைவுகள் நம்ம சுமந்துகிட்டு இருப்போம். அது அவங்க சொல்லி கொடுத்தது, அவங்க பேசினது, அவங்களுடைய உரையாடல் நம்மள மோட்டிவேட் பண்ணதுன்னு இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்ப கூட நிறைய குழந்தைங்களை பார்க்கும் போது சொல்வாங்க, செய்தி பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும், அவங்க வந்து இந்த டீச்சர் போக கூடாது எங்களை விட்டு, அவங்க எங்கேயாவது டிரான்ஸ்பர் ஆகி போறாங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ அழுவாங்க. இல்லை, இந்த டீச்சர் எங்களுக்கு தான் வேணும், இவரை விட மாட்டோம் நாங்கள், இந்த மிஸ் எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுவாங்க. அவங்களுடைய அந்த அழகை பார்க்கும் போதே அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அன்பு கொட்டி கிடக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவரை வந்து ஒரு அர்ப்பணிப்போடு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அது மூலிமா அத்தனை குழந்தைங்களும் முன்னேற முயற்சி பண்ணியிருக்காங்க. படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு கூட ஒரு ஏதோ ஒரு சுலபமான வழியை சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு நிறைய ஆசிரியர்கள் வந்து உண்மையாகவே அதுக்கு நேரம் செலவழிச்சு அவங்களுடைய குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் அவங்க ஸ்கூலுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் கொடுப்பாங்களே. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையுடைய வழிகாட்டியா மாறின பல ஆசிரியர்கள் பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். கால் பண்ணுங்க, பேசலாம். 298-6-00-38 அல்லது 298-5-2-0-5-5-4. முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் ஈரோடு சூரம்பட்டி வளத்துல இலங்கோ பேசுறேன்மா.
0: இலங்கோ சொல்லுங்க சார்.
2: நான் வந்து இப்ப எனக்கு வந்து வயசு வந்து 62வது. நான் வந்து ஒரு 2வது 3வது படிக்கிறப்ப எங்க ஊர் தாரமலை பக்கத்துல ஒரு சின்ன கிராமம், சேலம் மாவட்டம், பழக்கார்னூர்னு. அங்க வந்து வடிவேல் ஆசிரியர், வடிவேல் வாதியாரு, அவரு வந்து எங்களுக்கு என்னதுதான் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த வேப்ப கொத்து இருக்கு இல்லைங்க, அதை எடுத்து பாடம் போடுவார்.
0: இதுல இப்படி ஒரு விஷயமா இருக்கு.
2: ஆமா, இப்படி இருக்குது. அதே மாதிரி இந்த மாணவர்கள்லாம் ஒரு நாள் இந்த அப்பெல்லாம் பள்ளிக்கூடத்துல அதிகமா வரமாட்டாங்கல்ல,
0: இந்த
2: மாதிரி எல்லாம் அப்பெல்லாம் வந்து நாங்க படிக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 45-50 வருஷம்
0: முன்னாடி
2: அதிகமா யாருமே ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க.
0: இயலாமை காரணமா நிறைய பேர் வர முடியாது.
2: இயலாமை இல்ல, வர்றது சோம்பேறி வர்றதுக்கு பிடிக்காது, படிக்கிறதுக்கு இப்பெல்லாம் அந்த காடுகள்ல இருந்து கள்ளக்காலா இருக்கும், அந்த கள்ளக்காலம் பொறிக்கிட்டு ஸ்கூலுக்கு போறேன் ஒப்பிடுக்கிறது. அப்பவே அப்ப இவர் வாத்தியார் என்ன பண்றது, ஊருக்கு அப்படியே தேடிட்டு வருவார், கொண்டு போய் ஸ்கூல்ல உட்கார வச்சிருவார்.
0: ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு, ஒரு குச்சி கையில எடுத்துக்கிட்டு
2: எடுத்துட்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு ஏதாவது அப்பயே ஸ்நாக்ஸ், கடலை பருப்பி, அப்ப குருவி பிஸ்கட், இதெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு படிக்க வைப்பாரு அப்பவே. ஆமா, அவர் நினைக்கிற சொல்லும் போது எனக்கு அந்த எத்தனையோ வாத்தியார்கள்ட்ட படிச்சிருந்தா கூட
0: அந்த வாத்தியார் வந்து
2: எனக்கு நினைவு வருதுமா.
0: வடிவேல் வாத்தியார் உண்மையாவே பெருமைப்படுவாரு. இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம அவரை பத்தி பேசுறோம்னா கண்டிப்பா அவங்க ஃபேமிலிக்கும் அது பெரிய பெருமை தான்ல. நன்றி.
2: ஆமாமா, நன்றிமா.
0: நன்றி சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: மடிப்பாக்கம், லதா கிருஷ்ணவேல்.
0: லதா?
3: ஆமா,
0: சொல்லுங்க லதா.
3: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும்.
0: சொல்லுங்க.
3: இன்னைக்கு வேர்ல்ட் டீச்சர்ஸ் டேன்னு நீங்க சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது.
0: ஆமா, செப்டம்பர் 5th தான் ஞாபகம் வரும் கண்டிப்பா.

0: ஒவ்வொரு நாளும் டீச்சர்ஸ் நமக்கு பெருமை தான், இருந்தாலும் இன்னைக்கு பேசுறது எனக்கு கொஞ்சம் நிறைவா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க.
1: கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. நானும் தான் எஃப்எம் மூலமா இப்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன். நான் இப்ப ரீசெண்டா தான், ரீசெண்ட் டேஸ் தான் கொஞ்ச நாளா தான் கேட்டுட்டு
0: இருக்கிறேன்.
1: அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும்.
0: கண்டிப்பா தினமும் கேளுங்க.
1: கண்டிப்பா எனக்கு எடுத்த டீச்சர்ஸ் எல்லாமே நல்ல டீச்சர்ஸ். அப்ப எல்லாம் எல்லாமே நல்லா இப்படி இருக்கணும், எஜுகேஷன் மட்டும் சொல்லி தர மாட்டாங்க, அவங்க பிஹேவியர்ஸ் எல்லாமே இப்படி இருக்கணும், இந்த வயசுல இப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே சொல்லி தருவாங்க அவங்க.
0: கண்டிப்பா ஒரு குழந்தையுடைய ஒழுக்கம் அப்படின்றது அது பள்ளிக்கூடத்துல இருந்தேன்னு ஆரம்பிக்குது.
1: கண்டிப்பா
0: அந்த வாழ்க்கை சைக்கிள் அதுவே ஸ்கூல்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் கண்டிப்பா உங்களுக்கு எல்லா டீச்சர்ஸுமே சிறப்பா கிடைச்சிருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷம் லதா. நன்றி.
1: நான் 11th 12th படிச்ச டீச்சர்ஸ்லாம் அவ்வளவு நல்ல டீச்சர்ஸ். நம்ம பேரண்ட்ஸ் விட அவங்க வந்து நல்லா எல்லாம் கைட் பண்ணி நமக்கு படிக்க வைக்கிறது வந்து இந்த ஏஜ் வந்து உங்களுக்கு டைனமோ ஆகும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எல்லாம் அவங்களே சொல்லி தருவாங்க நமக்கு. இதுலயே இது பண்ணக்கூடாது, நமக்கு இந்த ஏஜ் வந்து கொஞ்சம் அப்படியே அலைப்பாயும் அப்படின்னு எல்லாமே நல்லா சொல்லி தருவாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா இப்ப உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க அதெல்லாம் மிஸ் பண்றாங்கன்ற மாதிரி எனக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா ஏதோ ஒரு அந்த ஒரு ஒரு மிஸ்ஸிங் இருக்குல்ல. இப்ப டீச்சர்ஸுமே வந்து எது பேசுறோம் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு தடுமாற்றம் இருக்குதானே செய்யுது, கால மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி இல்ல.
1: கண்டிப்பா, ஏன்னா இப்ப உள்ள பசங்களும் அது ஏத்துக்கிற இதுல மனநிலையிலும் இல்ல. எல்லாருமே அவங்க மிஸ்ஸும் அவங்களும் அவங்களுக்கும் டைம் இல்ல.
0: கரெக்ட்.
1: இந்த மாதிரி அப்டேட் பண்றதுக்கு எல்லாமே அவங்களுக்கும் போர்ஷன்ஸ் முடிக்கணும், அது முடிக்கணும் தான் இருக்காங்க. நான் எஜுகேஷனை விட இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் கொஞ்சம்
0: சொல்லித்தரணும்,
1: பெரியவங்களை மதிக்கணும், எப்படி பேசணும். எல்லாருமே கிண்டல் பண்ற மாதிரியே பேசுறாங்க, அதே மாதிரியே பேரண்ட்ஸையும் பேசுறாங்க, எல்லாத்தையுமே பேசுறாங்க. நம்ம வந்து பெரியவங்க சின்னவங்க எப்படி பேசணும்ன்றது நமக்கு தெரியும்.
0: கண்டிப்பா.
1: ஆனா இப்போ உள்ள பசங்க எல்லாருக்கிட்டயுமே ஜோவியலா பேசுறோம்ன்றதுல வந்து
0: மாணவர்களுக்கு புகுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த நல்ல வழிகள் வந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்றத அவங்க கட்டாயம் செய்யறாங்க. ஆனா அந்த கால மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி அது எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் மாணவர்கள் கையில தானே இருக்கு. நன்றி லதா, நன்றி. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிறிய இடைவேளை. ஆசிரியர்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா அவங்க நினைச்சா அட பெருமையா இருக்கே அப்படின்னு நினைப்பாங்கல்ல. தொடர்ந்து பேசலாம்.
2: மூவி போலாமா? ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சதை சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
3: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
2: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
3: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
2: இரு, ஊர் ரூட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
3: காய்கறிகளும் பழங்களும்.
2: சாப்பிட கூடாதது
3: ஜங்க் ஃபுட்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும்.
2: செய்ய வேண்டியது
3: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்.
2: செய்ய கூடாதது
3: தூங்காம மொபைல் பாக்குறதும் 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்.
2: வலிமைக்கு
3: உணவு,
2: அமைதிக்கு
3: இசை,
2: கோபம் வந்தா
3: மெடிடேஷன்,
2: சோகமானா
3: புத்தகம் டா.
2: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
3: போலாம். ரைட்.
2: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: Congratulations, Vicken.
1: உங்கள் FM Rainbow-வில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: உங்க வாழ்க்கைய அந்த பயணத்தை ரொம்ப அழகா வடிவமைச்ச அந்த வழிகாட்டியா மாறின ஆசிரியர் பற்றி தான் இன்னைக்கு நம்மளுடைய உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். நேரம் 11:25 ஆயிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் நிறைய அனுபவங்களை பகிர்ந்துக்க காத்திருக்கீங்க. நீங்களுமே நிச்சயமா உங்களுடைய அனுபவங்களை சொல்லலாம். அந்த ஆசிரியர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க நானும் ரொம்ப ஆவலா இருக்கு. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம். யார் பேசுறீங்க?
1: பெருங்குளத்தூர் உலகநாதன்.
0: உலகநாதன், சொல்லுங்க சார்.
1: என்ன என்ன கேள்வி
0: இன்னைக்கு? வந்து வேர்ல்ட் டீச்சர்ஸ் டே, ஓகேவா? சோ அத முன்னிட்டு வாழ்க்கை பயணத்தின் வழிகாட்டியா மாறின ஆசிரியர் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்.
1: ஓ சரி சரி,
0: சொல்லுங்க. உங்க வாழ்க்கையோட அந்த வழிகாட்டி அந்த ஆசிரியர் யார்?
1: நான் 7ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப பழனியில திருவள்ளுவர் ஸ்கூல்ல 7ஆம் கிளாஸ்
0: படிச்சேன்.
1: பரிசு நடந்துட்டு இருக்கு மேடம். நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போனேன். இருந்தாலும் ஒரு டவுட் வந்து முன்னாடி உட்காந்துருக்கிறவனே எட்டி பார்த்தேன் மேடம்.

0: சார் அங்கிருந்து பாத்துட்டாரு. அவரு எப்பவுமே கையில ஒரு பெரிய குச்சி வச்சுட்டு வருவாரு. எதிரி உலகநாதா அப்படினாரு. எதிரிச்சு என்ன எதுக்கு பாத்த அப்படின்னு சாரு. சார் நான் பாக்கலையும் சார், அவன் எழுதுறது வேற கொஸ்டின், நான் எழுதுறது வேற கொஸ்டின் சார், நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க சார் அப்படிங்கப்போ திரும்பி போனாரு. திரும்பி போனவர் திரும்ப வந்து அது எப்படி உனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி அடி பிச்சு
1: எரிஞ்சுட்டாரு. அப்ப தப்பு பண்ணா கண்டிப்பா ஆசிரியர்கள் கேட்பாங்க, ஆனா உங்களுக்கு அந்த ஒரு நினைவு தான் ஞாபகம் இருக்குல்ல, அடி வாங்கினதான் ஞாபகம் இருக்கு.
0: அதாவது தவறு செய்யும் போது கண்டிக்கிறதுதான் நமக்கு புரியற மாதிரி, நம்ம எப்படி நம்ம பொய் சொன்னாலுமே நம்ம மாட்டிக்குவோங்கிறத அவர் புரிய வச்சாரு.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா உண்மையாவே பொய் சொல்லும் பொழுது தப்பு பண்ணும் போது நிச்சயமா அந்த இடத்துல மாட்டிப்போம், இல்ல மாட்டிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நடக்கும், அதனால அத பண்ணவே கூடாது.
0: ஆமா,
1: நன்றி நன்றி உலகநாத, நன்றி.
0: ஒரு இத உதாரணம் சார்.
1: நிச்சயமா நம்ம லைஃப்ல இந்த மாதிரி தவறுகள் நடக்கும் போது அதை சுட்டி காட்டக்கூடியது, அதுக்கான கேள்வி கேட்கக்கூடியது ஆசிரியர்களுக்கு ஒரு கட்டாயமான விஷயம் இல்லைங்க. நாலு பின்ன என் பையன் இப்படி பண்ணிட்டான், என் பொண்ணு இப்படி பண்ணிட்டான், என்ன டீச்சர் நீங்க கேட்கல அப்படின்னு சொல்லி யார் அவங்களை கேள்வி கேட்பா? அண்ட் அவங்களுக்கும் ஒரு பெரிய கடமை இருக்குல்ல. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம், கேட்க தம்பி ராஜசேகர் மேடம்.
1: ராஜசேகர் சொல்லுங்க.
2: வணக்கம்,
1: நன்றி நன்றி, சொல்லுங்க.
2: என்னை வாழ்க்கை வயது பண்ணவங்க அருள்மொழி டீச்சர்னு நான் ஆறாவது படிச்சுன்னு
1: இருந்தேன்.
2: அவங்க தான் டிசிப்ளின், எப்பவும் டிசிப்ளின். இப்ப வரைக்கும் நான் டிசிப்ளினா இருக்கேன், சொன்னதே
1: செஞ்சுருக்கேன்,
2: அந்த தூய்மையும் பண்ணிருக்கேன். நல்ல ஒழுக்கம்ட்ட கத்து கொடுத்தவங்க அந்த அருள்மொழி டீச்சர். அவங்க இப்ப இல்ல, நல்ல டீச்சர், அதெல்லாம் ஹைட்டா இருப்பாங்க. தாம்பரத்துல புனித மேரி கல்லூரின்னு இருக்கு, அங்கதான் படித்தேன். அவங்களுடைய நினைவு ஏற்படுத்திட்டீங்க, நன்றி
1: நன்றி நன்றி. கண்டிப்பா இந்த மாதிரியான நினைவுகள் நமக்கு நிச்சயம் வரும். சில பேருக்கு வந்து ஃபேவரட்டான டீச்சர்லாம் இருப்பாங்க. இப்போவுமே வந்து ஜென்ரேஷன் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து கடுமையாக திட்டக்கூடிய டீச்சர் இப்போ வந்து அட அவங்க அப்படி சொன்னனால தானே இப்போ நம்ம வந்து சரியான பாதையில் நடக்கிறோம் அப்படின்னு இருக்கும். இப்போ நிறைய ஃப்ரெண்ட்லி டீச்சர்ஸ் இருக்காங்க, அதனால பசங்களே வந்து போய் எங்கள் டீச்சர் கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு உரிமையோடு பேசக்கூடிய விஷயம்லாம் நடக்குது இல்லை. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கேருந்து?
3: ஹலோ.
1: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம், சித்தமல்லி ராஜமாணிக்கம். மேம்,
1: ராஜமாணிக்கம் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச அந்த ஆசிரியர் பத்தி பேசுங்க, உங்களுடைய வழிகாட்டி பத்தி சொல்லுங்க.
3: அதுல வந்து ஆறாம் கிளாஸ்ல வந்து சீதாராம் ஒருத்தர், அவர் வந்து ஆனா சிட்டதா இருப்பாரு, ஆனா அட்வைஸ் அதிகமா பண்ணுவாரு.
1: அதுதாங்க கண்டிப்பா, நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய அந்த அந்த நடைமுறையே வேற மாதிரி இருக்கும்.
3: அதுதான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு சார். நீங்க கையெழுத்து கும்பிட சார் சொன்னா கேட்கவே மாட்டாரு அவரு. வணக்கம் சார், கையெழுத்து கும்பிடுவாரு.
1: கண்டிப்பா.
3: நாங்க வந்து விவசாயம் தான் பண்றோம், நாங்க ஆபீஸ் எல்லாம் கூட கிடையாது.
1: இல்ல, யாரா இருந்தாலும் விவசாயமா இருந்தாலும் அது ஒரு பெரிய வேலை தானே, அப்படி நீங்க நினைக்காதீங்க.
3: விவசாயம்
1: விவசாயம் சோறு போடுறீங்க, எங்க எல்லாருக்கும் நீங்க சாப்பாடு போடுறீங்க.
3: பெருமையான
1: விஷயம், நன்றி சார், நன்றி. ஒரு தகப்பரா அது சொல்லும் போதே அவருக்கு அவ்வளோ பெருமையா சந்தோஷமா இருக்கு. இதுதானுங்க வாழ்க்கை. நம்ம வந்து ஒரு நிலைமையில இருக்கோம் அப்படின்னா அடுத்த நிலைமைக்கு நம்மளுடைய பசங்களை கூட்டிட்டு போகணும், அடுத்த நிலைமைக்கு அவங்கள கொண்டு போகணும். ஆனா எதுவுமே இங்க தாழ்ந்தது உயர்ந்தது கிடையாது, எல்லாமே சரிசமம் தான். அதுவும் விவசாயிகள் நமக்கு சாப்பாடு போடுறவங்க, அது எப்பவுமே நம்ம மறக்கவே கூடாது. அதனால யாரும் யாரையும் தாழ்த்தி பேச வேண்டாம். கண்டிப்பா ஆசிரியர்கள் பத்தியும் நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக கல்லூரி திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. ஜோஷ்வா ஸ்ரீதருடைய இசையில தியாகு ரமேஷ் மற்றும் லோகு அவர்கள் பாடியது கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல.
4: காலேஜ் படிக்கிறீங்க? காலேஜ்ல படிக்கிறான்னு என்ன கேட்க கூடாதா?

0: கேக்குறது பெருசு, எத்தனையோ வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன், இப்படித்தான் கத்துறாங்க. இவங்களை பார்த்து புதுசா வர்றவங்க இதே மாதிரிதான் கத்துறாங்க. நம்ம காதல பஞ்ச வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.
1: இதுக்குதான் காலேஜ் பசங்க யாருக்கு ஆக மாட்டேங்குது. புதுசா வர்ற பசங்களுக்கு நல்ல புத்திமதி சொல்லி கொடுப்பாங்களா? இப்படி கத்துறதா கத்து கொடுப்பாங்க?
0: என்ன மாப்பிள்ள இப்படி நினைச்சிட்டாங்க?
2: ரொம்ப அவமானமா இருக்கு மாமா.
3: வந்து

இப்பெல்லாம் பாட்டு பாடி அந்த பொண்ணை எப்படியே கரெக்ட் பண்ணிட்டாங்க. கடைசியில அந்த பொண்ணை இவனும் நல்லா ஜாலியா லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சுட்டு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. பையன் சும்மா விடுவானா? அந்த பெத்தவங்களை பார்த்து நச்சுன்னு கேட்டான்ல கேள்வி.

0: போதுமானே புத்திமதி,
1: போதும்பா, போய் நல்லா படிங்க.

0: 101.4 இங்க எல்லாமே தோழி.
1: இந்த கல்லூரி படத்துல இருந்து பாட்டு கேட்டு முடிச்ச உடனே என்ன பாட்டு கேட்கும் போது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கே அப்படின்னு தோணும். ஆனா உண்மையாவே நிஜ லைஃப்ல நம்ம நடந்த விஷயங்கள், நம்ம ஸ்கூல் படிச்சது, காலேஜ் படிச்சது, இதெல்லாம் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்க்கும் போது ஆமால இந்த மாதிரிலாம் இருந்திருக்கல அப்படின்னு தோணும்ல. ஸோ உலக ஆசிரியர் தினமான இன்னைக்கு நம்ம ஆசிரியர்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கமாக அவங்க இருந்திருக்காங்கல்ல, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. படித்த பாடத்தை தாண்டி நம்ம வாழ்க்கை முறை, நம்ம எப்படிலாம் இருக்கணும், எவ்வளோ அழகாக நடந்துக்கணும், எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஏதோ ஒரு இடத்துல அப்ளை பண்ணியிருப்போம். நிச்சயமாக அதுக்கு நன்மையே வந்து சேர்ந்திருக்கும். நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இந்த டீச்சர் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னவங்களாக இருந்திருப்போம். ஆனால் ஸ்கூல் முடித்ததுக்கப்புறமா, நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போனதுக்கப்புறமா அவங்கள பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். மற்ற எல்லா டீச்சர்ஸை தாண்டி அவங்க கிட்ட போய் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லும்பொழுது மனசார அவங்க வாழ்த்துவாங்க. உண்மையாவே இது என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு அடுத்த பேட்ச்ல இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்க கிட்ட எல்லாம் போய் இங்க படிச்சாங்க தெரியுமா, எவ்வளவு நல்ல பசங்க தெரியுமா அப்படின்னு நம்மளை பத்தி எல்லாமே வந்து உயரவை தான் சொல்வாங்க. படிக்கும் பொழுது சொல் பேச்சு கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்ற டீச்சர் தான் நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நல்ல ஸ்டூடெண்ட்ங்க, நல்லா படிப்பாங்க, துருத்துருன்னு இருப்பாங்க, நல்லா விளையாடுவாங்க, நம்மளுடைய நம்ம எதுலலாம் வந்து திறமையா இருப்போமோ அந்த திறமைகளை கண்டுபிடிச்சு யூனிக்கா அதை பத்தி பேசுவாங்க. உண்மையா யோசிச்சு பாருங்க, நீங்க இப்ப ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அங்க உயர்ந்து இருக்கீங்கன்னா அதுக்கு உங்க டீச்சரும் ஒரு முக்கியமான காரணம் தான். அப்படி உங்க வாழ்க்கையுடைய வழிகாட்டியா மாறின ஆசிரியர் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீங்களும் தாராளமா பேசலாம். 298-6-00-38 அல்லது 298-5-20-554 இந்த நம்பருக்கு முன்னாடி 044 சேர்த்துக்கோங்க. சரி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது செப்டம்பர் 5 தான். ஆனால் இந்த அக்டோபர் 5 இந்த உலக ஆசிரியர் தினம் ஏன் கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, 1994 யுனெஸ்கோவால் உலக ஆசிரியர் தினம் வந்து அனுசரிக்கப்பட்டுச்சு. ஆசிரியர்களுடைய உரிமைகள், அவங்களுடைய நலன், கல்வித்துறையில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், இது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் இந்த ஆசிரியர் தினத்துடைய ஒரு முக்கியமான நோக்கமாக அவங்க பார்க்குறாங்க. அண்டு நம்ம ஆசிரியர்களை கொண்டாடுவோம், அவங்கள பற்றி நிறைய பேசுவோம், டீச்சர்ஸ் டே வந்துச்சுன்னா அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்டெல்லாம் வாங்கி தருவோம். இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெஸ்பெக்ட் நம்ம எப்போவுமே கொடுக்குறோமா? அவங்க நம்மளுடைய வழிகாட்டியாக இருக்காங்க, அவங்களுடைய பங்கு அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்தது. ஸோ அதுக்கான பங்கை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் இல்லை. அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம் ரெயின்போ, யார் இங்கேருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே, நிச்சயமா உங்களுடைய ஆசிரியர் பத்தி நினைவு கூர்ந்து பாருங்க. டைம் கிடைச்சா அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு ஆசிரியருடைய நம்பர் இருக்கும். அவங்களுக்கு கால் பண்ணி என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. அவங்களுக்கு மறந்து போறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கலாம், ஏன்னா எத்தனையோ மாணவர்களை பாக்குறாங்க. இருந்தாலுமே சில ஆசிரியர்கள் அட நீயா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா நம்ம கிட்ட பேசுவாங்க. அது எல்லார்கிட்டையும் பகிர்ந்துப்பாங்க அவங்க. உண்மையாவே நீங்க இதை முயற்சி பண்ணி பாருங்களேன். வணக்கம் ரெயின்போ, யாருங்கிறது? ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக காக்க காக்க திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில தாமரையுடைய வரிகள் கார்த்திக் பாடிய பாடல் காத்துட்ருக்கு. அண்ட் இதில் வரக்கூடிய ஆசிரியர் பற்றி கண்டிப்பாக இப்போ இருக்க பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பசங்க மாறும்பொழுது குழந்தைங்க இந்த மாதிரி டீச்சர் தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு டீச்சர் பாட்டு தான் கேட்க போகிறோம்.

0: பாரு
1: அப்பவே துப்பட்டாவை கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy, shanana, oh oh.
0: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை

0: ப்ராப்பரா நோட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேரம் 11:46 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஆசிரியர்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த உலக ஆசிரியர் தினத்தில் நம்மளுடைய வழிகாட்டியாக நிச்சயமாக ஒரு ஆசிரியர் இருந்திருப்பாங்க. அது எந்த வயதாக இருந்தாலும், எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும், எந்த வகுப்பு நம்ம படிச்சிருந்தாலும், அந்த ஆசிரியருடைய நினைவு அப்படின்றது மறக்கவும் மறக்காது, யாராலையும் மாற்றவும் முடியாதுல. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியருக்கு இன்றைக்கி நான் வந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன். மனசார அவங்கள வந்து நான் இன்றைக்கி அவங்கள பற்றி பேச விரும்புகிறேன் அப்படின்னா தாராளமாக பேசலாம். 2986-00038 அல்லது 2952-00554 இந்த நம்பருக்கு முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. அதாவது எழுத மட்டும் அவங்க நமக்கு சொல்லித்தரல, நம்மளுடைய வாழ்க்கையுமே எழுதுறதுக்கு அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. தவறு விழுந்தபோது தட்டை எழுப்பிய முதல் கை அவங்களோட தான், தோல்வி வந்தபோது மீண்டும் முயற்சி செய் அப்படின்னு நம்பிக்கை குரல் கொடுத்தது அவங்க தான், நம்மளுடைய கனவுகளுக்கு சிறகுகள் கொடுத்ததும் அவங்க தான், மாணவர்களுடைய வெற்றியில தன்னுடைய வெற்றியை பார்த்து மகிழ்ந்ததும் அந்த ஆசிரியர்கள் தான். அப்படி நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத ஆசிரியர்களுக்கு இன்னைக்கு நம்ம வந்து நன்றியை சொல்வோம். கண்டிப்பா அவங்களுடைய பணி தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க அதே கிளாஸ்ல இருப்பாங்க, அதே மாதிரி நிறைய மாணவர்களை படிக்க வைப்பாங்க. நம்ம அடுத்தடுத்து படிச்சு படிச்சு அடுத்த இடத்துக்கு போயிட்டே இருப்போம். ஆனா அவங்க அதே வகுப்பு, அதே புத்தகம், ஆனா மாணவர்களுடைய அனுபவம் அப்படின்றது அவங்களுக்கு எப்பவுமே புதுசுதான்ல. இந்த நாளில் எனக்குமே நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்களுக்குமே நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நீங்களும் நன்றி சொல்லணும் அப்படின்னா 2986-00038 அல்லது 2952-00554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. என்னோட லைஃப்ல கோமதி அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக் டீச்சர் இருப்பாங்க, இருந்தாங்க. அவங்களுடைய நினைவு அப்படின்றது எனக்கு அவ்வளோ அவ்வளோ இருக்குன்னு சொல்லலாம். நான் பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது அவங்களுடைய வகுப்பு கிடைச்சாலே அவங்க மியூசிக் சொல்லித்தரது, அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க பேசக்கூடிய விதம், நம்ம கூட நடந்துக்கிறது, நமக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னா அதை பற்றி நமக்கு புகுத்துறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அந்த தன்மையான பேச்சே நம்மளுடைய மனசை உருக்கிடும்னு சொல்லலாம். கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலும் அப்படி ஒரு டீச்சர் இருப்பாங்கல்ல. அவங்க மறைவுக்கு அப்புறமா நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப வருந்தினேன். அவங்கள இனிமேல் பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு கவலை எனக்கு வாழ்நாள் முழுக்க இருந்ததுன்னு சொல்லலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம், மேற்கு மாம்பலம் ராமகிருஷ்ணன்.
2: ராமகிருஷ்ணன், சொல்லுங்க ராமகிருஷ்ணன்.
3: எனக்கு இந்த ஆசிரியர் ரொம்ப பிடிக்கும் மேடம்.
2: எந்த டீச்சர் பேர் என்ன?
3: அவங்க வந்து சயின்ஸ் டீச்சர்.
2: ஓகே.
3: அவங்க பேர் சந்திரா.
2: சந்திரா, என்ன கிளாஸ்ல பாடம் எடுத்தாங்க?
3: நான் 4வது 5வது படிக்கும் போது மேடம்.
2: ஓகே.
3: அவங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள்.
2: நன்றி, நன்றி ராமகிருஷ்ணன்.
3: தேங்க்யூ.
2: எந்த கிளாஸா இருந்தாலும், எந்த சப்ஜெக்டா இருந்தாலும், எல்லாருக்கும் நிச்சயமா ஒரு ஆசிரியர் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் இல்ல. தொடர்ந்து பேசலாம். அடுத்து உங்களுக்காகவே பட்டாளம் திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. எஸ், ரொம்ப அழகான ஒரு பாடல், அருண்கோபாலன் அவர்கள் பாடியது, கேட்டு இணைந்திருங்கள்.

11:55 ஆயிட்டு கிரெயின் பாய் ஃபார்ம் 101.4 இவ்வளவு நேரம் உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருந்தீங்க. எஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் அவங்களுடைய ஆசிரியர் பற்றிய நினைவு இப்ப வந்திருக்கும். முடிஞ்சா கால் பண்ணி பேசுங்க, நம்பர் இருந்தா இல்ல கண்டிப்பா நேர்ல போய் பார்க்கணும் அப்படின்னாலும் நேர்ல போய் பாத்துருங்க. ஏன்னா வாழ்க்கையுடைய ஒரு முக்கியமான அங்கம் அவங்க தானே, நம்மளுடைய வழிகாட்டி அவங்க இருக்காங்க. இப்போ நம்மளை வளர்த்து விட்ட ஆசிரியர்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அடுத்த இன்னொரு மாணவரை இன்னொரு மாணவிய அவங்கள உயர்த்தறதுக்கான பணியில அவங்க ஈடுபட்டுட்டே தான் இருப்பாங்க. ஸோ லைஃப் லாங் அவங்க அந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கான அந்த நன்றி உணர்வு நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கணும். எங்க அவங்கள பார்த்தாலுமே அவங்கள பார்த்து ஒரு நன்றி சொல்லி ஒரு பேச்சு கொடுத்து நான் தான் அவங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கும் பெருமை அவங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல. கண்டிப்பா ஆசிரியரை எப்பவுமே மறந்துட வேண்டாம். அவங்க கூட எப்பவுமே ஒரு டச் இருந்துகிட்டே இருந்தா சந்தோஷம்தான். ஓகே, இதோட திவ்யா நான் கிளம்புறேன். அடுத்து உங்களை நான் வந்து 1 மணிக்கு சந்திக்கிறேன். இப்போ உங்களுக்காக நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலா சைவம் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷுடைய இசையில நா முத்துக்குமார் வரிகளில் ஹரிச்சரண் பாடிய பாடல் வந்துட்டு

0: நேரம் 12 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் புதுதில்லி வந்துள்ள சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பெர்மிலுடன் புதுதில்லியில் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவின் முக்தியடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் நாளை இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அப்பகுதியில் உள்ள அனைத்து நிறுவனங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கும் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செங்கல்பட்டு, திருப்பூர் மாவட்டங்களில் பணிபுரியும் இந்த தொகுதிகளைச் சேர்ந்த வாக்காளர்களுக்கு விடுமுறை அளிக்குமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் இருப்பதாகவும் அடுத்த 15 நாட்களில் மேலும் குறைய வாய்ப்பிருப்பதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை மாதிரி ஒத்திகையை ஆட்சியர் திருமதி சரண்யா அரி ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில் பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து சீராக இருப்பதால் சுற்றுலா

0: பயணிகள் அருவிக்க செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் உணவு இடைவேளை வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 66 ரன் எடுத்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:02. இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று பிரதான் மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனா, பிரதமரின் கிராம பகுதிகளுக்கான வீட்டு வசதி திட்டம். சமூகத்தின் பலவீனமான பிரிவினர்களுக்கு மலிவான வீட்டை வழங்குவதே பிரதமரின் கிராம பகுதிகளுக்கான வீட்டு வசதி திட்டத்தின் நோக்கம். மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சொந்த வீடு இல்லாத, பொருளாதாரத்தில் நலிந்த கிராமப்புற மக்களுக்கு அவர்கள் பெயரிலேயே வீடுகள் வழங்குவதே இந்த திட்டத்தின் உன்னதமான அம்சமாக திகழ்கிறது. பிரதமரின் கிராம பகுதிகளுக்கான வீட்டு வசதி திட்டம் 2016 ஏப்ரல் மாதம் முதல் தேதியன்று தொடங்கப்பட்டது. குடிசைகளை மறுசீரமைத்தல், பொது தனியார் துறைகளுடன் இணைந்து மலிவு விலையில் வீடு கட்டுதல் ஆகியன பிரதமரின் கிராம பகுதிகளுக்கான வீட்டு வசதி திட்டத்தின் செயல்பாடுகளாக உள்ளது. 20 ஆண்டுகள் தவணையில் வீட்டு கடனில் 6.5% வரை வீட்டு மானியம் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தொழில்நுட்பத்துடன் நிலையான வீட்டை கட்டித்தருவதே இந்த திட்டத்தின் தொலைநோக்கு பார்வை என்றே கூறலாம். கட்டப்படும் வீடுகளில் மூத்த குடிமக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தரைத்தளம் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மொத்தத்தில் வாங்கும் வீடுகளுக்கு பாதுகாப்பு நிலையாக உறுதி செய்யப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கட்டப்படும் வீடுகள் 25 சதுர மீட்டர்கள் கொண்டதாக இருப்பது இனிப்பான செய்தியும் கூட. 3 லட்சம் ரூபாய் முதல் 6 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளோர், குறைந்த வருமானம் கொண்ட பிரிவினர் அதாவது லோ இன்கம் குரூப் என்றும், 3 லட்சம் ரூபாய் வருமானம் உள்ளோர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினர் அதாவது இக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்றும் பகுக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான வட்டி மானிய தொகை 2,67,200 ரூபாய். பல்வேறு வகையிலான இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு ஏதும் இல்லாமல் இருக்கும் வகையில் குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களுக்கு உகந்ததாக கட்டப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகள். உள்ளாட்சி அமைப்புகள், சட்டமன்ற நாடாளுமன்ற பிரதிநிதிகள் மூலமாகவும், சமூக ஆர்வலர்கள் மூலமாகவும் அவ்வப்போது ஆய்வுகள் நடத்தப்பட்டு இந்த திட்டத்தின் மூலம் கட்டப்படும் வீடுகளின் தரம் உறுதி செய்யப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. இலவச குடிநீர் வசதி, மின் இணைப்பு, இயற்கை எரிவாயு இணைப்பு போன்ற பல்வேறு வசதிகள் கொண்ட இவ்வீடுகள் குறிப்பாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளும் பயனாளிகளுக்கு சொந்த வீடு என்ற கனவை நனவாக்க வந்த திட்டம் என்றே கூறலாம். மேலும் இது பற்றிய தகவல்களுக்கு pmay.gov.in என்ற இணையதளத்தை அணுகலாம். பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று பிரதான் மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனா, பிரதமரின் கிராம பகுதிகளுக்கான வீட்டு வசதி திட்டம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

குட் ஆஃப்டர்நூன் மக்களே, நேரம் 12:07 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. ஸ்நேகிதிகளுக்கு ஹாய் சொல்லி நிகழ்ச்சியில் உங்க கூட சேர்ந்து பயணிக்க இணைந்திருப்பது நான் ஆர்ஜே அர்ஜுன். சுற்றுமறை பூமி சுடும் வரை நெருப்பு, போராடும் வரைதான் மனிதன். ஆமாங்க, தூரம் நின்று யோசித்தால் குட்டை கூட ஆழம்தான், நீ பக்கம் சென்று நேசித்தால் அந்த கடலும் முந்தன் தோழந்தன் அப்படின்ற பாசிட்டிவ் நோட்டோட இன்னைக்கான ஷோவை ஆரம்பிக்கலாங்களா? ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கல உங்க கூட பேசி. இன்னைக்கு ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையோட ஓட்டம் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்கிறது கிடையாது. நல்லா தான் போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு பிரச்சனை, திடீர்னு ஒரு ஏமாற்றம் நம்ம மனசே கொஞ்சம் தடுமாற வச்சிடும். நம்பிக்கை நமக்கு தானாவே வந்துடும். சோ அப்படிப்பட்ட நபர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா? சோ இன்னைக்கான க்வெஸ்சன் இதுதான், வாழ்க்கையில் ஒரு கடினமான சூழ்நிலை வந்தால் உங்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருக்க நீங்கள் முதலில் தேடும் நபர் யார் அப்படின்றதா ஸ்நேகிதிகள் நிகழ்ச்சியில இன்னைக்கு கூட பகிர்ந்துக்க போறீங்க. ஸ்நேகிதிகள் நிகழ்ச்சியில நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 அல்லது 2952055544 முன் இணைப்பிற்கு 044 அப்படின்ற நம்பரையும் சேர்த்துக்கங்க. எஸ், நம்பர் சொல்றது மட்டும் என் கடமை இல்லை, இதையும் சேர்த்து சொல்றதா என் கடமை. அதாவது ஒரு நேயர் ஒரு நாளைக்கு ஒரு ஷோல மட்டும்தான் கால் பண்ணணும் அப்படின்னு ஒரு அன்பு வேண்டுகோள் வச்சிருந்தோம், அதை மீண்டும் நினைவுபடுத்த விரும்புறேன். அதாவது மொபைல்ல டேட்டா கோட்டா தீர்ற மாதிரி என்ன, நான் ஆல்ரெடி கால் பண்ணிட்டேன், இன்னைக்கு என்னோட கால் கோட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ற ஸ்நேகிதிகள் ரொம்ப கவலைலாம் பட வேணாம். நான் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம முகநூல் பக்கத்துல போஸ்ட் பண்ணிட்டேன், தாராளமா உங்களோட கமெண்ட்ஸ் நீங்க முகநூல் பக்கத்துல பதிவு பண்ணலாம். ஸ்நேகிதர்களும் அதே தான், நான் வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் நீ வந்து கட் பண்ணிடுற, இது ஸ்நேகிதிக்கான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிடுற அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஸ்நேகிதர்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தங்களோட கமெண்ட்ஸை வந்து நம்ம முகநூல் பக்கத்தில் சென்னை எஃப்எம் 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் இந்த போஸ்ட்டுக்கில் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணலாம் தான். எஸ் நீங்கள் கால் பண்ணுவீங்க நம்புறேன். நிகழ்ச்சியில் அதற்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். என்ன பாடல் முதலாவதாக வர போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயக்கம் என்ன திரைப்படத்துலேருந்து ஒரு அருமையான பாடல் தான் வர இருக்கு. எஸ் என் பிளேலிஸ்ட்டில் ப்ளே ஆகிற ஒரு பாடல், சரி யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்ற மாதிரி இந்த பாடலை நான் ப்ளே பண்ணலான் இருக்கேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது 101.4 இங்கே எல்லாமே சமதுல.

0: வெல்கம் பேக் நேர்களை. நேரம் 12:15 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் 91.4 கேட்டுட்டு இருக்கீங்க ஹை ஸ்நேகிதிய நிகழ்ச்சி வித் ஆர் ஜே அர்ஜுன். வாழ்க்கையில் ஒரு கடினமான சூழ்நிலை வந்தால் உங்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருக்க நீங்கள் முதலில் தேடும் அந்த நபர் யார் அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். வணக்கம். வணக்கம் அம்மா, நல்லமா இருக்கீங்களா? ஓகே. ஆமா மேடம், வாழ்க்கையே அப்படித்தானே, மேல கீழே காட்டுறதானே வாழ்க்கை, ஒரு ஆட்டின மாதிரி. கடினமான சூழ்நிலை வந்தா நீங்க தேடு முதல் தோல், சாய தேடு முதல் தோல் வந்து உங்க அக்காவோடது. ஓகே. நண்பர்கள் அந்த மாதிரில நீங்க தெரிஞ்சதுல நண்பர்கள்
1: நிறைய இருக்காங்க.
0: என்னாலும் அக்கா தான் அப்படின்றீங்க. விட்டுருங்க, நீங்க ஷேர் பண்ணாலும் சரி, ஆனா அது எல்லாமே ஸ்பீடா சரியாக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள்.
1: நன்றி.

0: சொல்லுங்க.
1: கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு சக்தியாவோ உங்க கூட இருப்பாங்க அப்படின்றது உண்மைதான். சரி, நீங்க இந்த மாதிரி டைம்ல உங்க குழந்தைகள் கூட உங்க கணவரோட அந்த மாதிரி பகிர்ந்துக்கிறது உண்டா? ஒரு சிக்கலான சூழ்நிலை.
2: என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க சார், அதுக்காக எங்க அம்மா கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க சென்னையில இருக்காங்க, எதனா உங்களுக்கு போன் பண்ணுவேன்.
1: ஓகே ஓகே ஓகே.
2: அவங்க வந்து இப்போ எனக்கு எதனா மனசு கஷ்டம் வந்தா ஆறுதல் சொல்லுவாங்க, இருங்க தன்னம்பிக்கை விட்டுற மாதிரி சொல்லுவாங்க சார்.
1: ஓகே ஓகேம்மா. வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ஒரு அப்படி பணத்தை விட்டுட்டு வேற என்னென்ன சூழ்நிலையில வந்து ஒரு ஐடியா குடுக்கறது, ஒரு ஆறுதல் சொல்றது, ஒரு தன்னம்பிக்கை ஒரு சொல்றது, இதெல்லாமே நமக்கு கொடுத்தாலே அதுவே ஒரு மோட்டிவேஷனா நான் எனக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
1: அதுவே போதும். ஓகே, நண்பரா வந்து நீ எனக்கு என்னோட சிக்கலுக்கு நீ தீர்வு சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல, நான் கூட இருக்கேன் அப்படின்ற அந்த சொல்லே போதும் அப்படிங்கிறீங்க.
2: அதுவே போதும் சார்,
1: அதுவே போதும். பரவாயில்ல, உங்களுக்கு அந்த மாதிரி நண்பர்கள் இருக்காங்களே, அது அந்த வகையில நீங்க வந்து ரொம்ப லக்கி தாமா.
2: உண்மையிலே கடவுள்கிட்ட நான் டெய்லி அதுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன் சார்.
1: சூப்பர், ரொம்ப சிறப்பா பதிவு பண்ணீங்க. நன்றி
2: நன்றி சார்.
1: நன்றி.

ஹாய் ஸ்நேகித் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. உங்க கூட ஆர்ஜி அர்ஜுன் நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கடினமான சூழ்நிலையோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ வந்தால் உங்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருக்க நீங்கள் முதலில் தேடும் அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி தான் நான் நிகழ்ச்சியில் கேட்டிருந்தேன். ஸ்நேகிதிகள் சூப்பராக அவங்க பதிலில் சொல்லிட்டு வராங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்நேகிதிகள் நிகழ்ச்சியில் நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-0-0-3-8 அல்லது 298-5-2-0-5-5-4 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இல்லையா, ஃபேஸ்புக் பேஜில் வந்து இந்த கொஸ்டினை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் அந்த ஃபேஸ்புக் பேஜில் சொல்லலாம்.

வெல்கம் பேக் நேயர்களே. நேரம் 12:26 ஆயிட்டிருக்கு. கோடையில் இன்று இலையுதிரும், வசந்தங்கள் நாளை திரும்பி வரும், வசந்தங்கள் மீண்டும் வந்துவிட்டால் குயில்களின் பாட்டு காற்றில் வரும் அப்படின்னு ஒரு அருமையான வரிகள் கொண்ட பாடல் தான் கேட்டோம். எஸ் எஸ்பிபி சரண் மற்றும் கல்பனா அவங்க பாடின பாடல். பழனி பாரதி அவர்களோட வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத்

எஸ் நம்ம வாழ்க்கையில் நிறைய பல கடினமான சூழ்நிலை கடந்து வந்திருப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாழ்க்கை வந்து ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கிறது கிடையாது, அது ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி தான், திடீர் திடீர்னு என்னென்னமோ நடக்கும் நம்ம வாழ்க்கையில். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம கலங்கிடக்கூடாது. ஸோ சில பேர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கான விஷயங்கள் அந்த தெளிவை வந்து அவங்களே பெற்றிருப்பாங்க, ஒரு தனிமை மூலமாகவோ நல்லா ஆழ்ந்து சிந்திக்கிறது மூலமாக ஒரு மெடிடேஷன் மூலமாகவோ தங்களுக்கான தெளிவான சூழ்நிலை அவங்களே தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஒரு சில பேர் வந்து தனக்கு இந்த சூழ்நிலையை வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோன்ற பல பேர் இருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பெரிய அறிவுரை கூட அவங்களுக்கு தேவைப்படாது. என்ன தேவைப்படும் அவங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு வார்த்தை, ஒரு ஃபோன் கால், அந்த தோல் சாய ஒரு தோல் இருந்தால் அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு அருமையான கிஃப்டாக இருக்கும். இவ்வளவு ஏன் நீங்க வந்து பேசக்கூட அவசியம் இல்லைங்க. சில நேரங்களில் நம்ம பக்கத்துல வந்து அமைதியா உட்கார்ந்து இருந்தாலே போதும். நம்ம வாழ்க்கையில சில மனிதர்கள் பிரச்சனையை தீர்த்துருவாங்க அப்படின்றத காட்டிலும் அவங்க கூட இருந்தா அந்த ஒரு உணர்வே வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அது மூலமா சரி நம்ம சமாளிச்சிடலாம், இவங்களுக்காக அந்த பிரச்சனை நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம், நம்மளை நம்பி இவ்வளவு பேர் இருக்காங்களா, நம்மளுக்காக இவ்வளவு பேர் இருக்காங்க, நம்ம கூட இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்காக நிச்சயம் இந்த ஓவர் கம் பண்ணி வருவோம் அப்படின்ற அந்த தைரியமும் கூடவே நம்மளுக்கு வரும். அந்த நபர் யாராக வேணாலும் இருக்கலாம், ஒரு அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், இல்லை ஒரு தோழியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், நம்ம குழந்தைகளில் ஒருவராக கூட இருக்கலாம், நம்ம நண்பர்களாக கூட இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நபர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நபர் யார் அப்படின்றதா நீங்கள் சிநேகிதிகள் நிகழ்ச்சியை கூட நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்தாலும் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் தான் வர இருக்கு. ஸ்டேடியூன் வித் மீ ரெயின்போ பண்பலை 101.4 இங்கே எல்லாமே சமதுல்.

0: நேரம் 12:33 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் 91.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதிய வித் ஆர் ஜே அர்ஜுன். ஆதரவாய் சாய்ந்து விட்டால் ஆரிரரோ பாடு அப்படின்னு எஸ்பிபி அவர்களோட சூப்பரான வாய்ஸ்ல இளையராஜா கம்போஷன்ல ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்தீங்க. கேட்டு வந்த நேரம் 12:34. எஸ் நிகழ்ச்சி என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு கடினமான சூழ்நிலை வந்தால் உங்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருக்க நீங்கள் முதலில் தேடும் நபர் யார் அப்படின்னு நம்ம ஸ்நேகிதிகள் கேட்டிருந்தேன். ஸோ ஸ்நேகிதிகள் லைன்ல வெயிட்டிங் யார் என்னன்னு பார்த்துடலாம்.
1: வருக வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்து.
0: வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேங்க சார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: எனக்கு வந்து நானே என்ன வந்து தைரியப்படுறேன்.
0: சூப்பர். எனக்கு நானே
1: ஆமா எனக்கு நானே போராடிக்கிறது எல்லாமே.
0: அப்ப
1: ஒரு ஒரு விக்கட்டான சூழ்நிலை வந்தா கூட கடவுள் கிட்ட முன்னாடி போய் நின்னுட்டு நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருள் கடலே இமவான் பெற்ற கோமலமே
0: அப்படின்னு
1: சொல்லி அபிராமி அந்த அதுல ஒரு நாலு லைன் இருக்கு.
0: அப்ப கூட நீங்க பாருங்க தனியா தான் போராடுறீங்க, அப்ப கூட இறைவனை நீங்க நாடுறீங்க. என்னாலே முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸா இந்த மூணுல எப்படி எடுத்துக்கலாம்?
1: என்னால முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ்.
0: ஓகே.
1: அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தி தோழி இருக்காங்க வசந்தின்ட்டு, அவங்க ஆனா பக்கத்துல இல்ல. போன் பண்ணி அவங்க கிட்ட சஜஷன் கேக்குற அளவுக்கு டைம் இருக்காது, எல்லாம் பண்ண முடியாது. அதனால அவங்க கிட்ட அப்ப மெதுவாதான் சொல்லி ஒரு ஆறுதல் இது பண்ணிக்க முடியும் அவங்க கிட்ட. அதனால எனக்கு நானே தாங்க சார். அப்போ அந்த கஷ்டம் வந்ததுன்னா கூட நம்மளை விட கஷ்டப்படுறவங்களும் என்ன நாட்டுல நிறைய இருக்காங்க. உன்னால முடியும், இது வந்து கஷ்டம் இல்ல, இதுவும் கடந்து போகும்.
0: கண்ணதாசன் அவர்களோட வரிகள் தான் வருது. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு சொல்லி.
1: ஆமா, அது வந்து அப்பா வந்து சொல்லிருக்காங்க, படிப்புல வந்து உன்னடுக்கவங்களை மார்க் மேல வாங்கினவங்களை பாரு, வசதியில உன்னை விட கீழே இருக்கவங்களை பாரு, இது இருக்கு போதும்னு நினைச்சு சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லி அது சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்தது. அது இன்னைக்கு வரைக்கும் எந்த கிட்டான சூழ்நிலையா இருந்தாலும் நானே எனக்கு போராடி. இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு ட்ரெயின்ல வந்து ஹஸ்பண்ட் டிக்கெட் வாங்க போயிருந்தாங்க, பையனும் நானும் சின்னது. அப்போ என்ன என்னமா இப்படி பண்ணிட்டீங்க?

0: எல்லாம் அவங்க கிட்ட இருக்கு, நாங்க இறக்கி விட்டுருங்க எங்களை
1: அப்படின்னு
0: சொன்னதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு தைரியம் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு தன்னம்பிக்கை.
1: இல்ல இதை சொல்றதுக்கு மொதல் ஒரு கான்பிடன்ஸ், நான் என்ன பார்த்து பேசுறேன், எவ்வளவு சிக்கல் வந்தாலும் என்ன நான் பார்த்து அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு தைரியம் வேணும். உங்கள் அந்த தைரியத்திற்கு என் பாராட்டுகள். நன்றி மேம்.
0: தேங்க்யூ சார், உங்களை மாதிரி எல்லாம் மோட்டிவேட் பண்றதுக்கு எங்களுக்கு ஆசைகள் இருக்கிறீங்க.
1: நன்றி நன்றி மேம். நன்றி, ஃபீல் பிளஸ்ட். நன்றி
0: நன்றி
1: நன்றி நன்றி. எஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பல பேர் அவங்க வாழ்க்கை அந்த சிக்கலை சமாளிக்கிற விதங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கு வேறுபடும். ஒரு சிலர் வந்து இன்னொருத்தவங்களோட உதவி நாடுவாங்க, அது நாடுறதுன்றது வந்து தவறு கிடையாது, அது ஒரு ஒருத்தவங்களோட அந்த வே ஆஃப் சால்விங் எ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து இன்னொருத்தவங்க ஆறுதல் இருந்தால் அது நான் இன்னும் குவிக்காக சால்வ் பண்ணிடுவேன், எனக்கு அந்த நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆனால் இவங்க சொன்ன மாதிரி வந்து எனக்கு நானே நான் போராடி பார்க்குறேன், எனக்கு தானே என் ப்ராப்ளம் பற்றி ஃபுல்லாக தெரியும், நான் போராடி பார்க்குறேங்க, அதுக்கு மீறி ஏதாவது ஒரு சிக்கல் இருந்தால் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், ஆனாலுமே வந்து நான் என் வாழ்க்கைக்கான போராட்டத்தை நான் தான் சமாளிப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக போல்டாக பதிவு பண்ணாங்க. எஸ் முடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபேஸ்புக்கில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி பல கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதில் வந்து கலீல் அகமத் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலீல் அகமத், எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் பொழுது ஒரு சூழல் இருக்கும் பொழுது என்னுடைய பெற்ற தாய் என்னோட அம்மா அவர்களிடம் தான் நான் பகிர்வேன். உடனே அம்மா ஆதரவா இன்னைக்கு நடக்கலைன்னா நாளைக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, சொன்ன உடனே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்காரு. எஸ், அந்த நாள் வந்து என்னடா இப்படி போட்டு நம்மளை படுத்துது அப்படின்னு நினைக்கிற நேரங்கள் உண்டு. அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வேர்டு, அம்மாவோ யாரோ நம்ம ரொம்ப நம்மளை நெருக்கமானவர் வந்து அதெல்லாம் நடந்துரும்ப்பா கவலைப்படாத, நீ எல்லாம் நீ யார் நல்ல தைரியமான ஆள் ஆச்சுதெல்லாம் நீ சமாளிச்சுட்டு வந்துடுவ அப்படின்னு அந்த சொல்கிற அந்த கான்ஃபிடென்ஸான வார்த்தை இருக்குது, அதற்கு ஈடுனே கிடையாதுங்க. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு காலம் இருந்திருக்காங்க, யார் நான் பார்த்துடலாம் வருக. வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம், ஆவடியிலிருந்து ராணி பேசுறேன்.
1: ராணிமா நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லமா இருக்கேன் சார்.
1: சொல்லுங்கம்மா, உங்க இந்த தலைப்பு கேட்டீங்களா, உங்களோட அனுபவங்களை பகிரலாம்.
2: அந்த கஷ்டமான நேரத்துல உள்ளது தானே, அது வந்து எங்க அப்பாட்ட குடும்பமான வரைக்கும் சொல்வேன், இப்ப எங்க அப்பா இல்ல, அதனால என் தம்பி ஒரு தம்பி உண்டு அவர்கிட்ட சொல்வேன். அவன் வந்து எல்லா கஷ்டமும் கஷ்டம் எல்லாம் இல்ல, இது என்னது ஈஸியானது, இதை போய் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிடுவான். அதனால அது ஒரு ஆறுதலா இருக்கும். பிளஸ் என்னோட கூட வேலை பாக்குற ஃப்ரெண்ட்ஸ்கே நான் ஷேர் பண்ணுவேன், ரொம்ப ஷேர் பண்ண மாட்டேன், குறிப்பிட்ட சில உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். அது வந்து அவங்க ஐடியா கொடுக்குறது நல்லா இருக்கும், ஆனா எனக்கு எதுவும் டிசைட் பண்ண தெரியாது, ஆனா அவங்க சொல்றதை வச்சு நான் கன்க்ளூஷனுக்கு வருவேன்.
1: சூப்பர். அதாவது அப்பாட்ட வந்து சொல்லுவீங்க, அப்பா வந்து அவரோட அனுபவங்கள் மூலமா உங்களுக்கு நல்லபடியா வழி நடத்தி இருந்திருக்காரு, அதாவது முதல்ல அவர் இருக்கப்போ.
2: அப்பா ரொம்ப கரெக்டா சொல்லுவாங்க, இப்படி பண்ண இப்படி பண்ண இதெல்லாம் என்ன அப்படின்னு. அதே மாதிரி என் தம்பி இப்போ சொல்றேன், இதெல்லாம் ஒரு இதே கிடையாது அப்படின்ற மாதிரி. எனக்கு எங்க தம்பி வந்து சொல்றது எங்க அப்பா சொல்ற மாதிரி இருக்கும், அந்த இதனால அதே கேட்டுக்குவேன், அப்படின்னா ஈஸியா இருக்கும், பிரச்சனை எல்லாமே ஈஸியா சால்வ் ஆகிற மாதிரி இருக்கும்.
1: ஓகே ஓகே, ரொம்பவே சிறப்பா பதிவு பண்ணீங்க, நன்றி.
2: ஓகே,
1: நன்றி நன்றி நன்றி. எஸ், அதாவது ஒரு ஆணுக்கு எப்படி தன் அம்மாவோ அதே மாதிரி ஒரு பெண் பிள்ளைக்கு தன் அப்பா கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளில் என்ன வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் டக்குன்னு போய் ஒரு சொல்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஆள் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி போன காலர் வந்து எனக்கு அப்பா இருந்த வரைக்கும் அவங்க தான் என்னை வழி நடத்திட்டு இருந்தாங்க, இப்போ எனக்கு அப்பாவா வந்து என் சகோதரன் வந்து என்னை வழி நடத்துறாரு அப்படின்னு ரொம்பவே சூப்பராக பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்நேகிதிகள் நிகழ்ச்சியில் இணைந்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வேணாலும் இருக்கட்டும் அது தன்னாலேயே ஆறும் அப்படின்னு ஒரு பேசிஃபை பண்ணுற மாதிரி ஒரு அருமையான பாடல், எல்லாமே கலந்து போயிடும் அப்படின்னு ஒரு சூப்பரான பாடல், இளையராஜா அவர்களோட பாடல். கண்டிப்பாக இந்த பாடல் வந்து பலருக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படிப்பட்ட பாடல் தான் அடுத்து வர இருக்கு. அதற்கு முன்னாடி ஒரு சிறு விளம்பர இடைவேளை.

0: உன் கண்களின் ஓரம் எதற்காகவோ ஈரம், கண்ணீரை நான் மாற்றுவேன், வேதனை தீரலாம், வெறும்பனி விலகலாம், வெண்மேகமே புது அழகிலே நானும் இளையலாம் அப்படின்னு சொல்லி கங்கை அமரன் அவர்களோட பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸில் இளையராஜா அவர்கள் கம்போஷனில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய சத்தி அந்த பாடல் கேட்டு வந்தோம். கேட்டேன் இந்த நேரம் 12:45. ஹை ஸ்னேக், இந்த நிகழ்ச்சி தான் கேட்டு நினைஞ்சிருக்கீங்க உங்கள் ஆர்ஜி அர்ஜுனோட. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் வாழ்க்கையில் ஒரு கடினமான சூழ்நிலை வந்தால் உங்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருக்க நீங்கள் முதலில் தேடும் நபர் யார் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தேன். ஸோ ஸ்நேகிதிகள் லைன்ல வெயிட்டிங் யாருன்னு பார்த்துலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் சசிகலா பேசுறேன், சைதாப்பேட்டையிலிருந்து.
0: சைதாப்பேட்டை சசிகலா, நலமா இருக்கீங்களாம்மா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். சொல்லுங்கம்மா, உங்க அனுபவங்களை பகிரலாம்.
1: என்னோட அனுபவம் என்னன்னா, நான் வந்து எனக்கு ஏதாவது கஷ்டம்னா என்னோட அம்மா கிட்ட சொல்லுவேன்.
0: அம்மா கிட்ட? சூப்பர்மா.
1: அவங்க இப்போ இல்ல, அவங்க இப்போ அவங்க தவறி 8 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் இப்ப எனக்கு என்ன கஷ்டம்னாலும் என்னோட சிஸ்டர் கிட்டதான் நான் சொல்றேன், அதாவது என்னோட அக்கா கிட்ட.
0: சூப்பர். அதாவது போன காலருக்கு உங்களுக்கு உள்ள
1: ஏதாவது கஷ்டம்னாலும் என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு ஏதாவது கஷ்டம்னா
0: அவங்ககிட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் பகிர்ந்து.
1: அம்மாவே தான் அவங்க எனக்கு

0: சூப்பர்மா, இதை சொல்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். இருந்தாலும் ரொம்பவே சிறப்பாக பதிவு பண்ணீங்க. நன்றிமா, நன்றி நன்றி நன்றி. ஒரு நல்ல சகோதரி என்பவள் சமயத்தில் ஒரு நல்ல தாயாகவும் இருப்பாள் அப்படின்னு சூப்பராக பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி நீ அடுத்த நிறுவர்க்கு வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். ராஜலட்சுமி தசுமாம்பலத்திலேருந்து பேசுகிறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமாக இருக்கேன். நீங்கள் எப்படிமா இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கிறேன்.
0: சூப்பர்மா, சொல்லுங்கள் உங்கள் அனுபவங்களை.
1: என்னோட அனுபவம் ரொம்ப ஏதாவது பிரச்சனை என்னால் ஒன்றும் முடியலன்னா, நான் இருக்கிறது சென்னை, அவரு எங்க அண்ணன் இருக்கிறது திருவாரூர்
0: இருக்கு. அதான் அண்ணன்ட்ட ஷேர் பண்ணுவீங்க.
1: அதான் அவரு போன்ல ஷேர் பண்ணும் பொழுது பொறுமையா இரு, ஒன்னு அவர் பொறுமையா
0: இருங்க, அதுவே சரியாயிரும்.
1: அப்புறம் வந்து முக்கியமா என்ன சொல்றேன், எனக்கு வந்து எதா இருந்தாலும் ஒரு மாதிரி ஆயிடுறேன், சத்தம் போட்டுடுறேன், அவங்க கிட்ட சண்டை போட்டுடுறேன். ஆனா அவங்க வெளியில போனதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம இது மாதிரி பேசிட்டோமேன்னு ரொம்ப மனசுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது. அவங்க நார்மலுக்கு வருவாங்களாங்கிறது வெளியில போறப்ப நம்ம சண்டை போடுறோமேன்னு தோணுது. ஆம்பளைங்க எல்லாம் வெளியில போனா எல்லாத்தையும் மறந்துடுவோம். நாங்க வீட்டுல நீங்க பேசுறத வந்து நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நாங்க எப்படி வேலை செய்ய முடியும் ஆபீஸ்ல எல்லாம் போய்?
0: சோ உங்களுக்கு இந்த குடும்ப ரீதியான சிக்கல்கள், இந்த உறவுகள் எப்படி சமாளிக்கிறது மாதிரி சிக்கல்கள்லாம் உங்க சகோதரர்கிட்ட நீங்க நாடுவீங்க அது சொல்யூஷன்.
1: ஆமா சார், ஆமா சார். அப்புறம் இப்ப எங்க பையன் கிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சம் முடிவு எடுத்துக்கிறேன்.
0: சூப்பர். அதாவது இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்றீங்க, குழந்தைகள்ட்டையும் கேட்கலாம். அதாவது நம்ம வயதுல மூத்தவர்கள்ட்ட தான் கேட்கணும் இல்ல, நம்ம குழந்தைகள்ட்டையும்.
1: அண்ணன் அண்ணன் இருக்கிறாரு, இப்பயே ஏதாவது பேசணும்னா என்ன விஷயம்னுட்டு 10 நிமிஷம் எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த ஒரே இதுதான் அமைதியா பேசாத பேசாத பேசாத பாரு. இவர் இப்ப பிள்ளைகிட்ட நம்ம சொன்னா அதுக்கான ஒரு நீங்க சொல்றப்பல அடுத்தது என்ன செய்யலாங்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு நான் சொல்றேன்னுட்டு மறுபடியும் வந்து என்ன சொல்றது கவுன்சிலிங் சிட்டிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு இது கொடுத்துட்டு போவாரு. நம்மளுக்கு சமாதானப்படுத்துறாப்லயோ சந்தோஷப்படுத்துறாப்லயோ
0: நல்ல உறவுகளை சுத்தி வச்சிருக்கீங்கம்மா. நன்றி, சிறப்பா பதிவு பண்ணி
1: நன்றி. ரொம்ப சந்தோஷம். நன்றி.
0: ஸ்நேகிதிகள் சூப்பரா நிகழ்ச்சியில பதிவு பண்ணிட்டு வராங்க. எஸ், அடுத்ததாக நிகழ்ச்சியில உள்ளம் கேட்குமே திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் தான் வர இருக்கு. இதுவுமே வந்து நம்ம நிறைய காலம் ஷேர் பண்ண மாதிரி என்னோட பிரச்சனையை நானே சால்வ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ற நபர்களுக்கு வந்து இந்த பாடல் வந்து கண்டிப்பா ஒரு ஊக்கம் தரக்கூடிய பாடல்களா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். ஸோ அந்த பாடல் என்ன அப்படின்றத நீங்களே கேட்டுவாங்க. கிடைந்திருங்கள் 1.4 இங்க எல்லாமே சமதுலு.

நேரம் 12:54 ஆயாச்சு. ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நாம் வந்தாச்சு. நீங்க நான் என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு கடினமான சூழ்நிலை வந்தால் உங்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருக்க நீங்கள் முதலில் தேடும் நபர் யார் அப்படின்றதான் கேட்டிருந்தேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி முகநூல் பக்கத்துலயும் சில கமெண்ட்ஸ் வந்திருக்காது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாத்திரலாம். வித்யா ரவிசங்கர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் தாங்க, என் கணவர் தான் வந்து அந்த மாதிரி நான் முதலில் தேடும் நபர் அந்த சிக்கலான சூழ்நிலையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு எங்க அம்மா தான் சார் அப்படின்னு ரொம்ப சூப்பரா பதிவு பண்ணிருக்காரு. இதுல ரொம்ப வியப்பா ரெண்டு பேர் பதிவு பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேனி ஹரிராம் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆறுதலும் வேண்டுதலும் பிரபஞ்சத்திடமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அருண் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யாருமே கிடையாது, தனிமை நிறைந்த அமைதியான இயற்கை இடம் அப்படின்னு சூப்பரா சொல்லியிருக்காரு. சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஃபைண்டிங் அவுட் சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட அந்த மனநிலையை பொறுத்து, அந்த மனபலத்தை பொறுத்தது. ஸோ ஒரு இயற்கையை நாடலாம், தன்னோட உறவுகளை நாடலாம், இல்லை அதற்கான சொல்யூஷன் ஏன்ட்டே இருக்குன்னு நம்புறப்போ நம்ம ஒரு முயற்சியோட அந்த சூழ்நிலையை ஓவர் கம் பண்ணி வரலாம். ஏன்ட்ட கேட்டிங்கன்னா, என்னோட அந்த நபர் யார், நான் முதலில் தேடும் எந்த சிக்கனான சூழ்நிலையோ நான் தேடும் முதல் நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக என்னோட அம்மா தான். எந்த சிக்கலான சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை, என்ன சொன்னாலும் அவங்க சொல்கிற அந்த பாசிட்டிவான வேர்ட்ஸ் வந்து அந்த நாளை வந்து ஓகே இப்போதைக்கு நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு பெருசாகவே கொடுக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் ஆகட்டும், அதை வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ண முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் வந்து கண்டிப்பாக நண்பர்களோட உதவியும் எனக்கு பெருசாக இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வாழ்க்கை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி

நம்ம வாழ்க்கையில் சில மனிதர்களுடைய மதிப்பு அவங்க நமக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்றதுல மட்டும் கிடையாது, நம்ம பலவீனமான இருந்த நேரத்தில் அவங்களுடைய இருப்பு நமக்கு என்ன செய்தது அப்படின்றதுலாம் இருக்கு. சில உறவுகள் நம்ம சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கும், சில உறவுகள் நம்ம கஷ்டத்தை பாதியாக்கும், சில மனிதர்கள் நம்ம பிரச்சனையை தீர்க்காமலே அந்த எதிர்கொள்ளும் தைரியத்தை நமக்குள்ள உருவாக்கிடுவாங்க. எஸ், நம்ம இந்த மனசு திரும்பி பார்க்கும்போது அந்த ஒரு முகம் இருக்கு அப்படின்னாலே அந்த உறவு, அந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்த அழகான பாதுகாப்பு

பாதுகாப்பு உண்டு அப்படின்றது கண்டிப்பாக நம்ம எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எஸ் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான நோட்டோட இந்த நிகழ்ச்சி நம்ம நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் 2 மணிக்கு ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியிலும் கூட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அர்ஜுன். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக நீங்கள் கேட்க இருப்பது ராம் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் தான் வர இருக்கு. கிரணிந்தரங்கள் ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமந்துள்ளு.

நேரம் 1:01 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகாணம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், திரைகாணம் நிகழ்ச்சியில் அழகான அடுக்கடுக்கான பாடல்கள்லாம் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதில் நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் கேட்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் சாப்பிட்டு வந்தாச்சா? தெம்பாக சாப்பிட்டு அடிக்கிற வெயிலுக்கு நல்லா தண்ணி குடிங்க. சித்திரை மாதம் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குற எல்லாருமே வருத்தத்தோடு சொல்கிறாங்க. அதனால் நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லோரும் மதியானம் அப்படியே சாப்பிட்டு இப்போ நிம்மதியான அப்படியே அழகான பாடல்கள்லாம் நம்ம கேட்க போகிறோம். நம்ம மனசுக்கு பிடிச்ச இதமான பாடல்கள் உங்கள் செவிகளுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். அந்த வகையில் நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் வேதாவுடைய இசையில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டணிந்திருங்கள்.

0: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நானா உன் கண்ணு? உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ, நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன, சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதா? நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வெச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

ராமு திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்டு முடிச்சோம். பி சுஷிலா அவர்களுடைய குரல்ல, கண்ணதாசனுடைய வரிகள்ல, MS விஸ்வநாதன் இசையில ரொம்ப அழகான ஒரு பாடல் பச்சை கிளி மரம் அப்படின்ற பாடல். அடுத்ததா உங்களுக்காக தேன் மாழை அப்படின்ற படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.

0: சென்னை செல்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 1:10 ஆயிற்று. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரை கானம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. திரை கானத்துல அடுத்த பாடல் உங்களுக்காக தேன் மழை திரைப்படத்துல இருந்து டி கே ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில பாண்டரங்கனுடைய வரிகள்ல பி சுஷிலா அவர்கள் பாடிய பாடல் கேட்டிணைந்திருங்கள்.

நம்ம வீட்டு லக்ஷ்மி திரைப்படத்தில் இருந்த பாடல் கேட்டு முடித்தோம். பி சுஷிலாவுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் உடைய இசையில் ரொம்ப அழகான ஒரு பாடல். அடுத்து உங்களுக்காக ஒரு இன்னொரு அட்டகாசமான பாடலும் காத்துட்ருக்கு. நேரம் 1:17 ஆயிட்ருக்கு. திரைக்காணும் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ் அடுத்து உங்களுக்காக நாம் மூவர் திரைப்படத்திலிருந்து பாலியோடைய வரிகளில், எஸ்எம் சுபையா நாயுடு அவர்களுடைய இசையில், பி சுஷிலா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் கேட்டிணைந்திருங்கள்.

விட்டு ஓட்டட்டுமா?

0: சென்னை செல்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: திரை கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக செல்வம் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசைகள், ஆலங்குடி சோமு அவர்களுடைய வரிகள்ல.

சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய தனி பிறவி திரைப்படத்துல இருந்தோம். பாடல் கேட்டு முடிச்சோம். கண்ணதாசனுடைய வரிகள்ல கே வி மகாதேவனுடைய செயல் ரொம்ப அழகா இந்த பாட்டை உருவாக்கி இருக்காங்கல்ல. நேரம் 1:28 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகானம் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததான் உங்களுக்காக சித்தி திரைப்படத்திலிருந்து ரொம்ப அழகான ஒரு பாடல். டாக்டர் ஷீர்காலி எஸ் கோவிந்தராஜனுடைய குரலில், உடுமலை நாராயண கவி அவங்களுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில இந்த பாடலை கேட்க போறோம். கேட்டு வாங்க.

பார்த்தேன் கண்ணு பெண்ணழகு போட்டின்னு ஒண்ணு தந்தி பேப்பரிலே பார்த்தேன் கண்ணு அதில் உன்னை விட்டு அடிப்பேன் நின்னு நம்ம உதவியும் தேவையுண்டு யோசனை பண்ணு அம்மா அம்மா.

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: நேரம் 1:32 ஆயிட்டிருக்கிறேன். எஃப்எம் 101.4 திரைக்கானம் கேட்டுட்டு இருக்கீங்க. திரைக்கானத்தில் உங்களுக்கான அடுத்த பாடல் பூம்புகார் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகியுடைய குரலில், ராதமாணிக்கம் அவங்களுடைய வரிகளில், எஸ் சுதர்சனம் அவங்களுடைய இசையில். ரொம்ப அழகான ஒரு பாடல், கேட்டு வரலாமா?

நேரம் 1:36 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகானம் கேட்டுட்ருக்கீங்க. திரைகானத்தின் அடுத்த பாடல் உங்களுக்காக நான் ஆணையிட்டால் திரைப்படத்திலிருந்து. ரொம்ப அழகான ஒரு பாடல், நிச்சயமாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்களே என்ன பாடலாக இருக்கும் அப்படின்னு. MS விஸ்வநாதன் இசையில், வாலியுடைய வரிகளில், TM சவுந்தரராஜன் மற்றும் P சுஷிலா இணைந்து பாடிய பாடல். கேட்டிணைந்திருங்கள்.

11:46 ஆயிட்ருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காலம் தான் கேட்டுட்ருக்கீங்க. தாயே உனக்காக திரைப்படத்தில் இருந்தால் கே வி மகாதேவனுடைய இசைகளை கண்ணதாசன் வரிகளில் பி வசந்த் அவர்கள் பாடிய பாடல் கேட்டு முடித்தோம். அடுத்து உங்களுக்காக நம்மளுடைய திரைக்காலத்தில் சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசைகளை TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு நேர்ந்திருங்கள்.

ஐம்பது நிமிடம் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகானம் கேட்டுட்ருக்கீங்க. எஸ், இவ்வளோ நேரம் ரொம்ப அழகான பாடல்கள்லாம் கேட்டோம். இருக்கு இன்னும் ரெண்டு பாடல் இருக்குது. அதில் அடுத்த பாடல் உங்களுக்காக அன்பே வா திரைப்படத்திலிருந்து. நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய பாடல் தான் இந்த படத்திலருந்து. இந்த பாட்டை கேட்கலனா எப்படி அப்படின்னு தானே இருக்கும். எஸ், அன்பே வா திரைப்படத்திலருந்து எம்எஸ் விஸ்வநாதன் இசைகள வாலியுடைய வரிகளில் டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: இன்னா வெயிலு.
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணோம்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட்டு, வா சுருதி போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயில்? அவன யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல? தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
3: உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
5: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: நேரம் 1:56 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காலம் தான் கேட்டுட்டு இருந்தீங்க. எஸ், ரொம்ப அழகான பாடல்கள் நிச்சயமாக உங்களுடைய செவிக்கு விருந்து படைச்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு இனிமையான நாளில் ஒரு அழகான ஷோவில் வந்து உங்களுடைய அன்பு தோழி திவ்யா உங்களை சந்திக்கிறேன். இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் கடந்து போகும், பார்த்துக்கலாம், தைரியமாக இருங்க, ஓகேவா? ஆரோக்கியமாகவும் மறக்காமல் இருங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக உங்களுக்காக நாடோடி திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி. சுஷீலா பாடிய பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.

மதிய வணக்கம் அன்புடையர்களே, நேரம் 2:01 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் 91.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலோடிஸ், இதமாய் இசையாய். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் அர்ஜுன். எஸ், நம்ம ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இதமான இசையான காலங்கள்லாம் கேட்க போகிறீங்க. மெலோடிஸான பாடல்கள் வந்து இந்த 1:30 உங்களை வந்து மனசை வருட இருக்கு. ஸோ அந்த வரிசையில் முதலாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிபி மற்றும் ஜானகி அவர்கள் சேர்ந்து பாடிய இளையராஜா இசையில் ஒரு பாடல் வர இருக்கு. எஸ், தந்துவிட்டேன் என்னை திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதுலம்.

வெல்கம் பேக் நேயர்களே. நேரம் 2:12 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலோடிஸ். எஸ், இதமாய் இசையாய். இந்த மதிய வேளையில மனதை மயக்கக்கூடிய மெலோடிஸான சாங் தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் தளபதி திரைப்படத்திற்காக ராக்கம்மா கையத்தட்டு அப்படின்னு ஒரு வைபான சாங்னே சொல்லலாம். அந்த காலத்திலே வந்த ஒரு வைபான சாங். எஸ் அந்த பாடல் தான் வர இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதுலு.

நேரம் 2:20. நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

வெல்கம் பேக் நேர்களை. நேரம் 2:21 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் 101.4 கேட்டு இணைஞ்சிருக்கீங்க ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சி வித் ஆர் ஜே அர்ஜுன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் முத்து திரைப்படத்திற்காக தில்லானா. அந்த பாடல் தான் வர இருக்கு. மனோ மற்றும் சுஜாதா அவர்களின் குரலில், வைரமுத்து வரிகளில், ஏ ஆர் ரகுமான் அவர்களின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

நேரம் 2:28 ஆயாச்சு. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. எஸ், இன்னைக்கு போட்ட சாங்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். மீண்டும் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களிடம் உங்களோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் அர்ஜுன்.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாலை பாதுகாப்பு மற்றும் சுங்கச்சாவடி சீர்திருத்த பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் தாவேக பணபலத்தை பயன்படுத்துவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவி ஏற்றுள்ளவர்கள் சட்டவிரோதமாக அப்பதவியில் அமர்ந்திருப்பதாக காங்கிரஸ் கூறியுள்ள குற்றச்சாட்டை தாவேகா ஏற்றுக்கொள்கிறதா என்று பிஜேபி கேள்வி எழுப்பியுள்ளது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவுப் பொருட்களை தாவேகா அரசு கூடுதல் விலையில் கொள்முதல் செய்வது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தமிழகத்தில் கூடுதலாக டயாலிசிஸ் மையங்களை தாவேகா அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உதகையில் பெய்த கனமழை காரணமாக படகு இல்லத்திற்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 135 ரன் எடுத்துள்ளது. உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் முதல் சுற்றில் இந்தியா தற்போது அல்ஜீரியாவை எதிர்த்து ஆடி வருகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர்,

0: சென்னை எஃப்எம் 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களோடு இணைந்திருப்பது நான் அர்ஜுன். இன்னைக்கு நிகழ்ச்சியில ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையின் ரத்த வங்கி அதிகாரி டாக்டர் தமிழ்மணி திருநாராயணன் அவர்கள் நிலையத்தில் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ டாக்டர்,
1: தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ ஹியர். தேங்க் யூ.
0: ஓகே ஓகே டாக்டர். எஸ், ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1 தேசிய தன்னார்வ ரத்த தான தினமாக கடைபிடிச்சப்பட்டு வருது. எஸ், பாதுகாப்பான மற்றும் போதுமான ரத்தம் மருத்துவமனைகளில் எப்போதும் கிடைப்பதை உறுதி செய்வதுதான் இந்த நாளோட நோக்கமாகவும் இருக்கு. அதுவும் இல்லாமல் பிளட் டோனர்ஸ் மத்தியில் இந்த நாளுக்கான அவேர்னஸை கொண்டு வரணும் அப்படின்றதான் இந்த பிளட் டொனேஷன் வாலண்டியர் டேவோட ஒரு நோக்கமாகவும் இருக்கு. எஸ், தேசிய ரத்த தான தினத்தை முன்னிட்டு ரத்த தானத்தின் முக்கியத்துவம் மற்றும் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் குறித்து டாக்டர் இன்னைக்கு நம்ம கூட விரிவாக பேச போறாங்க. நேரங்களாகி நீங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சு இன்றைய தலைப்பை ஒட்டி உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். நிகழ்ச்சியில் நீங்கள் இணைய நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-00-38, மற்றொரு எண் 295-0-554, முன்னிணைப்பிற்கு 044 அப்படின்ற நம்பரையும் சேர்த்துக்கோங்க. ஸோ எஸ் வெல்கம் டாக்டர். ஸோ உங்களோட கருத்துக்காக அவ்வளோ வெயிட்டிங். ஸோ சொல்லுங்கள், இந்த பிளட் டொனேஷன் டே, இந்த வாலண்டியர்ஸ் டே பற்றின உங்களோட கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம் டாக்டர்.
1: ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 வந்து வாலண்டரி பிளட் டோனர்ஸ் டே ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுறோம். அதாவது தேசிய அளவில் நம்ம வந்து வாலண்டரி பிளட் டொனேஷனை என்கரேஜ் பண்ணுறதுக்கும், இப்படி கொடுக்குற கேம்ப் ஆர்கனைசர்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும், நிறைய நம்பர் ஆஃப் பிளட் டொனேஷனை பண்ணணுங்கிறதுக்காகவும் நம்ம ஒரு ஸ்பெஷலாக பண்ணுறோம். இது த்ரூ அவுட் வேர்ல்டில், த்ரூ அவுட் இந்தியாவில் எல்லாமே இது பண்ணுறாங்க. என்னென்னா, ரத்தம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ரத்தம் வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அதாவது ஒரு மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. நம்மளால் ப்ரொடியூஸ் நம்ம வந்து நம்மள்கிட்டருந்து ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ நம்ம ரத்தம் கொடுத்து உயிரை காப்பாற்ற முடியும். இது வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் கண்டுபிடிச்சாலும் ரத்தத்தை வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஸோ தானத்திலே சிறந்த தானம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வேன்னா அது ரத்த தானம் தான். ஸோ இந்த டேக்கு இந்த டைமில் வந்தது ரொம்ப சந்தோஷம்.
0: சூப்பர் டாக்டர், நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க தானத்தில் சிறந்த தானம் ரத்த தானம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரத்த தானம் பொறுத்தவரை மக்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்குது. பொதுவாக இப்போ நம்ம கொடுக்குற ரத்தம் வந்து எப்படி வந்து ஒருத்தருக்கு சென்று சேருது அப்படின்றதான் ஒரு பேசிக்கான டவுட். இப்போ நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து பிளட் டொனேட் பண்ணுறேன் அப்படின்னா அது டேரெக்டாக அந்த பேஷண்ட் தேவையான பேஷண்ட் சென்று சேர்ந்துடுமா, இல்லை அது ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கிரீனிங் முடிஞ்சு? ஸோ அந்த ப்ராசஸை பற்றி நீங்கள் விளக்கலாம் டாக்டர்.
1: 100% இப்போங்க ரத்தம் வந்து எப்படின்னா, எங்களுக்கு வேரியஸ் நம்பர் ஆஃப் டொனேஷன் இருக்குது. ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்கணும் இந்த வாலண்டரி பிளட் டொனேஷன் தான். அதாவது தானாக முன்னு வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு பிளட் டொனேட் பண்ணுறாங்க இல்லையா, அது பேர் வந்து வாலண்டரி பிளட் டொனேஷன். அது பேர் நம்ம வந்து நம்மளாக போய் கொடுக்கறது, சரியா? அது வந்து தன்னார்வ ரத்த கொடையாளிகள் நம்ம சொல்கிறோம். இங்கே தமிழில் சொல்லணும்னா இந்த டொனேஷன் தான் பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஒரு ரீப்ளேஸ் பண்ணாமல் நம்மளாக போய் கொடுக்கறதுனால. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு விதம். ஒன்று வந்து பிளட் பேங்க்கு போய் பார்த்து பிளட் டொனேஷன் கொடுக்கலாம். இன்னொன்று பக்கத்தில் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காலேஜ் படிக்கிற பசங்கனா திக்கிற ஆர்கனைசேஷன் கேம்ப்பு, அல்லது வந்து சில ஆர்கனைசேஷன் வந்து கேம்ப்ஸ் நிறையா ரோட்ரி மூலமாகவோ ரெட் கிராஸ் மூலமாகவோ இந்த நியூ காலேஜில் இருக்கிற பசங்க மூலமாகவோ நிறைய பேர் வந்து நிறைய கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போய் பிளட் கொடுக்கறது இன்னும் சால சிறந்தது நான் சொல்வேன். ஏன்னா நம்மளோட பிளட் டொனேஷன் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது 18-35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேல்ஸ் பெண்களாகவோ ஆண்களாகவோ இருந்தாலும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இவங்க எப்படி பண்ணலாம், பிளட் டொனேட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். நீங்கள் சொல்கிறது பர்ஃபெக்ட்டு. ஒரு வாட்டி கொடுக்குற ரத்தம் வந்து ஒரு டைமில் கொடுத்தாங்கன்னா 10 நாங்கள் மேக்ஸிமம் 10 பிளட் டொனேட் பண்ண முடிச்சோடனே அந்த பிளட்டை வந்துட்டு ஒரு 10 ml ஆஃப் பிளட் வந்து தனியாக எடுத்துப்போம். அந்த எடுக்கும்போதே நாங்கள் தனியாக செப்பரேட் பண்ணிப்போம். அந்த பிளட் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம இந்த HIV, ஹெப்படைட்டிஸ் பி, HCV, மலேரியா, VDRL, மஞ்சக்காமல் இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணுறதுக்குன்னு தனியாக எடுத்து வச்சிருவோம். இது Lab 2 போயிடும். இந்த டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளட்டில் எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் இல்லைன்னு ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ரத்தம் வந்து ஸ்க்ரீனிங்கு பண்ணி முடிக்கும். அன்ஸ்க்ரீன்லேருந்து ஸ்க்ரீனிங்க்கு நாங்கள் மாற்றி வைப்போம். ஸோ ரத்தம் வந்து எப்போவுமே எந்த பயப்படவும் வேண்டியதில்லை. நம்ம கொடுக்குற ரத்தம் சரியாக போதான்னு நம்ம யோசிக்க வேண்டாம். 2 வந்து குரூப்பிங்லாம் ப்ராப்பராக செக் பண்ணி தான் பண்ணுறோம்.
0: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் காலை செஞ்சுருக்காங்க, அவங்க யார் நான் பார்த்துடலாம். வருக வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
0: வணக்கம் வணக்கம் சார், உங்க சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம்.
1: வணக்கம் சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
2: ரெண்டு பலரும் இருக்காங்க அப்படின்னா

0: ஆண் பெண்கள் டொனேட் பண்ணும்பொழுது அந்த யூனிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே, அது ரெண்டு பேருக்கும் ஒரே எம்எல் ஆஃப் பிளட் அப்படிங்கறதான் எடுப்பாங்களா, அல்லது ஆணுக்கு கொஞ்சம் கூட பெண்களுக்கு கொஞ்சம் குறைவு அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்களா? அது ஒண்ணு. ரெண்டாவது டாக்டர், இந்த காய்ச்சல் அப்படின்னு எடுக்கும் பொழுது இந்த டெங்கு இந்த வைரல் மாதிரியான நோய்கள் வந்து எவ்வளவு நாட்கள் கழிச்சு நம்ம வந்து பிளட் அப்படிங்கிற ஒரு விஷயம் டொனேட் பண்ணுறது, எனக்கு இதை பத்தி ரெண்டுத்தையும்
1: நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ வந்து தேங்க்யூ சந்திரசேகர், நீங்கள் கால் பண்ணதுக்கு. நீங்கள் ரெகுலர் காலர்னு எனக்கு தெரியும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கறது கிடையாது. அதாவது வெயிட் வந்து 45-50 kg இருக்கணும். அபவ் 45 அதே ரெடி டு கிவ் பிளட்டுங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம். இன்னொன்று ஆண், அதாவது நாங்கள் மூணு ப்ராடக்டாக பிரிக்க ஒரு ரத்தம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரத்தத்தை வந்து பிளேட்லெட் பிளாஸ்மா, அதுக்கப்புறமா வந்து க்ரையோப்ரிசிப்டேட், அதுக்கப்புறமா பிஆர்பிசி, நாலு ப்ராடக்டாக பிரிக்கிறோம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூணு ப்ராடக்ட் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து 450 ml பிளட் எடுக்கிறோம் டோட்டலாக, அந்த ஆன்டிகாய்கள் சேர்த்ததுக்கப்புறம் 450 ml நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அக்கார்டிங் டு த பாடி வெயிட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அதில் வந்து அந்த ஸ்கேல் ஒன்று இருக்கும், அது மேலே ஸ்கேல்னால் அந்த வெயிங் ஸ்கேல் மாதிரி, அதில் வச்சு அந்த அளவு பார்த்ததுக்கப்புறம் தான் எடுக்கிறோம். இதில் வந்து மாறுபாடு இல்லை. ஆனால் இதுலேயே ஒரு க்வெஸ்சன் இருக்குது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஆணாக இருந்தால் வருடத்திற்கு 4 முறை ரத்த தானம் கொடுக்கலாம், ஆனால் பெண்ணாக இருந்தால் வருடத்திற்கு 3 முறை 4 மாத இடைவெளியில் ரத்த தானம் கொடுக்கலாம். இதுதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஒரு பாயிண்ட்டு, இன்னொரு க்வெஸ்சன் நீங்கள் கேட்டது வைரல் ஃபீவர். வைரல் ஃபீவர் வந்துச்சுன்னு சொன்னால் சிவியாரிட்டி பொறுத்து இருக்குங்க. சில ஜுரம் பார்த்தீங்கன்னா 2-3 நாள் சரியாக போயிடும். சில பேருக்கு பிறந்த மாதிரி ஃப்ளூ காய்ச்சலாக இருக்கட்டும், சில பேருக்கு நிறைய பாடி வீக்னஸ் இருக்கும். அக்கார்டிங் டு த பேஷண்ட்ஸ் கண்டிஷன் தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். சாதாரண வைரல் காய்ச்சலாக இருந்துச்சுன்னா 1 மாதம் இடைவெளிக்கு அப்புறம் அவங்க ரத்தம் தாராளமாக கொடுக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னா. பட் அவங்க ரொம்ப சிக்காக இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்த் தான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டு, அதுக்கப்புறம் தான் அவங்க பிளட் கொடுக்கணும். நம்மளை முதல்ல நம்ம பார்த்துக்கணும். தேங்க்யூ.
2: நன்றி டாக்டர். டாக்டர், நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதாவது ஒருவர் டொனேட் செய்யும் அந்த யூனிட் பிளட்டை வந்து ஆர்பிசி, பிளாஸ்மா, பிளேட்லெட்ஸ் அந்த மாதிரி பிரிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அது எப்படி செய்யப்படுகிறது அப்படின்றது நீங்கள் விளக்குங்க. அது போக ஒருவருடைய டொனேஷன் பல நோயாளிகளுக்கு உதவக்கூடியதாக எப்படி மாறுது அப்படின்ற ப்ராசஸையும் நீங்கள் சொல்லலாம் டாக்டர்.
1: இப்போ வந்து நான் பிளட் கொடுத்தோன்னே ஒரு வாட்டியை கொடுத்துட்டா இந்த பர்டிகுலர் பேஷண்ட்ஸ்க்கு போதா அப்படின்னா நாங்கள் யாருக்கிட்டே சொல்கிறது இல்லை. யாருக்கு வேணால் அது பிறந்த குழந்தைகள்லேருந்து கர்ப்பிணி பெண்கள்லேருந்து கருசிதைவு நடந்த பெண்களுக்கு கூட போயிருக்கலாம், அதில் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆனவங்க கூட போயிருக்கலாம், அல்லது எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அது ரொம்ப சின்ன குழந்தைங்களது பெரியவங்க கூட அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவைப்படலாம். அப்போ ஒரு முழு ரத்தமாக நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, அந்த ரத்தத்தை வந்து கூறுகளாக நாங்கள் பிரிக்கிறோம். தட்ஸ் கால் காம்பனன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேயா? இந்த காம்பனன்ஸ் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேட்லெட், அது தட்டணுக்கள்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து பிளாஸ்மா, மேலே இருக்கிற திரவம், அது வந்து பிளாஸ்மான்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பிஆர்பிசி, தட் இஸ் பிளேட். பிஆர்பிசி வந்து ஆர்பிசியோட பேக்டாக இருக்குது, பிஆர்பிசின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்மாலேருந்து ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அது பேர் க்ரையோப்ரிசிப்டேட்னு சொல்கிறோம். இந்த 4 ப்ராடக்ட்டையும் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதை வந்து 6 மணி நேரத்துக்கு ஒரு கேம்ப்புக்கு போயிருந்தாங்கன்னா 6 மணி நேரத்துக்கு உள்ளார அந்த பிளட் வந்து கேம்ப்லேருந்து பிளட் பேங்க் வந்துடணும். 6 hoursக்குள்ளே பிரிக்கும்போது தான் தேவையான அளவுக்கான பிளேட்லெட்ஸும் கிடைக்கும். அதில் இருக்கிற ஃபேக்டர்ஸ், அதாவது ஃபேக்டர் 8, ஃபேக்டர் 9, 11 எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் அந்த பிளாஸ்மாவில் இருக்கும், அதெல்லாம் ப்ராப்பராக கிடைக்கும். இதுவே 6 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு, லேட்டாக வந்துச்சுன்னு சொன்னால் அந்த குவாலிட்டி இருக்காது, அதனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் பிரிச்சுக்கிறோம். இது வந்து ப்ராப்பரான ஸ்டோரேஜில் வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், பிளேட்லெட் அப்படின்னா அது ரூம் டெம்பரேச்சர் 24 டிகிரி டெம்பரேச்சரில் ஒரு அஜிடேட்டரில் வைக்கிறோம். அந்த பிளேட்லெட் வந்து தட்டணுக்குங்கிறதுனால அதுக்கு என்ன தன்மைனா ஒட்டிக்கும் ஒன்று, அந்த கிளாட்டிங் இது தன்மை இருக்குது, அதனால் அது எப்பவுமே அஜிடேட் ஆகிட்டு அஜிடேட்டில் வச்சு ஆடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம். அதுவும் அன்ஸ்க்ரீனில் வைப்போம், அப்புறம் ஸ்க்ரீன் பண்ணக்கப்புறம் ஸ்க்ரீனில் மாறிடும். 0-5 days அதோட உயிரணு, அது உயிரோடு இருக்கிறதுக்கான டைம் வந்து அதோட குவாலிட்டி நம்ம சொல்கிறோம், 0-5 days சொல்கிறோம். இதுவே வந்து பிஆர்பிசி ஆர் ஹோல் பிளட் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்துட்டு நாங்கள் வந்து 0-35 days வரைக்கும் வைக்கலாம். அதோடு நம்ம வந்து ஒரு அடி சொல்யூஷன் ஒன்று ஆட் பண்ணினோன்னா அது அப்படி வச்சு சேகம்னு சொல்லுவாங்க, அப்படி இருந்துச்சுன்னா 42 நாட்கள் நம்ம வைக்கலாம். அது வந்து 2-8 degree டெம்பரேச்சரில் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். அதுவும் எவ்ரி 2 hours ஒரு வாட்டி ஸ்டாஃப்னஸ் வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டே இருப்பாங்க, அலாம் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. இதுவே வந்து இது பிஆர்பிசி அண்ட் பேக்சல். அதுக்கப்புறம் பிளாஸ்மா, பிளாஸ்மாங்கிறது வந்து நம்ம வந்து நம்ம திரவம் இருக்கு இல்லையா, அது வந்து ஆல்புமின் இருக்குது, ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஃப்ளூயிட்ஸ் இருக்குது. இது எப்படி பண்ணோன்னா ஸ்டோர் பண்ணி வைப்போம். 1 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணோன்னா -20 to -40 degree டெம்பரேச்சர் வச்சுக்கோங்களேன், அது வந்து 1 year வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இஃப் இட் இஸ் -80 degree டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னோன்னா 5 years வரைக்கும் அந்த பிளாஸ்மா நம்ம ஸ்டோர்

0: பண்ணலாம். இது வந்து எப்படின்னா இதுலேருந்து தான் நம்ம வந்து க்ரையோப்ரெஸ்பிரேட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணும்போது சேஃபான மெத்தடில் எப்படி ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்து ஒர்க் பண்ணுறோமோ அந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்து தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம்.
1: இணைப்பில் ஒரு நேர் ஒருத்தர் காத்திருக்காரு, பார்த்துடலாம்.
0: தேங்க்யூ.
1: வருக வணக்கம். வணக்கம் சார், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம்.
0: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க.
2: மனித ரத்தத்தை வேற விலங்குகளுக்கு எல்லாம் பயன்படுத்த
0: முடியாது. முன்னா காலத்துலங்க நீங்க சொன்ன க்வெஸ்சன் செகண்ட் க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றேன். அதாவது 1817-1834 அந்த இயர் டைம்லலாம் வந்து குரங்கு ரத்தத்துலேருந்து ஆட்டு ரத்தத்துலேருந்து நமக்கு பிளட்டு வந்து டைரெக்டாக டெஸ்ட்லாம் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக பிளட் கொடுத்துருந்தாங்க அந்த காலத்தில். அப்போல்லாம் வந்து அது எந்த என்ன குரூப்பு தெரியாது, என்னன்னு தெரியாது, ஆனால் ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த பிளட்டை எடுத்திருந்தாங்க ராஜாக்கள்லாம் இருந்த சமயத்தில். அப்போ வந்து ஆன் டேபிள், அதாவது அந்த டைமில் கூட இறப்புகள் நடக்கும், தெரியாதுல்ல, ஒவ்வாமை வந்துச்சுன்னா இறந்துருவாங்க அந்த மாதிரி, அது தெரியாது அவங்களுக்கு. பட் அப்புறம் கார்ல் லான்ஸ்டேர்ங்கிற வந்து ஒரு ஒரு பெரிய விஞ்ஞானி, அவர் வந்து 1901 வந்து பிளட் குரூப்புங்க வந்து கண்டுபிடிச்சார், ஏ குரூப் பி குரூப்லாம். அவரோட பிறந்தநாள் தான் வந்து June 14th. அன்னைக்கு தான் வேர்ல்டு பிளட் டோனர்ஸ் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறோம், தேசிய தன்னார ரத்த தான நாள்னு சொல்கிறது. அந்த பர்டிகுலர் அவரை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காகவும் அந்த நெகட்டிவ் குரூப் பாசிட்டிவ் குரூப்லாம் அவர் தான் கண்டுபிடிச்சார். ஸோ இது வந்து இப்போது நம்மளோட ரத்தம் வந்து ஒரு அனிமலுக்கு போகாதுங்க, அனிமலோட ரத்தம் நமக்கு பண்ணக்கூடாது, ரொம்ப ரொம்ப அது சட்டப்படி தப்பு. அது அதனால் ஒவ்வாமை ஏற்படும், அந்த அனிமல் கூட இறக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நம்ம ட்ரை கூட பண்ணிடக்கூடாது, நம்பர் ஒன். நம்பர் டூ வந்துட்டு இந்த பிளட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணுறேன், பிளட் கொடுத்தோன்னா சோர்வாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஒரு மித்துன்னு சொல்லுவோம். மித்துன்னு எப்படி சொல்கிறது, நம்மளை நினச்சிக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன வேலை பண்ணாலுமே ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பண்ணுங்க, உங்களுக்கு கட்டாயமாக டயர்ட்னஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் இது கூட. பட் இது வந்து ஒரு உயிரை காப்பாற்றுறீங்க, ஒரு உயிரை காப்பாற்றல, ஒரு டைமில் கொடுக்குற ரத்தம் 4 உயிர்களை காப்பாற்றது பெரிய விஷயம். ஒரு வருஷத்துக்கு ரெகுலராக நீங்கள் பிளட் கொடுத்தீங்கன்னா எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு வந்து இருக்க நீங்கள் 16 உயிரை, மினிமம் 16 லைஃப்ஸ் வந்து உங்களோட காப்பாற்றப்படுது. ஸோ நம்மளே நினச்சக்கூடாது, நம்ம சிக் ஆகிட்டோமா, டயர்ட் ஆகிட்டமா, நம்மளுக்கு ஒரு ட்ராப் பிளட் கொடுத்தாலே மயக்கம் வருதா, அப்படிலாம் நினைக்காம நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அதனால்தான் வாலண்டரி பிளட் டொனேஷனில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, இந்த மாதிரி உங்களை மாதிரி பிளட் டோனர்ஸ் தான். ஸோ பயப்பட வேண்டாம். அப்படி ஒரு டயர்ட்னஸ் இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு பிஸ்கட் பேக்கெட், ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு ஜூஸ் கொடுக்குறோம். இதுவே ஓரளவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும். அன்னைக்கு மட்டும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரென்வஸ் ஒர்க், அதாவது ஒர்க் அவுட் பண்ணுறது, ஜிம் போகிறது, ஸ்விம்மிங் பண்ணுறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். அன்னைக்கு மட்டும் ரொம்ப லாங் டிரைவ் போக வேண்டாம். விமானிகளாக இருந்தாங்கன்னா பைலட்டு அப்படி இருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த பைலட் பண்ண ஓட்ட வேண்டாம் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் இருந்துக்கோங்கன்னு சொல்லுவோம். அதர்வைஸ் எல்லாம் பண்ணலாங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
1: நன்றி, நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சி நேயம் அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: வணக்கம், இனிப்பில் இருக்கலாம். வணக்கம், வணக்கம் சார், உங்க சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம்.
0: ஹலோ டாக்டர், டாக்டர் தமிழ்மணி, சொல்லுங்க. ஆமாங்க, கரெக்டு. ரத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜூஸ் குடிக்கலாமா, குடுக்கறதுக்கு முன்னாடி ஜூஸ் குடிக்கலாமான்னு
2: கேக்குறீங்களா?
0: ஓகே, ஆக்சுவலாக வந்து ரத்தம் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஏதாவது மாத்திரைகள், 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏதாவது மாத்திரைகள் சாப்பிட்ருக்கீங்களா, 48 hours ஆல்கோஹால் எடுத்திருக்கீங்களா? யூஸ்வலாக வந்து முன்னே 24 hours சொன்னாங்க, இப்போ 48 hours கூட நம்ம வந்து ஆல்கோஹால் எடுக்காமல் இருக்குது, ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா பிகாஸ் எவ்வளோன்னு தெரியாமல் நம்ம நிறைய பண்ணுறதுனால இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் குறைக்கிறோம், நிறைய நார்ம்ஸ் மாறி இருக்கு. அதே போல் டியூபர்க்குலோசிஸ்க்கு மாத்திரை எடுத்துருக்கீங்களா, ஸ்கின்னுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குது? இப்போ நிறைய பேர் ஸ்கின் டிசீஸ்க்கு, ஸ்கின்னை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஸ்கின்னை க்ளோ பண்ணுறதுக்கு, தலையில் முடிவு வளர்றதுக்கு நிறைய மருந்துகள், அந்த மருந்துகள் நம்மளுக்கு ஒத்துக்கும். ஆனால் நம்ம கொடுக்குற அந்த பிளட் வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு பிறந்த குழந்தை கூட இருக்கலாம், வயிற்றுல இருக்கிற குழந்தை கூட பிளட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு தெரியாது அந்த அந்த மாதிரி மாத்திரைகள் அந்த குழந்தைக்கு அந்த ரத்தம் மூலமாக அஃபெக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரத்தம் தாரம் கொடுக்கணும்னு நினச்சிட்டிங்கனாலே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஏதாவது லாங் டைம் மெடிசன் எடுத்துக்கிறதா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஜுரம், கை கால் வலி, தலைவலின்னா நீங்கள் அந்த மாத்திரைகள் போட

0: அம்மா ரெண்டு நாளுக்கு ஸ்டாப் பண்ணுங்க. ஃபீவர்னா ஒரு மினிமம் 1 மந்த்துக்கு நீங்கள் வந்து பிளட் கொடுக்காமல் இருக்குது, அதாவது ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஃபீவர் ஃபார் 3-4 டேஸ் அப்படின்னா ஒரு 15 டேஸில் நீங்கள் பிளட் கொடுக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.
1: நன்றி நன்றி டாக்டர். அதாவது இதெல்லாம் ஜென்ரலான டவுட்ஸ் இல்லையே, எல்லாருக்கும் வர பொதுவான கேள்விகள் வந்து நம்ம நேயர்கள் வந்து தொடர்ந்து
0: கேட்டுருக்கு.
1: ஆமா, நேயர்கள் தொடர்ந்து இணைப்பில் இருந்துகிட்டே வராங்க. அடுத்து இணையர் நேயர் யாருன்னு பார்த்துலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார். அர்ஜுன் சார்.
1: வணக்கம் சார். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: மேடம் பக்கத்து ஊர்ல இருந்தே பேசுறேன், ராயப்பேட்டையில இருந்து ரெங்க பேசுறேன்.
1: ஓகே ஓகே சார், பக்கத்து அங்கே இருக்கீங்க. ஓகே, உங்க கேள்விகளை மேடம் கிட்ட கேட்கல சார்.
2: வணக்கம், குட் ஆஃப்டர்நூன்.
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும். 15 டேஸ் பிஃபோர் உங்க சாரை பாக்கிறதுக்கு போயிருந்தேன்.
0: ஓகே,
2: அதனால வந்துட்டேன். இன்னொரு டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு வந்துட்டேன்.
0: தேங்க்யூங்க.
2: எனக்கு ஒரே ஒரு எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஆல் ஃபைன்.
0: எல்லாம் நல்லா இருக்குங்க. நீங்க இப்ப க்வெஸ்சன்
1: உங்க சந்தேகங்களை கேட்கலாம் சார்.
2: சரி மேடம், இப்ப வந்து இப்ப நம்ம பிளட் டெஸ்ட் பண்றோம்.
0: ஓகே,
2: ஆக்சிடென்ட் ஆகுறது அவங்க நிறைய ஃபால் ஆயிடுறது, நிறைய வேஸ்ட் ஆயிடுறது, ரொம்ப கிரிட்டிக்கல். இதுல வந்து ஐசியூல அட்மிட் பண்றாங்க.
0: கரெக்ட்ங்க.
2: இந்த சமயத்துல வந்து நீங்க வந்து நம்மள்ட உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நேரம், 6 hours, 8 hours, 10 hours ஆகும் குரூப்பிங் கண்டுபிடிச்சு இது பண்றதுக்கு.
0: ஓகே,
2: அந்த சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு என்ன மாதிரி பிளட் டு சேவ் இட் லைஃப்?
0: சூப்பர் சூப்பர்.
2: என்ன மாதிரி அது மட்டும் எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. நன்றி.
0: வெரி குட் க்வெஸ்சன் அண்ட் வெரி யூஸ்ஃபுல்ங்க வெங்கட். ஆக்சுவலி என்னன்னா, ரத்தத்தை வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம், வகைப்படுத்துகிறோம். ஏ குரூப், பி குரூப், ஓ குரூப், ஏபி குரூப், அப்புறம் நெகட்டிவ் ஆர்எச் பாசிட்டிவ், ஆர்எச் நெகட்டிவ் அப்படின்ட்டு. இது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் அண்ட் இந்த மாதிரி குரூப்பிங் பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் மெத்தட்லையும் ரிவர்ஸ் மெத்தட் ரெண்டு மெத்தட், அதாவது ஆன்டிஜென் பொறுத்து ஒரு டெஸ்ட்டும் ஆன்டிபாடி பொறுத்து ஒரு டெஸ்ட்டும் பண்ணுறோம். இது பண்ணுறதுக்கு மினிமம் 20-30 minutes ஆகும். அஃப்கோர்ஸ் அவர் சொன்ன மாதிரி கரெக்டாக டைம் ஆகும். இப்போ ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன், அவர் கேட்குற க்வெஸ்சனை ஒரு அடிப்படுறாங்க, எமர்ஜென்சி உடனே பிளட் கொடுக்கணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட முடிஞ்சால் அவரோட கார்டில், அவருடைய பேக்கில் இருக்கிற பர்ஸில் இதை கண்டுபிடிக்க முடிஞ்சது இந்த குரூப்புனா, நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். அந்த குரூப்பை பார்த்து கிராஸ் மேட்ச் பண்ணி பண்ணலாம். அப்படி டைமே இல்லை, ஒரு மாதிரி நமக்கு கொஞ்சம் கூட டைம் இல்லை அப்படிங்கும்போது, ஓ நெகட்டிவ் பேக்ட் செல், அதாவது ஓ நெகட்டிவ் மேலே பிளாஸ்மா நீக்கிய பேக்ஸெல்லாம் நம்ம கொடுக்கும்போது அவருக்கு உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணலான்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த பர்டிகுலர் குரூப்பை பார்த்து கொடுக்குறது ஆல்வேஸ் பெட்டர், அதான் சேஃபஸ்ட்டு. பட் ஆனால் முடியல, ரொம்ப அவர் சொல்கிற டைம் ரொம்ப தான் ஷார்ட் டைம் இருக்குது, உடனே காப்பாற்றணும்னு சொன்னோன்னா, இது வந்து யூனிவர்சல் டொனேஷன் சொல்லுவோம் ஓ நெகட்டிவ் பேக்ஸெல்லு. அதே போல் ஏபி பாசிட்டிவ் வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட், எந்த பிளட் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும் அந்த மாதிரி. ஆனால் இந்த ஓ நெகட்டிவ்க்கு ஓ நெகட்டிவ் மட்டும்தான் கொடுக்கணும், வேறு எந்த பிளட்டும் கொடுக்க முடியாது, அதுவும் இருக்குது. உடம்புல எந்த விதமான நோய்களும் பாதிப்பாக இல்லாதவங்க தான் வந்து பிளட் கொடுக்கணும் நம்ம, அதான் ஃபர்ஸ்ட் அட்வைஸ். பட் டயபெட்டிஸ்ல ரெண்டு டைப் இருக்கு, அதாவது சுகர்ல ரெண்டு டைப் இருக்கு, டைப் 1 அண்ட் டைப் 2. டைப் 1 வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்சுலின் டிபெண்ட், அதாவது இன்ஜெக்ஷன் போட்டு இன்சுலின் ஊசி போட்டு. இல்ல இல்ல, நான் சொல்லிடுறேன் பொதுவா, உங்களை மாதிரி மத்தவங்க கேட்பாங்களே அவங்களுக்கு பொதுவா சொல்றேன். அந்த மாதிரி இன்சுலின் டிபெண்டா இருந்தாங்கன்னா அவங்க வந்து பிளட் கொடுக்காம இருக்கிறது ஆல்வேஸ் பெட்டர், பிகாஸ் அவங்க சுகர் எப்போ வேணால் ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்கும், ஹைப்போகிளைஸ்மிக் போவாங்க, திடீர்னு சுகர் குறையுங்க அப்படி. ஆனால் நீங்கள் சொல்கிறது கண்ட்ரோலில் இருக்குது, ஆனால் சுகர் இருக்குது, கரெக்டாக நான் சொல்கிறது?
2: ஆமாம்,
0: கொஞ்சம் வாக்கிங்கெல்லாம் போய் கண்ட்ரோலில் இருக்கீங்க, மெட்ஃபார்மின் மாதிரி டேப்லெட் போட்டுட்டு உங்களுக்கு கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி
2: இருந்துச்சுன்னா
0: நீங்கள் தாராளமாக ரத்த தானம் கொடுக்கலாம். ஆனால் அங்கே நீங்கள் போய் டாக்டரை பார்க்கும்போது உங்களோட பிபி ஆகட்டும், உங்களோட கண்டிஷனை டாக்டர்ஸ் பார்க்கணும். இப்போ நான் ஓரளவு சொல்லிடலாம், பட் உங்களுக்கு வேறு ஏதாவது அடிஷ்னல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கான்னு டாக்டர் செக் பண்ணுவாங்க, பார்த்துட்டு ரத்த தானம் கொடுக்கலாம். ஸோ டயபெட்டிஸ் வந்து அக்கார்டிங் டு சொல்லுங்க.
2: ஓ குரூப்னா அர்ஜென்ட்டுக்கு கொடுக்கலான்றாங்களே, அது உண்மையா மேம்? ஓ குரூப்
0: எல்லா ரத்தமுமே அரிய வகைதான் சொல்வேன். உடம்புல நம்மளா ஒருத்தர் எடுத்து குடுக்கறோம்ல, இப்ப எப்படி நம்ம உடம்புல இருந்து ஒரு 350 ml 450 ml எடுத்து ஒருத்தங்க குடுக்கறதே ஒரு பெரிய அரிய வகை தானே. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஆல் ஆர் ஸ்பெஷல் அண்ட் அரிய வகை தான். ஸோ இதில் கூட பர்டிகுலராக நெகட்டிவ் குரூப்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நிறைய பேருக்கு இருக்காது. அவங்கள வந்து நாங்கள் ரேரஸ்ட் குரூப்னு வச்சுருக்கோம், அந்த மாதிரி இருக்குது. ஓ குரூப் நீங்கள் சொன்ன மாதிரி ஓ நெகட்டிவ் பேக்ஸில் வந்து ரேரஸ்ட் குரூப்பு, எமர்ஜென்சிக்கு நம்ம கொடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால்

0: மாத இடைவெளியில கரெக்டான இன்டர்வல் தான் கொடுக்கணும். சும்மா மாசம் மாசம் போய் கொடுக்க கூடாது.
1: பாசிட்டிவ் கொடுக்கலாம், எல்லாம் எமர்ஜென்சிக்கு
0: ஆ கொடுக்கலாங்க. ஓ நெகட்டிவ்.
1: தேங்க் யூ மேம்,
2: ரொம்ப நன்றி. நன்றி,
0: ஆல் தி பெஸ்ட்.
2: நன்றி. நிகழ்ச்சி நேம் அடுத்த நேர் வருக. வணக்கம். அடடா, இனி போயிருந்த
0: கட் ஆயிடுச்சு போல இருக்கு.
2: எஸ்டர்டே, நீங்கள் நிறையா தகவல்கள் சொன்னீங்க, இந்த காம்பேட்டபிலிட்டி மேட்ச் பற்றி சொன்னீங்க, அதாவது இந்த பிளட் குரூப் மேட்சிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு பேஷண்ட்க்கு பிளட் இஷ்யூ செய்வதற்கு முன்பு, அந்த பிளட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னும் என்னென்ன காம்பேட்டபிலிட்டி செக்ஸ் வந்து நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது? என்ன பிளட் குரூப் நம்ம பார்த்துறோம், அது போக வேறு என்னென்ன செக்ஸ் நம்ம செய்யணும் அப்படின்றத நீங்கள் விளக்கலாம் டாக்டர்.
0: ஸோ ஒருத்தங்களுக்கு வந்து இப்போ பிளட் தேவைப்படுது, ஒரு பேஷண்ட் இருக்காங்கங்க, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு பிளட் தேவைப்படுதுன்னு சொன்னால் நம்ம வந்து பிளட் பேங்க்கை அப்ரோச் பண்ணுறாங்க. அந்த பிளட் நம்மகிட்ட இருக்கான்னு ஃபஸ்ட் நாங்கள் செக் பண்ணுவோம், ரிசர்வேஷனில் பார்ப்போம், எங்கள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. அவரோட பிளட்டையும் எங்களோட நாங்கள் வச்சிருக்கிற அதே பிளட் குரூப்பையும் சேர்த்து நம்ம கம்பேட்டபிள் டெஸ்ட், நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒன்றோட ஒன்று ஒத்துக்குதான்னு பார்க்குறோம் அந்த டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து மைனர் அண்ட் மேஜர் ரெண்டு கிராஸ் மேட்சிங் இருக்குது, அது பேர் கிராஸ் மேட்சிங்னு சொல்லுவோம். மைனர் அண்ட் மேஜர், மைனர்னால் உடனே எமர்ஜென்சியாக கொடுக்கறது, உடனே பார்க்கணும், டக்குன்னு பண்ணணும் அந்த மாதிரி. மேஜர் அப்படின்னு சொன்னால் இட் வில் டேக் சம் ஒரு 35 to 45 மினிட்ஸ் ஆகும், பொறுமையாக தான் இருந்து பண்ண முடியும். அதோடு நம்ம வந்து நம்ம இது நம்ம என்ன வேறு எதோ அன்னோன் ஆன்டிபாடிஸ் இருக்கான்னு நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ரத்தத்தை வந்து ஒவ்வாமல் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் தாராளமாக ரத்தம் கொடுக்கலாம். அவங்க உடனே வந்து பிளட் வந்து எடுத்துகிட்டு போகலாம், பட் எடுக்கும்போது சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். எப்படி அப்படின்னா, அந்த பர்டிகுலராக அந்த பிளட் வந்து போன உடனே ஸ்டார்ட் பண்ணணும், அங்கே போய் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. சில இப்போ தியேட்டர் கொடுத்து அனுப்புறோம், தியேட்டர்னா ஆப்ரேஷன் தியேட்டர் கொடுத்து அனுப்புகிறோம், அங்கே கொடுக்கும்போது அங்கே வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ரீ மெடிக்கேஷன்ஸ், இந்த மாதிரி ரத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேத்துக்கு ஜுரம் வரும், சில பேத்துக்கு வந்து குளிர் வரும்னு பயப்படுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா சேஃபான பிளட்டுங்கிறதுல எந்த விதமான ரியாக்ஷனும் வராது. எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணலாம், 4 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை முடிச்சிடணும், 4 hours அந்த பிளட் வந்து முடிஞ்சிடணும். அதே போல் பிளேட்லெட்னால் உடனடியே ஸ்டார்ட் பண்ணிடணும், ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதாவது 30 minutes வந்து முடிச்சிடணும், ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நம்ம பிளேட்லெட்டே முடிச்சிடணும். ஏன்னா அது தட்டணுக்கள்ங்கிறதுனால அது ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிறதுனால கிளாட்டிங் இது தன்மை இருக்கும் அதனால. அதே போல் பிளாஸ்மா அதே மாதிரி தான், இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணும், எவ்வளோ சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிளட்டு தேவையில்லாமல் பிளட் கொடுக்கக்கூடாது, இதுதான் பாயிண்ட்.
2: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில அடுத்து ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, யார் என்னன்னு பார்த்துடலாம்.
3: வணக்கம். பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அகமத் பேசுறேன். வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் கலீல் அகமத், சொல்லுங்க. வணக்கம்.
3: தானத்திலே சிறந்த தானம் ரத்த தானம் சொல்றாங்க.
0: ஆமா,
3: ஆனா இந்த ரத்த தானம் பண்றதுனால இந்த இதய வாழ்வுகள் இந்த அட்டாக் வருவதெல்லாம் தடுக்குதுன்னு சொல்லி நான் அறிவியல் பூர்வமா கேள்விப்பட்டிருக்கேன், அது நீங்க சொல்லுங்க, அது எந்த அளவுக்கு உண்மை? கல்லீரல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாம், நீங்க உங்க மூலமா நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்.
0: சொல்லுங்க. இது ஆக்சுவலி நான் கடைசியாக சொல்லான்றதை நீங்கள் முன்னாடியே சொல்ல சொல்லிட்டீங்க. எப்படின்னா ரத்த தானம் கொடுக்கறதுனாலங்க சில பேர்த்துக்கு என்ன நன்மைகள் இருக்குன்னா, ஒருத்தன் கொடுத்துட்றேன் பிளட்டு, பட் எனக்கு என்ன நன்மைகள் இருக்குன்னா, ஒன்று வந்து கொடுக்குற ரத்தம் வந்து 72 hours உங்களோட பாடியில் 48 to 72 hours செக்ரேட் ஆகும். அதாவது அந்த அளவு 350 இல்லை 450 ml எந்த அளவு கொடுக்குறீங்களோ அது உங்கள் பாடியில் சுரக்க ஆரம்பிச்சிடும். அந்த பிளட்டு அந்த ஹீமெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிறதே வித்தின் 3 months ஆகும். அதனால் அந்த 3 months கேப் நம்ம வச்சுருக்கோம் ஆர்பிசிஸ்க்கெல்லாம். பட் ஆனால் வந்து உங்களுக்கு ரெகுலராக பிளட் கொடுக்க என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு ஹார்ட் அட்டாக், இப்போ எங்கள் ஏஜில் வந்து ஹார்ட் அட்டாக் வருது, எங்கள் ஏஜில் வந்து அடி விளையாண்டுட்டு இருக்கும் மயக்கம் போட்டு விழுந்துறாங்க, திடீர்னு பார்த்து இறந்து போயிடறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரெகுலர் பிளட் டோனர்னா வர்றது வாய்ப்பு ரொம்ப 80% கம்மின்னு சொல்லிட்டு ஆய்வு கூறுது. அதே போல் நரம்பு தளர்ச்சி நோய்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் ரெகுலர் பிளட் கொடுத்தீங்கன்னா அது வந்து 80 to 85% வந்து வரதில்லை. அதே போல் மருதி, சில பேத்துக்கு அல்சீமஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்களே, ரெகுலர் பிளட் டோனர்ஸ் தான் வரதில்லை. பிகாஸ் இந்த பிளட்டில் வந்து அந்த ஹீம் இருக்கு இல்லைங்களா, அது ரெகுலர் கொடுக்க கொடுக்க புதுசாக ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கணும் நம்ம பாடியில் ஹீமோக்ளோபின் ஆர்பிசிஸ் எல்லாமே. இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அது போய் என்ன ஆகணும், அங்கே போய் இது ரத்த வால்வுலாம் இல்லாததுனால ஹார்ட் அட்டாக் வரதில்லை. நீங்கள் கேட்டிங்களா முதல் கேள்வியே அதுக்காக. அதே போல் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பும், இஃப் யூ டொனேட் பிளட் எவ்ரி 1 and 3 months அண்ட் ரெகுலராக கொடுத்தீங்கன்னா, ஒரு வாட்டி கொடுத்தாலாம் அப்படி கிடையாது, எவ்ரி 3 months ஒரு வாட்டி ரெகுலராக கொடுத்தா உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு 80% குறையுது. அதை தவிர 3-4 ஒரு டைமில் காப்பாற்றுறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருன்னா கர்ணன், அதனால தாராளமாக டொனேட் பண்ணுங்க. தேங்க்யூ.
3: ரொம்ப அழகாக சொன்னீங்க,
0: தேங்க்யூ.
2: நன்றி நன்றி நன்றி சார், நன்றி நன்றி. அதாவது பிளட் டொனேஷன் கொடுக்கறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு வாலண்டியராக பண்ணலாம், அது வந்து ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி புண்ணியம் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம், நல்ல சிறந்த தானம்னு சொன்னீங்க.

ஆனா அதுல இவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்றதுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாரும் அதை செய்யணும் அப்படின்ற மாதிரியான இது வருது இல்லையா டாக்டர். நிகழ்ச்சியில் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் தான் வர இருக்கு. கிடைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதுலு.

வெல்கம் பேக் நேர்களே. நேரம் 3:33 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் வித் ஆர்ஜே அர்ஜுன். எஸ், இன்னைக்கு தேசிய ரத்த தான தினத்தை ஒட்டி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையின் இரத்த வங்கி அதிகாரி டாக்டர் தமிழ்மணி திருநாராயணன் அவர்கள் நம்மோட

0: அணிஞ்சிருக்காங்க. மேடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல்கள்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ மேடம்கிட்ட வந்து நிறைய தகவல் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ காலர்ஸும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, யார் என்னன்னு பார்த்துடலாம். வருக, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: செல்வகணேசன், வேலூர்லேருந்து பேசுறேன் சார்.
0: வணக்கம் சார், உங்க சந்தேகங்கள டாக்டர் கிட்ட கேட்கலாம்.
1: டாக்டர் கிட்ட.
2: வணக்கம் செல்வகணேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
2: சொல்லுங்க, என்ன டவுட் உங்களுக்கு?
1: இதோட நீங்க நாலஞ்சு முறை பேசிருக்கீங்க மேடம் ரேடியோல, உங்க
2: ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? Thank you.
1: மேடம், ரத்த தானத்துல நம்ம தமிழ்நாடு தான் 10 வருஷமா முதல்ல இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி மேடம். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் மேடம்.
2: Thank you so much. இது நான் பண்ணலைங்க, உங்களை மாதிரி வாலண்டியர் பிளட் டோனர்ஸ் பண்ணி அதனால தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே தலை சிறந்து இருக்கிறதுக்கு காரணம் வந்து உங்களை மாதிரி லிசனர்ஸ். நீங்க லிசன் போய் 10 பேர் சொல்றீங்க.
1: நீங்களே பேசுறீங்க இன்னைக்கு.
2: தேங்க்யூ
1: மேடம். இப்போ விழிப்புணர்வு எப்படி காலேஜ் லெவல்ல எப்படி இருக்குது மேடம் இப்போ?
2: ஆக்சுவலா முன்ன விட ரொம்ப அதிகமா இருக்கு. பசங்களுக்கு இப்ப எப்படின்னா, முந்தைய காலத்துல டார்கெட் இருக்கும், இதை பண்ணணும் இதை. இப்ப அப்படி இல்லை, இன்வால்மெண்ட் இருக்கு. டார்கெட் வேற, இன்வால்மெண்ட் வேற. தான் பண்ணாதான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போ தான் பண்ணணும், 4 பேர்த்த காப்பாற்றணும், அவங்களுக்குள்ள ஒரு அமைப்பு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. இப்போ ரோட்ரினா, இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் இருக்காரு வச்சுக்கோ, ஒரு எக்ஸாம்பிள். நான் வந்து ராயப்பேட்டில் வந்து நியூ காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது, அங்கே வந்து சுலைமான் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார். அவர் வந்து ஒரு ரோட்ரி, சாரி, ரெட் கிராஸ்னு ஒரு அமைப்பு மூலமாகவும் எங்களுக்கும் சேர்த்து பிளட் கொடுக்குறாரு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, முடிச்சுட்டு போனதுக்கப்புறமும் பிளட் கொடுக்க வராங்க ரெகுலராக. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு டீச்சர்ஸ் மூலமாக. எங்களை மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு காலேஜுக்கும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக போகிறேன். எவ்ரி காலேஜுக்கும் மெட்ராஸ் வாலண்டரி பிளட் பியூரோ மூலமாக என்னை வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவும் சீஃப் கெஸ்டாகவும் அனுப்புகிறாங்க. ஸோ விவேகானந்தா காலேஜ் ஆகட்டும், குருநானக் காலேஜ் ஆகட்டும், இல்லை டிஜி வைஷ்ணவா, அப்புறமா வந்து நிறைய காலேஜ், நான் சொல்லணும்னா ஸ்டெலாமேரிஸ், அப்படி நிறைய காலேஜஸ்க்கு நான் போய் ஒரு டாக் கொடுக்குறேன். கொடுக்கும்போது பிளட்டை பற்றின சிந்தனைகள், டவுட் இருக்கும்ல, என்ன பசங்களுக்கு கடைசி ஒரு 10 நிமிஷம் க்வெஸ்சன்ஸ் கேட்க விட்டுறேன், உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது நான் சொல்லித்தருவேன் ஃபஸ்ட்டு பிளட்டை பற்றி. அதுக்கப்புறம் அவங்கள பேச விடுவேன். ஒரு 30 நிமிஷம் தான் அந்த டாக் இருக்கும், பட் ஆனால் ரொம்ப அமேசிங்லி பிளட் கொடுக்குறாங்கங்க. ஒரு காலேஜில் வந்து வாலண்டரி பிளட் டொனேஷன் டேக்காக அவங்க அவார்டு வாங்கும்போது எல்லோரும் எனக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. பிகாஸ் நான் பண்ணதாக தான் அத்தனை காலேஜஸ் வாங்கினேன்னு சொல்லிட்டு.
1: இட்ஸ் நாட் மீ.
2: ஆமாம், நான் வந்து அது வந்து அது தனிப்பட்ட முறையில் வாங்கின கவர்மெண்ட் அவார்டு அது. பட் இது இது ரொம்ப பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறேங்க. இது காரணம் என்னன்னா, இந்த மாதிரி வாலண்டரி பிளட் டொனேஷன் தான்
1: உயிரை காப்பாற்றுறதுக்கு முக்கியமான பங்கு
0: வகிக்கிறது. தேங்க்யூ, நன்றி, நன்றி சார், நன்றி, நன்றி. மேடம், எனக்கு இதை தொடர்ந்து ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, வந்து பிளட்டுக்கும் கண்டிப்பாக எக்ஸ்பீரி பீரியடுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்படி இருந்தால் அது அந்த பிளட் வேஸ்டேஜை குறைக்க பிளட் பேங்க்ல என்ன மாதிரியான பிளானிங்ல நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் விளக்கலாம்.
2: இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன க்வெஸ்சன் எப்படி ஆன்சர் அப்படின்னா, இந்த பிளட்டு வந்து 0 to 35 days, அதாவது சேகம் ஆட் பண்ணாததான் பிஆர்பிசி ஆகட்டும், அல்லது முழு ரத்தம் வந்து நம்ம வந்து 35 நாள் அல்லது 42 நாள் வரைக்கும் வைக்கலாம். இந்த பிளட்டு வந்து எவ்ரி 2 hours ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் செக் பண்ணுவாங்க. அதே வந்து ஒரு சூப்பர்வைஸ் பண்ணுறது ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர். எங்களுக்கு ஒரு பெரிய டீம் இருக்குது, எங்களுக்கு எங்கள் கீழே வந்து ஒரு பெரிய டீம் இருக்குது. இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் உழைக்கிறோம். இந்த பிளட்டை வந்து எப்படின்னா, முதல்ல கலெக்ட் பண்ணுற பிளட்டை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா முன்னாடி வச்சுருவோம். ஸோ ஸ்க்ரீன் அன்ஸ்க்ரீன் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ முன்னாடி கலெக்ட் பண்ணுற பிளட்டை வச்சுட்டோன்னா எங்களுக்குரிய தேவையான அளவுக்கு பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம், அதை அவங்க தேவைக்கேற்ப கொடுப்போம். ஒருவேளை அவங்களுக்கு வந்து இன்கேஸ் பிளட்டு கொஞ்சம் ஷார்ட் எக்ஸ்பைரி வரப்போகிறது, ஒரு 10 நாள் முன்னாடி, ஒரு 15 டேஸ் முன்னாடின்னு தோணும்போது, எங்கே அதிகமாக ரத்தம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, எங்களோட பெரிய ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், இல்லை கீழ்பாக் மெடிக்கல் காலேஜாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு பிளட்டை நாங்கள் தேவையான டைமில் கொடுத்துட்டு அவங்கள்ட்டருந்து நாங்கள் கொஞ்சம் லாங் எக்ஸ்பைரி வாங்கிப்போம். ஒரு ட்ராப் பிளட் கூட நாங்கள் வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இது ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனையோ அம்மாக்களுடைய சாப்பாடு உழைப்பு எல்லாம் சேர்த்து அவங்க கொடுக்குறது. ஸோ முன்ன காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு ட்ராப் பிளட் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு விஷயத்த நாங்கள் ரொம்ப தரமாக அந்த பிளட்டை வந்து நாங்கள் காப்பாற்றுறது எங்களோட கடமை.
0: சூப்பர் மேடம், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ இந்த டோனர் சேஃப்டி அப்படின்றத பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு. ரத்தம் எடுத்த பிறகு டோனரின் உடலில் பிளட் வால்யூம் மீண்டும் எப்படி பூரிப்பாகிறது, அதாவது எப்படி வருது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அது போக ரெகுலர் பிளட் டொனேஷன் செய்வதால் உடலுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்ற மாதிரியான கேள்வியும் வருது டாக்டர். இதை பற்றி உங்களோட விளக்கங்கள்.
2: இப்போ வந்து நீங்கள் பிளட்டு கொடுக்கறதுனால உங்களுடைய பாதிப்புகள்னு எதுவும் பெருசாக வராது. அப்படியே வருதுன்னா என்ன தெரியுமா நடக்கும், ஒரு சில பேர் வந்து சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க, இன்னொன்று சில பேருக்கு அந்த பிளட்டை பார்த்துனா ஒரு ஃபியர் இருக்கும், அந்த சைக்கலாஜிக்கல் ஃபியர்லாம் ஒரு சின்ன மயக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பிபி திடீர்னு கொஞ்சம் ஃபால் ஆகும் பிளட் கொடுத்தோடனே. அந்த மாதிரி டைமில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இன்கேஸ் மேலாக இருந்துச்சுன்னா

0: ஆண்களாக இருந்தால் ஒரு ஷர்ட் பட்டனை ஒரு ரெண்டு பட்டனை கழட்டிட்டு கொஞ்சம் வென்டிலேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காலை வந்து ரைஸ் பண்ணுவோம். அப்போ என்னாகும்னா காலில் இருக்கிற ரத்தம் வந்து அப்படியே பின்னோக்கி வந்து பிரெயின் வரைக்கும் வரும்போது அந்த ஹைப்போடென்ஷன் அதாவது பிபி குறையிறது உடனடியாக சரிப்படுத்தப்படும். அவங்க அதை மீறி சில பேர் போகும்போது கீழே விழுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரேர் தான், ரெகுலராக கிடையாது. அதை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். பிளட் கொடுத்து ஒரு சில பேர்த்துக்கு மயக்கம் வர மாதிரி இருந்ததுன்னா எங்களோட டீம்லேயே வந்து உடனே பார்ப்பாங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, மயக்கமாக இருக்கமா இருக்கான்னு சொல்லி இன்னொரு 10 மினிட்ஸ் படுக்க வச்சுட்டு அவருக்கு தண்ணி முகத்தில் தெளித்து கொஞ்சம் நேரம் அவரை ஆசுவாசப்படுத்தி அவரை வந்து கொஞ்சம் நேரம் படுக்க வச்சு திருப்பி பிபி செக் பண்ணி எங்கள் டீம் டாக்டர்ஸ் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் அனுப்புவோம். இது ஒரு ரியாக்ஷன். இன்னொரு ரியாக்ஷன் என்ன, இதுவே டோனர் ரியாக்ஷன் சொல்கிறது, நீங்கள் பின் விளைவுகளோ சொல்கிறீங்களா அது மாதிரி. இன்னொன்று வந்து அந்த பிளட் கொடுத்த இடத்துல சில பேர்த்துக்கு ஒரு சின்ன கிளாட் மாதிரி ஹெமட்டோமா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது என்ன காரணம்னா நாங்கள் போடுற நீடில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த 16 காஜ் நீடில் அது வந்து பெருசாக இருக்கிறதுனால பிளட் கொடுத்து முடிச்சோன்னு சில பேர் ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க கையை அப்படி நீளமாக நீட்டுடுவாங்க, சில பேருக்கு ஸ்பில் ஓவர் ஆகும் அந்த இடத்துல, அது மாதிரிலாம் இருக்கும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பிளாஸ்டர் போட்டு 6 ஹவர்ஸ்க்கு வரைக்கும் அந்த பிளாஸ்டர் ரிமூவ் பண்ணக்கூடாது, நம்பர் ஒன். ரெண்டாவது கையை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். இதனால் அதுமாரி பண்ணால் அந்த ஹெமட்டோமா ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற ஐஸ் க்யூப்ஸ் வச்சு கம்ப்ரெஷன் கொடுத்து அந்த கிளாட்ஸை சரிப்படுத்துவோம். இது ஒரு ஒரு க்வெஸ்சனான ஆன்சர்.
1: ஓகே டாக்டர். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரத்த வங்கி அதிகாரி அதாவது பிளட் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்னு இருக்கப்போ உங்கள்கிட்ட இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த க்வெஸ்சன் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா வந்து எப்போவுமே அந்த பிளட் குரூப் வந்து பிளட் பேங்க்கில் பொறுத்தவரை ஒரே மாதிரியான ஸ்டாக் வச்சிருப்பீங்களா? அதாவது ஒரு பர்டிகுலர் பிளட் குரூப் வந்து குறைவாக இருக்கும்போது அதை எப்படி மேனேஜ் செய்வீங்க அப்படின்ற மாதிரியான க்வெஸ்சன்ஸும் வருது. ஸோ அதை பற்றி உங்களோட அனுபவங்களை நீங்கள் பகிரலாம்.
0: நாங்கள் வந்து எப்படின்னா எந்த குரூப்புக்கு எந்த பிளட்டோ அந்த தேவையான அளவுக்கு தான் நாங்கள் பண்ணுறோம். பட் எங்களுக்கு வந்து ஒரு வாட்டி பிளட் கொடுக்கும்போது அந்த பேஷண்ட்டோட எப்பவுமே இங்கே கன்சன்ட்னா அவங்களுடைய நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இன்னொருத்தரோட உடம்பில் இருக்கிற ஒரு திரவத்தை என் பாடிக்கு செலுத்துறதுக்கு அவர் கன்சன்ட்டுன்னு சைன் பண்ணணும். இன்கேஸ் அவர் சுயநினைவு இருந்துச்சுன்னா, சுயநினைவு இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னான்னா அவருடைய அட்டண்டர் கூட இருக்கிறவங்க அவங்க கையெழுத்து போடணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த கன்சன்ட் ஃபார்ம் அதில் ஒரு லைன் இருக்குது, கவர்மெண்ட்டே கொடுத்த லைன் தான். எந்த குரூப்புக்கும் அந்த குரூப் நம்ம கொடுக்கலாம். சில சமயம் சில குரூப்புக்கு ரத்தம் அவைலபிலிட்டி இல்லாத பட்சத்தில் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அரேஞ்ச் பண்ண முடியல, பட் அந்த பிளட்டை கொடுத்தா தான் அந்த உயிரை காப்பாற்ற வேண்டியங்கிற சுச்சுவேஷன் இருக்கும்போது அதுக்கு ஒத்து போகிறமான ரத்த குரூப் இருக்கும்ல. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, ஓ நெகட்டிவ் ஒத்துப்போம். ஏன்னா அது அந்த ஓ நெகட்டிவ் அந்த பர்டிகுலர் பேஷண்ட் வந்து ஏபி பாசிட்டிவ் கூட இருந்திருக்கலாம் அல்லது ஓ பாசிட்டிவாக கூட இருந்திருக்கலாம். பட் நான் ஓ நெகட்டிவ் கொடுத்தா பேக்சல் கொடுத்தா அவனுக்கு உயிர் காப்பாற்றப்படும் போது அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இந்த மாதிரி ரத்தம் இருக்குங்க, இந்த ரத்தம் நாங்கள் கொடுக்குறோம், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம், கிராஸ் மேட்சிங் பண்ணி பார்த்தோம், எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுப்போம். இன்னொன்று எங்கள்கிட்ட அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா கட்டாயமாக ஒரு நாள் இன்றைக்கி கூட ஒரு பி நெகட்டிவ் பிளட்டு பக்கத்தில் இருக்கிற கோஷா ஹாஸ்பிட்டலில் கேட்டாங்க, 2 யூனிட் கேட்டாங்க. ஏன்னா எங்கள் ஹாஸ்பிட்டல் தான் அங்கே ஒரு டெலிவரி பேஷண்ட் காப்பாற்றுறதுக்காக நான் தான் கொடுத்துட்டு இப்போ வரதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு வந்தேன். ஏன் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் நாங்கள் இன்டர்னலாக நாங்கள் பண்ணிக்கிறதுக்கு எங்களுடைய தலைமை எங்களுக்கு இடம் கொடுத்துருக்கு. ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றுனா நாங்கள் உயிர் விட்டு கூட காப்பாற்றுவோம், அந்த மாதிரி தான்.
1: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது ஒரு டாக்டரோட பணிங்கிறது வந்து எல்லாத்தையும் கடந்தது அப்படின்றத நீங்கள் சொன்ன வார்த்தைகள் மூலமாக தெரியுது டாக்டர். டாக்டர், நம்ம ஸ்க்ரீனிங் பற்றியும் கொஞ்சம் பேசணும். இப்போ அதிலும் குறிப்பாக இந்த HIV ஹெப்படைட்டிஸ் போன்ற மாதிரியான ஸ்க்ரீனிங் வந்து என்ன என்ன மாதிரி நடக்குது, இது போக வேறு என்னென்ன இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வந்து ஸ்க்ரீனிங் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்?
0: ஸோ இப்போ வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எந்த இடத்துல போனாலும் எந்த பிளட் பேங்க் ப்ரைவேட் ஆகட்டும் கவர்மெண்ட் ஆகட்டும் நாங்கள் பேசிக்காக ஒரு 5 டெஸ்ட் இம்பார்ட்டண்ட். அது வந்து HIV 1 & 2, அதே போல் மலேரியா, அதே போல் HPS AG, அப்புறம் HCV, அப்புறம் பால்வினை நோயின்னு சொல்கிறோம்ல அந்த நோய், STDன்னு சொல்லுவாங்கள அந்த நோய்க்கான டெஸ்ட்டு, VDRL ஒரு டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட் மஸ்ட்டு பண்ணணும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பண்ணுற ஸ்பெஷல் மெத்தடு எல்லாமே ஓவரால் எல்லா ஹாஸ்பிட்டலுக்குமே எங்களுக்கு ஒரு ஹெட் இருக்குது, தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவோம், அதில் வந்து ஸ்டேட் பிளட்டுக்கோட தலைமையகம் அங்கிருந்தால் எங்களுக்கான எல்லா திங்ஸும் வரும். அது வந்து ஒரே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் யூனிவர்சலாக பண்ணுறோம். சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இதுக்கு தவிர ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட்டும் பண்ணுறாங்க. அது சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் முன்னாடி இருந்தது, அது இப்போதைக்கு நாட் நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு HIV வரக்கூடிய ஒருத்தருக்கு வந்திருக்குமான்னு தெரியாமல் டவுட் இருந்துச்சுன்னா கூட வித்தின் ஷார்ட் பீரியடில் 48 ஹவர்ஸ்க்குள்ளார எக்ஸ்போஷர் ஆயிருந்துச்சுன்னா இம்மீடியட்டாக கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டும் இப்போ வந்திருக்கு, வித்தின் வெரி மச் ஷார்ட் பீரியடில். ஸோ அந்த டெஸ்ட் நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட், அது ரொம்ப அக்யூரேட் டெஸ்ட்டு. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் அது ப்ராசஸ் பண்ணுறாங்க, நம்மளுடைய கவர்மெண்ட் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட்டும் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், பிகாஸ் ஒரு எக்ஸ்போஷர் ஆயிருப்போம். எங்களுடைய ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க, அவங்க

0: கவுன்சில் பண்ணுவாங்க. ஒரு டோனரை வந்து தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி ஏதோ எக்ஸ்போஸ் ஆகிருக்கியா, அவங்க சில பேர்த்துக்கு சில மனசுக்குள்ளே மறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ தனிப்பட்ட முறையில் தனி ரூமில் உட்காந்து கேட்கும்போது சில பேர் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ ஸோ நாங்கள் அங்கேயே ஃபில்டர் பண்ணிடுறோம். ஸோ டோனர் அங்கேயே ஃபில்டர் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து பெஸ்ட்டான பிளட் தான் கிடைக்குது. ஆனாலும் நாங்கள் ரெண்டு மூணு வாட்டி செக் பண்ணி தான் பிளட்டெல்லாம் எந்த அதுவும் டாக்டர் சைன் பண்ணாமல் அந்த பிளட் வெளில போகாது, அதுக்கான அத்தாரிட்டி நாங்கள் வச்சுருக்கோம். அந்த மாதிரி
1: சிறப்பு சிறப்பு டாக்டர். இப்போ நீங்கள் வந்து இந்த பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி வாலண்டியர் இடத்துல கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நான் ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப், அதாவது ஒரு நல்ல ஈவெண்ட்டுக்கு வந்து நான் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் பண்ண வேண்டிய ப்ராசஸ்னா நான் யாரை ரீச் பண்ணணும், எப்படி அந்த பிளட் டொனேஷன் கேம்ப்பை ப்ராப்பராக பண்ணுறது அப்படின்றத வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்.
0: ரொம்ப எக்ஸலண்ட்டுங்க. இப்போ ஒரு டோனர் வந்து ஒரு ஆர்கனைசராக மாறுது. அர்ஜுன் வந்து இஸ் கோயின் டு பி ஆர் ஆர்கனைசருங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பிகாஸ் இஸ் எ நெகட்டிவ் பிளட் குரூப் வேறு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்கனைசர் ஆகணும்னா மினிமம் 25 டோனர்ஸ் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆனால் நம்ம பேர் என்ன, நம்மளுடைய வானொலி நிலையத்தில் கூட நீங்கள் பண்ணலாம், நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி.

0: அதுக்கான அத்தாரிட்டி நாங்கள் வச்சுருக்கோம். அந்த மாதிரி
1: சிறப்பு சிறப்பு டாக்டர். இப்போ நீங்கள் வந்து இந்த பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி வாலண்டியர் இடத்துல கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நான் ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப், அதாவது ஒரு நல்ல ஈவெண்ட்டுக்கு வந்து நான் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் பண்ண வேண்டிய ப்ராசஸ்னா நான் யாரை ரீச் பண்ணணும், எப்படி அந்த பிளட் டொனேஷன் கேம்ப்பை ப்ராப்பராக பண்ணுறது அப்படின்றத வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்.
0: இது ரொம்ப எக்ஸலண்ட்டுங்க. இப்போ ஒரு டோனர் வந்து ஒரு ஆர்கனைசராக மாறுது. அர்ஜுன் வந்து இஸ் கோயின் டு பி அன் ஆர்கனைசருங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பிகாஸ் இஸ் எ நெகட்டிவ் பிளட் குரூப் வேறு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்கனைசர் ஆகணும்னா மினிமம் 25 டோனர்ஸ் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆனால் நம்ம பேர் என்ன, நம்மளுடைய வானொலி நிலையத்தில் கூட நீங்கள் பண்ணலாம், நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி. இன்னொன்று வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், பட் இந்த மாதிரி ஒரு நீங்கள் ஒரு லெட்டர் மட்டும் எங்கள்கிட்ட கொடுக்கணும், இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் டே உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கா, நாங்கள் அந்த டேட்டில் வேறு யாரோட ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட், ஃபஸ்ட் அவைலபிலிட்டி, எங்களோட டீம் உங்கள் டீம் ரெண்டு சேர்ந்து. ரெண்டாவது எந்த இடம், இடம் வந்து நல்லா இருக்கா, வென்டிலேட்டடாக இருக்கா, தண்ணி வசதி இருக்கா. திடீர்னு ஒருத்தர் வாமிட் கூட பண்ணால், சில பிளட் ஓனர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு ரேர் கண்டிஷனில் வாமிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வயிறு முட்டை சாப்பிட்டு பிளட் கொடுக்கக்கூடாது, அப்படி பண்ணியிருந்தால் கூட சில சமயம் வரும் அந்த மாதிரி. ஸோ வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கா, வென்டிலேஷன் இருக்கா, ஃபேன் வசதி இருக்கா, ஒரு சில பேத்துக்கு ஏசி இருக்கான்னு பார்ப்போம். பட் மஸ்ட் வந்து நமக்கு வென்டிலேட்டடாக இருக்கும், நல்ல நல்ல நல்ல காத்தோட்டமான இடமா இருந்தால் நல்லாயிருக்கும். அதே போல் பாத்ரூம் வசதி இருக்கான்னு செக் பண்ணுவோம். திடீர்னு வந்து ஒரு டாய்லெட் போக வேண்டியிருக்கலாம், கை கழுவ வேண்டியிருக்கலாம் அந்த மாதிரி. அண்ட் ஸ்பேஸ் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கணும், ஏன்னா ஒருத்தர் முட்டிக்கக்கூடாது, இடிக்கக்கூடாது, அந்த மாதிரியான இடத்துல நம்ம இருக்கணும். அதை தவிர அதில் வந்து ஒரு நாங்களே எங்கள்கிட்டே காட் இருக்குது, சில சமயம் அவங்களே காட் ரெடி பண்ணிடுவாங்க, அது அதுக்கேற்ற மாதிரி. அப்புறம் நீங்கள் வந்து அதிகமாக செலவு பண்ண வேண்டியதில்லை, ஒன்லி உங்கள் செலவுங்கிறது உங்களோட நேரம் தான். ஸோ எங்களை வந்து வர சொல்கிறதும் உங்கள் நேரமும் உங்களுடைய உடல் ரத்தம் தான், மற்றபடி மித்ததை நாங்கள் பார்த்துப்போம்.
1: டாக்டர் நீங்கள் அந்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியராக சொல்லிட்டீங்க, ஸோ எனக்கு ஆர்வம் வருது கண்டிப்பாக நம்மளும் இந்த மாதிரி நம்மளோட பாட்டு அங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க டாக்டர். டாக்டர் இப்போ இந்த ரேர் பிளட் குரூப் அப்படின்னு நீங்கள் வகைப்படுத்துறது என்னது? ஸோ இன்கேஸ் ஒரு நபருக்கு ரேர் பிளட் குரூப் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவர் என்னென்ன மாதிரியான சேஃப்டி மெசேஜ்லாம் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லலாம் டாக்டர்?
0: இப்போ ரேர் பிளட் குரூப்லேயே நான் சொன்னேன் எல்லாமே ரேர் தான்ட்டு, அது ஏபிஓ, ஓ நெகட்டிவ், ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ், ஏபி நெகட்டிவ் எல்லாமே. அதை தவிர பாம்பே ஓ குரூப்னு ஒரு ஸ்பெஷல் குரூப் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருந்தால் புதுசாக தெரிஞ்சுக்கலாம் சொல்கிறேன். எப்படின்னா வந்து ஹெச் ஆன்டிஜனுங்கிற ஒரு ஆன்டிஜன் வந்து எல்லாத்தோட பாடி, எல்லா சாதாரண மனுஷங்கள்கிட்ட எல்லாத்தோட பாடிலையும் அந்த ஹெச் ஆன்டிஜன் அந்த பிளட்டில் இருக்கும், அந்த ஆர்பிசியில் இருக்கும். பட் ஒரு பர்டிகுலர் குரூப்பில் வந்து அந்த ஓ குரூப்பில் ஒரு ஹெச் ஆன்டிஜன் இல்லாமல் இருக்கும், அந்த குரூப்புக்கு பேர் தான் வந்து பாம்பே ஓ குரூப்னு சொல்லுவோம். அது எப்படி கண்டுபிடிப்போம்னா, நம்ம இப்போ சீரால் போட்டு ட்ராப்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பிளட் பேங்க்கில் பண்ணுறது பார்த்துருப்பீங்க, கேம்பில் பார்த்துருப்பீங்க. ஹெச் ஆன்டிஜனுங்கிற ஒரு ஒரு இது சீராக இருக்குது, அதை வச்சு நாங்கள் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். அது இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து பாம்பேயோ குரூப்ன்ட்டு. இது வந்து 1 in 7, அதாவது 7400 பேரில் ஒருத்தங்களுக்கு தான் இந்த பாம்பேயோ குரூப் இருக்குது. பாம்பே சைடில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் பீப்புளுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்ச ஆய்வு கூறியிருக்கு. இதுதான் ஒரு சில படத்தில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரன் படத்தில் கூட இந்த இந்த பாம்பேயோ குரூப் இருக்குது. இந்த இந்த பாம்பேயோ குரூப்புக்கு ஓ நெகட்டிவ் நான் சொன்னேன் இல்லையா, யூனிவர்சல், அது கூட ஒத்து வராது. அவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் பாம்பே குரூப் மட்டும் கொடுத்தா தான் சரிப்பட்டு வரும். அதுக்கு தான் நாங்கள் வந்து ரேர் ரெஜிஸ்ட்ரி நாங்கள் வச்சுருக்கோம். எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஒரு ரேர் ரெஜிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணுறோம். அப்புறம் ஈரக் கோஷன் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அது மூலமாக நிறைய டோனர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அந்த டோனர்ஸ் வந்து இன்கேஸ் எமர்ஜென்சின்னு சொன்னால் நாங்கள் கால் பண்ணி கூப்பிட்டுப்போம். சில பார்லர்ஸ்லாம் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 1 மாதத்துக்கு நீங்கள் வரணும்னு சொல்கிற மாதிரி நாங்கள் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஞாபகப்படுத்தி நாங்கள் கால் பண்ணி ரேர் குரூப்ஸை கூப்பிட்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜுன் வந்து நம்மளுடைய ஆர்ஜே வந்து ஏபி நெகட்டிவோ ஏ நெகட்டிவோன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு பர்டிகுலராக ஒரு பேஷண்ட்டு ரோட் டிராஃபிக் கேஸு கட்டாயமாக கொடுக்க வேண்டியிருக்குன்னா கால் பண்ணால் நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே செட்டாக இருக்குது. கட்டாயமாக நல்ல உறக்கம் வேணும், 7 மணி நேரம் தூங்கியிருக்கணும், கொஞ்சம் சாப்பிட்ருக்கணும், ஆனால் வயிறு ஃபுல்லாக முட்டை சாப்பிட்ருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த விதமான உடல் உபாதைகள் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து பிளட் கொடுக்கலாம். பிளட் கொடுக்கறதுக்கு முக்க சிறந்த நேரம் நிறைய சில பேர் கேட்பாங்க. மார்னிங் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் டைம் சொல்லுவோம், பிகாஸ் பீஸ்ஃபுல்லாக இருப்போம் நம்ம அந்த டைமில். மத்தியானம் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம், வயிறு ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்தால் மட்டும் போதும், எனி டைம் நம்ம பிளட் கொடுக்கலாம். பட் ப்ரிஃபரபிள் டைம்னு பார்த்திங்கன்னா மார்னிங் டைம்.
1: சூப்பர் டாக்டர், ரேர் பிளட் குரூப் பத்தி ரொம்பவே சூப்பரா விளக்கு, நீங்க கிட்டத்தட்ட லெக்சரர் மாதிரி வந்து அந்த அதை வந்து சூப்பரா நிறைய திரைப்படங்களோட எக்ஸாம்பிள் சொல்லியும் சரி மனித மக்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும் அப்படின்ற மாதிரியான இதுவும் சொன்னீங்க, ரொம்ப சிறப்பு டாக்டர். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். எஸ், 100வது நாள் திரைப்படத்திற்காக ஒரு அருமையான பாடல் வர இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்க எல்லாமே சமதுளு.

0: வெல்கம் பேக் நேர்களை. நேரம் 3:53 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் 91.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் வித் ஆர் ஜே அர்ஜுன். எஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில தேசிய ரத்த தான தினத்தை ஒட்டி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையின் ரத்த வங்கி அதிகாரி டாக்டர் தமிழ்மணி திருநாராயணன் அவர்களோட தான் நம்ம பேசிட்டு வரோம். மேடம், சூப்பர் நாராயண், நம்மளுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேடம், நீங்க பர்சனலா சில உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதாவது ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷன், கண்டிப்பா எனக்கு ஒரு பிளட் தேவைப்படுது, அந்த மாதிரியான ஒரு ஹேசலான சுச்சுவேஷன்ல வந்து ஒரு பிளட் ஏற்பாடு பண்ணி கொடுத்த அந்த பேஷண்ட் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே ஓகே அவங்க சர்வை ஆயிட்டாங்க, நம்ம அந்த கொடுத்த நோக்கம் வந்து நிறைவேறிச்சு அப்படின்னு அந்த பாக்குற அந்த பர்சனல் ஃபீல் இருக்குல்ல, அது எப்படிப்பட்டது? ஸோ அந்த உங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்ணலாம் மேடம்.
1: எப்படின்னா, எங்களோட நான் எங்க ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும், இல்லை எல்லா ஹாஸ்பிட்டலும் சரி, இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸும் தனி ஒரு விங் இருக்கு எங்கள்ட்ட. அதில் வந்து ஒரு முஸ்லீம் பர்டிகுலராக ஒரு பேஷண்ட்டு, அவங்க லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பிளட் கேன்சர். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஜிம் ட்ரெய்னர். அவரோட ஜிம்லேருந்து பசங்க வந்து எவ்வளோ பேர்னா கேட்கும் போதெல்லாம் பிளட் கொடுத்தாங்க.

0: அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக கேட்கும் போதெல்லாம் தேவையான டைமெல்லாம் வந்து வந்து நம்ம ப்ளட் கொடுத்தாங்க, பிளேட்லெட்ஸ் கொடுத்தாங்க. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஸ்ரீவச்சான ஒருத்தர், அவர் வந்து ஒரு வாலண்ட்ரி ஆர்கனைசேஷன் வச்சுருக்காரு. அவர்கிட்ட நாங்கள் கேட்போம், ஒரு வந்து உடனே ஒரு எஸ்டிபி சிங்கிள் டோனார் பிளேட்லெட்னால் வெறும் ரத்தத்தில் பிளேட்லெட் மட்டும் எடுத்து அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு அந்த மாதிரி. அந்த பொண்ணு வந்து இப்போ சர்வைவ் ஆயிருக்காங்கன்னா அதுக்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாலண்ட்ரி இது வந்து நாங்கள் கண் முன்னாடி பார்த்துருக்கேன். இன்னொன்று வந்து ஒரு பொண்ணு 20 இயர்ஸ் ஓல்டு லேடி, அந்த பொண்ணு அவங்க அம்மா வந்து பிளட் கொடுக்க வந்திருக்காங்க எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. கேட்டால் அம்மா நான் புதுக்கோட்டை சைட்லேருந்து வந்திருக்கேன், எனக்கு யாருமே தெரியாது இந்த சைடில், எனக்கு பிளட் கொடுத்தா தான் காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. நான் உடனே எதேச்சே அவங்கள பார்த்து நான் உடனே கேட்டேன், அம்மா உங்களோட எங்களோட வேலை உங்களுக்கு பிளட் கொடுக்கறது, நான் ஆர்கனைஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் இந்த காலேஜ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லூரியை காண்டாக்ட் பண்ணி ஒரு டோனர்ஸ் அனுப்ப சொன்னேன். அப்போது என்னோடய ஃப்ரெண்டு அங்கே இருக்கிற டாக்டர் அங்கே ப்ரொஃபஸர் அனுப்பிச்சாங்க 10 டோனரு. நம்ப மாட்டேங்க, எங்களுக்கு தேவைப்பட்டதுனால தான் 10 ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி பசங்க இருக்கிறதுனால தாங்க நிஜமாவே தமிழ்நாடு இன்னும் தலை சேர்ந்துருக்கப்போ அந்த பேஷண்ட்டோட கண்ணீருக்கான ஆன்சர் கிடச்சது. அந்த பொண்ணுக்கான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக போச்சு, கொடுக்குற அந்த மருந்துகள் கூட கரெக்டாக வேலை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அந்த அம்மா என்ன தான் காட் நினச்சி என்னோடய காலெல்லாம் தொட்டு கும்பிட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா நான் எல்லாம் சாதாரண ஒரு களிமண் மாதிரியே ஒரு கருவி மாதிரி, இது பண்ணுறது எல்லாமே இவங்கள மாதிரி நிறைய ஆர்கனைசர்ஸ் மூலமாகவும் இந்த வாலண்டரி பிளட் டோனர்ஸ் மூலமாக தான் அவங்கள பாராட்டுறது தானே இந்த டே. அதுக்கு தான் நான் பர்டிகுலராக சொல்கிறேன். ஸோ இந்த பாராட்டு எனக்கு இல்லை, என்ன மாதிரி இருக்க ஒரு ஒரு டாக்டர்ஸ் நல்லா வேலை பண்ணுறோன்னா அதுக்கு மெயின் காரணம் உங்களை மாதிரி இருக்கிற வாலண்டரி பிளட் டோனர்ஸ். இது வரைக்கும் ஹெசிடேட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க, ப்ளீஸ் ஸ்டார்ட் டொனேட்டிங் பிளட்டை தான் ரொம்ப நான் சொல்லுவேன். ஏன்னா ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம தள்ளி போயிட்டே இருக்கோம், தள்ளி போட்டால் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். ஸோ எப்போ இருக்கோ எந்த ஹாஸ்பிட்டல்னாலும் சரி நீங்கள் போய் கொடுக்கலாம், உங்களோட ரத்தம் வந்து ஒரு 4 உயிர்களை காப்பாற்றுது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் நான் நல்லா பண்ணுறேங்கிறதுக்கு நல்லா பிளட் டொனேஷன்லேயும் சரி வாலண்டரியாக பண்ணுறது சரி நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறதும் சரி, ஸோ என்னோடய சர்வீஸ் பாராட்டி நிறைய பேர் வந்து நிறையா தனிப்பட்ட முறையில் அவார்ட் கொடுத்தாலும் கலெக்டர் அவார்டு ஆகட்டும், சிஎம் அவார்டு ஆகட்டும், ப்ரீவியஸ் சிஎம் அவார்டு ஆகட்டும், மற்ற நிறைய விதமான அவார்ட்ஸும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு அப்ரிஷியேஷன் தான் இம்பார்ட்டண்ட்டு, நம்ம பண்ணுற ஒரு வேலைக்கும் ஒரு குட்டியை அப்ரிஷியேட் பண்ணணும்ல. ஸோ அதை வந்து எங்களோட அரசு பண்ணுறது. ஸோ அதனால் இன்னும் நாங்கள் நல்லா ஊக்கம் அளிச்சு பண்ணிட்டுருக்கோம்.
1: ரொம்ப அது உணர்வுபூர்ணமாக சொன்னீங்க, நன்றி நன்றி நன்றி மேடம். ஸோ எஸ் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டு, அதாவது எப்படி இந்த 1 மணி நேரம் கடந்து சென்றது அப்படின்னே தெரியல. பல இன்ஃபர்மேட்டிவான தகவல்கள் நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் ஓகே இதெல்லாம் இருக்கும். ஏன்னா நிறைய மித்ஸ் இருக்கும், இந்த மாதிரி பிளட் டொனேஷன் எடுத்துக்கிட்டாலே இனி பண்ணாத அது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மித்ஸ் இருக்கும். ஸோ நிறைய மித் பஸ்டர் செஷனும் நீங்கள் வச்சிருந்தீங்க, நிறைய இதெல்லாம் இது தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலுமே நன்மைகள் பல இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி கேன்சர் வராத அளவு கூட நம்ம பிளட் டொனேஷன் பண்ணால் இருக்குது அப்படின்ற மாதிரி பல நல்ல தகவல்களையும் நீங்கள் நிகழ்ச்சி மூலமாக சொன்னீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தேசிய ரத்த தான தினம் அந்த வாலண்டியர் தினத்தை ஒட்டி ஸோ நம்மளும் முன்வருவோம், இந்த மாதிரி ரத்த தானத்தை செய்கிறதுக்கு முன் வருவோம் அப்படின்ற எண்ணோட்டை நானும் சொல்லிட்டு ஸோ நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட எண்ணோட்டை நீங்கள் என்ன சொல்லணும்?
0: எண்ணோட்டை சொல்லணும்னா இன்றைக்கி இந்த டேக்கான ஸ்பெஷல் கோட்னு ஒன்று இருக்குது, அதாவது முன்னு வந்து 1 drop of humanity கிவ் பிளட் அண்ட் சேவ் லைஃப்ஸ். அதாவது நீங்கள் வந்து உங்கள் ரத்தத்தை உங்கள் ரத்த குருதியை கொடுங்க, கிவ் பிளட் அண்ட் சேவ் நிறையா உயிர்களை காப்பாற்றுங்க தான் இதோட தீம்னு நம்ம சொல்லுவோம். இது வரைக்கும் கொடுக்கல, யாரெல்லாம் கொடுக்கணும் எதுக்கெல்லாம் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கொடுக்காதவங்க கொடுக்க ஆரம்பிங்க, கொடுக்குறவங்க தொடர்ந்து கொடுங்க. 18 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுற இந்த ஜேர்னி 65 இயர்ஸ் வரைக்கும் போடும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இது 155 times 160 timesலாம் கொடுத்து அவார்டு வாங்கியிருக்குது. நான் கண் முன்னாடி நான் பார்த்துருக்கேன் நிறைய ப்ரோக்ராம். நான் வந்து இப்போ நீங்கள் எப்படி ஆர்ஜே பண்ண மாதிரி நான் வந்து எம்சி நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய ப்ரோக்ராமுக்கு இருந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க பண்ணாதவங்க தாராளமாக பிளட் கொடுங்க, தயக்கம் வேண்டாம். சில பேர்த்துக்கு காது குத்திருக்கேன், மூக்கில் குத்திருக்கேன், பின்ன இது மாதிரி டேட்டூவிங் பண்ணியிருக்கேன், நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதெல்லாமே அருகாமையில் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை விசாரித்து பாருங்கள். பார்க்காதவங்க போகாதவங்க இனிமேல் ஐ திங்க் என்னோடய இன்டர்வியூக்கு அப்புறம் பண்ணுவீங்கன்னு நான் நம்பி, நீங்கள் வந்து ஒரு முறை கொடுக்குற ரத்தம் இத்தனை பேர்த்தை காப்பாற்றுறதுனால எங்களை பொறுத்தருக்கும் கடவுள் மட்டும் இல்லைங்க, கர்ணன் மட்டும் இல்லைங்க, கடவுள்னு சொல்லிட்டு ரத்தம் இல்லாதால் இறப்பு என்ற நிலை இனி வரும் காலங்களில் இல்லாது செய்வோங்கிற ஒரு கோட்டை நான் என்ன.
1: சூப்பர் சூப்பர் மேடம், நன்றி நன்றி நன்றி. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வர இருக்கு. ஸ்டேடியம் வித் அஸ் இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்கே எல்லாமே சமதுளு.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகிற்கே வழிகாட்டும் திறனை சமஸ்கிருதம் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சாலை பாதுகாப்பு மற்றும் சுங்கச்சாவடி சீர்திருத்த பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் தாவேக பணபலத்தை பயன்படுத்துவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவி ஏற்றுள்ளவர்கள் சட்டவிரோதமாக அப்பதவியில் அமர்ந்திருப்பதாக காங்கிரஸ் கூறியுள்ள குற்றச்சாட்டை தாவேகா ஏற்றுக்கொள்கிறதா என்று பிஜேபி கேள்வி எழுப்பியுள்ளது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவுப் பொருட்களை தாவேகா அரசு கூடுதல் விலையில் கொள்முதல் செய்வது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தமிழகத்தில் கூடுதலாக டயாலிசிஸ் மையங்களை தாவேகா அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உதகையில் பெய்த கனமழை காரணமாக படகு இல்லத்திற்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 174 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆண்டிப்பட்டி தேனி பக்கம் இருக்கு, கல்லுப்பட்டி மதுரை பக்கம் இருக்கு, உங்க கவலை எங்க இருக்குன்னு யாராச்சும் கேட்டா அது ஏதோ ஒரு மூலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவலைய மறங்க கலகலன்னு சரிங்க. ஏன்னா நம்ம சென்னை எஃப்எம் 101.4 இந்த ஒரு மணி நேரம் என்ன பண்ண போறோம்? எஸ், ஃபன் பண்ண போறோம்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

0: எஸ் இந்த ஒரு மணி நேரம் ஃபன் பண்ண போறோம். நேரம் 4:04 ஆயாச்சு. சோ ஆர்ஜினா புலிக்கும் மலினா மணக்கும் ஆர்ஜே அர்ஜுனின் அன்பு மாலை வணக்கம். இன்னைக்கு எதை வச்சு ஃபன் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ங்க, இன்னைக்கு கேமரா ரோல் ஆக்ஷன் தான் பண்ண போறோம். அதாவது நான் ஒரு டைலாக் தர போறேன், அந்த டைலாக் நீங்க சூப்பரா பேசி காட்ட போறீங்க. இன்னைக்கு அதை வச்சுதான் ஃபன் காத்திருக்கு. ரெடியா? ஸோ நல்ல நல்ல தமிழ் மூவிஸ் டைலாக்லாம் இருக்கு. ஸோ நீங்கள் பேசி மனப்பணம் பண்ணிக்கங்க. வானம் பிடிக்கிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி அப்படின்ற மாதிரி லெந்தியான டைலாக்லாம் கிடையாது. ரொம்ப ஜாலியான, ஈஸியான, சிம்பிளான டைலாக் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபோன் எடுங்க. 2986003862952055554 அப்படின்ற நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணுங்க. கால் பண்ணி நிகழ்ச்சியில் என் கூட சேர்ந்து நீங்கள் ஃபன் பண்ணலாம். நம்பர் சொன்ன உடனே காலர் வந்துருவாங்க, அதுதான் அவங்க ஸ்பெஷாலிட்டி. சோ முதல் காலர் யார் என்னன்னு பாத்துறலாம். வருக, வணக்கம். வணக்கம். அடடா, முதல் காலரே மிஸ்டி காலா. நிகழ்ச்சி நீ மறுத்து நேர். வருக, வணக்கம்.
1: எனக்கு
0: ரொம்ப சந்தோஷம்.
1: சொல்லுங்க.
0: செங்கல்பட்டு,
2: மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், நார்த்தார் காட்டு, சவுத்தார் காட்டு, எப்எம்எஸ் வரைக்கும் பார்த்தேன்டா நானு. அருவா கம்பெல்லாம் டச் பண்ணி டயர்டா.
1: செங்கல்பட்டு,
0: அவர் பாவம் மனப்படம் பண்ணிட்டு இருக்காரு. செங்கல்பட்டு கிடந்து என்ன வரும்? திருச்சி, மதுரை சொல்லுங்க சார்.
1: செங்கல்பட்டு, திருச்சி, மதுரை, சேலம்,
0: இந்த பக்கம் எல்லாம் பஸ் போதே ஏறவங்க ஏறிக்கீங்க. போலாம் ரைட்.
1: நீங்க
3: என்ன சார் என்ன வந்தோடனே ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க?
0: விஜயகாந்த்
3: சார்
0: சார் உங்களுக்கு ஒரு சார் இது டைலாக் விஜயகாந்த் சார் பேசி

0: இருந்தா எப்படி இருக்கும் அந்த டயலாக கேளுங்க, அதே மாதிரி நீங்க ட்ரை பண்றீங்க ஓகேவா?
1: சரி
0: ஓகே சார், உங்களுக்கான அந்த டயலாக்
2: செங்கல்பட்டு மதுரை திருச்சி சேலம் கோயம்புத்தூர் நார்த்தா இருக்காடு சவுத்தா இருக்காடு எஃப்எம்எஸ் வரைக்கும் பார்த்தவன்டா நானு. அருவா கம்பெல்லாம் நீ டச் பண்ணி டயர்ட் ஆகி போய் கிடக்கு.
0: கமான் சார்.
3: அதாவது தம்பி, திட்டி செங்கல்பட்டு மதுரை திருச்சி ராயபுரம் திட்டி செங்கல்பட்டு வரைக்கும் பார்த்தவன்.
0: என்ன செய்ய முடியும், சிறப்பா செஞ்சிட்டீங்க சார், நன்றி நன்றி நன்றி சார், நன்றி நன்றி. அதாவது நீங்க வடிவேல் சார் மாதிரி பேசிருந்தாலே பரவாயில்ல, விஜயகாந்த் சார் மாதிரி பேசணும், இது என்ன வாய்ஸ் இனிமேல் தான் உட்காந்து டீ கவுட் பண்ணும். சரி, ஒருவேளை அவர் மாதிரி பேசிருப்பாரு, ஒருவேளை இவர் மாதிரி பேசிருப்பாரு, பட் சூப்பரா ட்ரை பண்ணாரு அந்த டைலாக மனசுல வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அது பேசுறதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ நம்ம காலஸ் வந்து பண்ணுக்கு ரெடி. ஓகே, நீ ஒரு டைலாக் ரெண்டு வாட்டி போட்டீங்கன்னா எனக்கு மனப்பட ஆயிரும், இதெல்லாம் ஒரு டாஸ்க் அப்படின்ற மாதிரி நம்ம காலஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மைக்லெஸ் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி புது புது டயலாக் எல்லாம் கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்தாலும், என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்ரம் வேதா திரைப்படத்துல ஒரு சூப்பரான வைபான சாங் தான் வர இருக்கு. எஸ், அதற்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவேளை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்க எல்லாமே சமதூள்.

0: சென்னை சில்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

ஆனை கரடை.

0: புதுசாவும் என்ன இருக்கோ அப்படியே பேசினாலே போதும். எஸ் நம்ம நேயர்கள் வந்து சூப்பரா ஃபன் பண்ண ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ காலர் சார் வெயிட்டிங் யார் என்னன்னு பாத்துறலாம். வருக வணக்கம். ஹலோ
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க? பாத்தீங்களா, நினைச்சதும் வந்து விட்டேன், நினைத்ததும் வந்து விட்டேன்.
1: திருவெட்டூர் பத்மாவதி சார், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: பாருங்களுக்கான
0: சொல்லுங்க பாப்போ, இல்ல போடுங்க பாப்போ, நீங்க தான் சொல்லணும். ரெடியா? ஓகே, உங்களுக்கான டைலாக்.
2: என் தங்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதா ஐயோ என்னால தாங்கவே முடியாது. நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிக்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.
0: கலகலன்னு சிரிங்க பாப்போ. சொல்லுங்க பாப்போ டைலாக். என்னாச்சு? பாசமலர் படத்துல சிவாஜி சார் எப்படி பேசிருப்பாரு தெரியுமா? அந்த மாதிரி பேசணும் பண்ணீங்க. சொல்லுங்க, டீ குடிச்சிட்டீங்களான்னு கேக்க போறீங்க, சாப்பிட்டீங்களான்னு கேக்க போறீங்க, அதானே? சரிமா, நான் எனக்கு நான் செய்வதைதான் செய்வேன் என்று செய்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில நீ மறுத்து நேர் வருக. வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஏன் இவ்வளவு மௌனம் குரலில்? சொல்லுங்க சொல்லுங்க.
3: நீங்க
0: நல்ல வேகமா பேசுறீங்க. ஈடு கொடுக்கணும்லப்பா, கொஞ்சம் எனக்கு டைம் கொடு அப்படிங்கிறீங்களா? ஓகேமா, சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: தேவிகா
0: பல்லாவரம். ஆக்சுவலா இந்த நியூஸ் எனக்கு நீங்க சொல்லி எனக்கு நாலு கழிச்சு தான் வரும் போல. நீங்க சொல்றது அவ்வளோ மெதுவா இருக்குமா? ஓகே, உங்களுக்கான டைலாக் பிளே பண்ணிடலாமா? ஓகே, உங்களுக்கான டைலாக் நான் பிளே பண்றேன், அதை அப்படியே நீங்க பேசிடணும். நான் கேமரா ரோலிங் ஆக்சன் அப்படின்னு சொன்னேன். ரெடியா? ஓகே, உங்களுக்கான டைலாக்.
4: ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கோம்னா சந்தோஷமா இருக்கா? ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்த இது.
5: நண்பேண்டா
4: கையறா.
0: சொல்லுங்க.
3: ஊர்ல 10-15 ஃப்ரெண்ட வச்சு இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கு.
0: என்ன வச்சு

0: ஒன்லாம் வரலையே. சரி பரவாயில்ல சொல்லுங்க.
1: ஒரே ஒரு ஃப்ரெண்ட்
0: என்னமோ சொன்னாரு, அது பாட்டு கிடைக்குது தம்பி. சரி உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட் இருக்காரா ஊர்ல, இந்த டைலாக்கு ஏத்த ஃப்ரெண்ட் யாரா இருக்காங்களா?
2: என்ன
0: மேடம் என்ன பேசுறேன், வேற எதுவும் தகவல் உங்களுக்கு தேவைப்படுகிறதா? சொல்லுங்க மேடம், நீங்க தாராளமா சொல்ல, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நாங்க சூலமணில இருந்து பேசுறோம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்.
0: ஓகே, பேர் சொல்லுங்க. பேர் பேர்
2: பேர் கோகிலா.
0: கோகிலா மேடம், உங்களுக்கான டயலாக் நீங்க பேச ரெடியா? கேட்டுட்டீங்களா ஆல்ரெடி?
2: என்ன டயலாக்னே சொல்லுவீங்க?
0: இதோ உங்களுக்கா வருது, அதே டயலாக் அப்படியே பேசுறீங்க பாப்போம்.
3: ஊர்ல 10 15 ஃப்ரெண்ட் வச்சிருக்கேனா சந்தோஷமா இருக்கா, ஒரே ஒரு ஃப்ரெண்ட் வெச்சிட்டு 40 அவஸ்தை இது. ஐயோ
0: ஆ கம் ஆன், இத அப்படியே பேசுங்க பாப்போம்.
3: டேச்சி கையறா.
2: ஊர்ல 10 15 ஃப்ரெண்ட்ங்களை வெச்சிருக்கேனா
0: நன்றி.

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: எஸ் ஃபன் பண்ண நம்ம நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். இந்த பாடல் பற்றி சொல்லணும்னா ஒரு மாதிரி செம வைபான சாங். ஓகே, இந்த பாடல் வந்து அது எப்படி இருக்கும்னா, இந்த பாடல் போட்டு தாங்க நான் என்ட்ரியே கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஏங்குற மாதிரியான ஒரு பாடல். எஸ் அந்த மாதிரி ஒரு பாடல் தான் வரருக்கு. என்ன போய் இவ்வளோ பில்டப் தர அப்படின்னு கேட்டு பாருங்க, செமையாக இருக்கும். ஸோ கேட்டு இருந்திருங்க, இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்கே எல்லாமே செம தூள்.

0: வெல்கம் பேக் நேர்களே. நேரம் 4:25 மாயிட்டிருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணாமல் நிகழ்ச்சி. உங்களோட ஃபன் பண்ணிட்டு இருக்கிறது நான் ஆர்ஜே அர்ஜுன். எனக்கா ரெட் கார்டு எடுத்துப்பா ரெட் கார்டு அப்படின்னு ஒரு வைபான சாங் தான் கேட்டுருந்தீங்க. வந்தா ராஜாவாதா வருவன் திரைப்படத்தில் இருந்து ஹிப்ஹாப் தமிழ் அவர்களின் மியூசிக்ல. எஸ், பாட்டெல்லாம் சூப்பராக தான் இருக்கு. எங்களுக்கான டைலாக் நீ எப்போ தரப்போ அப்படின்னு சொல்லி காலேஜ் கேட்கறது புரியுது. ஏன்னா வந்து லைன்ல அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வழி விட்டுலாம் யார் நான் பார்த்துடலாம். பாருங்க, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். இணைப்புல இருக்கீங்களா?
1: காதுல
0: விழுதாவா? எனக்கே வா. யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: பேசுறீங்க.
2: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வாரு பாரு. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனாதான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ எம்ஏ பிலாசபி பிலாசபி.
0: சொல்லுங்க பாப்போம்.
1: சத்தியமா சொல்ல
0: மாட்டீங்களா? அதாவது இந்த டயலாக் யாருக்கு பொருந்தோ இல்ல, கண்டிப்பா அது உங்களுக்கு பொருந்தோ. நம்ம ஒண்ணு கேட்டா நம்ம அசர் வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாருன்னு. அது உண்மையிலே நம்ம உங்க நான் லிசனர்ஸ்க்கு தான் டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்டா அதே மாதிரி வந்து பாத்தீங்களா? நன்றி நன்றி வா.
1: நன்றி
0: நன்றி. அதாவது எனக்கு தெரியாதுன்றதை இப்படியும் சொல்லலாம், நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கறது ஒரு புது வகையான. ஹலோ வணக்கம்.
3: ஐயா
0: வணக்கம். ஐயா யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் திருப்பாச்சூர்ல இருந்து. எட்டே பிளஸ் நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கீங்களா? சூப்பர். பன் பண்ணாம நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. பன் பண்ணிரலாமா? பண்ணுங்க சார். ரொம்ப நீளமா கொடுக்குறீங்களா? சிம்பிளா குடுக்கவா? சிம்பிளானா எவ்வளவு உயரத்துக்கு எதிர்பார்க்கறீங்க? இதுக்கு முன்னாடி கொடுத்த மாதிரி. சரி சார், உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டயலாக் வர இருக்கு, அதை அப்படியே சொல்றீங்களா? ஓகே சார், உங்களுக்கான டயலாக்
3: இதான் என் வாழ்க்கை.
0: என்ன சார் சின்னதா கேட்டீங்க? 6 seconds தான் இருந்தது. 6 seconds உங்களுக்கு 4 times போடணுமா?
3: பரவாயில்ல,
0: அடுத்து சிறப்பா ட்ரை பண்ணீங்க. ஓகே சார், நன்றி நன்றி
3: நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சி நினைவு அடுத்த நேர் வருக. வணக்கம்.
5: வணக்கம். மாதவன் செல்வராஜ்.
0: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
2: வீட்டுக்கு போனாதான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ எம்ஏ பிலாசபி பிலாசபி.
0: சொல்லுங்க சார். அதாவது கவுந்தமணி சார் அவ்வளவு கஷ்டப்பட்டு பேசு. அதாவது ஆதியும் இருக்கு அந்தமும் இருக்கு, நடுவுல உள்ளது எங்க சார்? அது காணாமலே போச்சு. இதெல்லாம் நல்லா பேசுங்க, டைலாக் தவிர எல்லாமே சூப்பரா பேசுங்க. அதான் நம்ம அப்படின்ற மாதிரி. பட் சூப்பரா ட்ரை பண்ணி மறுபடியும் வேணா ஒரு ட்ரை பண்றீங்களா? வேணா சார், ஆள விடுங்க சார். அப்படின்ற வேற டைலாக் எதுவும் ட்ரை பண்றீங்களா சார்? நீங்க
5: சொல்லுங்க.
0: சரி ஓகே, உங்களுக்காக வந்து நான் முன்னாடி

0: போட்ட டயலாகே ப்ளே பண்றேன், கரெக்ட்டா சொல்லுங்க பாப்போம். ஓகேவா? ஓகே சார்.
1: இதான் நான், இப்படிதான் வளர்ந்த, இதான் என் வாழ்க்கை. விதியா விளையாட்டு தெரியல.
0: ஆ சொல்லுங்க சார்.
2: சத்தம்
0: கேட்கலையா? உங்க பின்னாடி இவ்வளவு சத்தம் கேட்கறப்ப எப்படி கேட்கும் அது? சரி உங்களுக்காக மறுபடியும் ப்ளே பண்றேன் சார்.
1: இதான் நான், இப்படிதான் வளர்ந்த, இதான் என் வாழ்க்கை. விதியா விளையாட்டு தெரியல.
0: ஆ ஓகே சார், ட்ரை பண்ணுங்க. சத்தமே வரலங்கறீங்களா? சத்தம் வரல இல்ல உங்களுக்கு டயலாக் வரலையா?
2: டயலாக் டயலாக் வரல.
0: ஓகே, இது யார் மூவின்னு கரெக்ட்டா கெஸ் பண்ணுங்க. சரி ஓகே, இது யார் பேசுனதுன்னு கரெக்ட்டா சொல்லுங்க பாப்போம். இது ஒரு நல்ல கேள்வி. குரலே வரலையே. ஓகே சார், சிறப்பா ட்ரை பண்ணீங்க. நன்றி. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி நினைவு அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: யாருங்க இருந்துமா பேசுறீங்க?
3: புதுவண்ணிலும்
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: ஐயா
0: நலமா இருக்கீங்களா? நன்றி நன்றி.
5: என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடுறேன்.
0: சொல்லுங்க சார். கண்ணை திறந்தா கனவுல என்ன வரணும் சொல்லுங்க சார். இது வந்து தங்கச்சிக்கு பாசமா பேசுற டைலாக் சார். அவ்வளவுதான், தெரியலன்னா டீசெண்டா விலகிடுவோம். நன்றி. ஆனா இந்த பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிகழ்ச்சி நீ அடுத்த நேர் வருக. வணக்கம்.
6: சார்
0: வணக்கம் சார். யாருங்க இருந்து பேசுறீங்க?
6: மாம்பழம் ராமகிருஷ்ணன்.
0: நலமா இருக்கீங்களா சார்?
6: நீங்களே
0: சொல்றீங்க. சூப்பர் சார், நலமா இருக்கு சார். ரொம்ப சிறப்பா ட்ரை பண்ணுங்க சார். நன்றி நன்றி நன்றி நன்றி. அதாவது நான் கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தா கோபால் என்னை விட்டு போகாதீங்கன்னு சிம்பிளா முடிச்சுட்டாரு. பட் இருந்தாலும் ஒரு முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பாச்சி திரைப்படத்தில் இதுவுமே ஒரு வைபான சாங் தான் வர இருக்கு. எஸ், இது பாடல் வந்துட்டு ஆடி மாதத்துலலாம் ப்ளே பண்ணணும்னு கிடையாது, எந்த மாதத்துலையும் ப்ளே பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாங் தான். எஸ் பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதூளு.

0: ஓகே, குட் நைட்.
1: எங்க குட் நைட் சொன்னே தூங்க போயிடாதீங்க, ஏன்னா இது குட் ஈவினிங். ஏன்னா மணி 4:37 தான் ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் 101.4.
2: பண்ணலாமா?
1: எஸ் ஃபன் பண்ணாம நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில நேயர்கள் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து இணையர் நேயர் யாருன்னு பாத்துடலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க? ரதி பாலாஜி அம்மா, நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்க எழுதி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கேன். டைலாக் பிளே பண்ணா சூப்பரா பேசிடுவீங்களா? பாசமலர் தான் வேணும். எங்க என்ன என்ன உங்க அண்ணன் நினைச்சு அந்த மாதிரி நீங்க உருகுறீங்களா அந்த டைலாக் கேட்டு?
3: அதுக்கு
1: மேல என்ன சிவாஜி சார் எவ்வளவு சூப்பரா பேசினாரு தெரியலன்றீங்களே. அதாவது என் தங்கதா என் உலகம், அடடா என்னையே பேச வைக்கிறீங்களா பாத்தீங்களா? இங்க நான் ஃபன் பண்ண கூடாதுமா, உங்களை வச்சு நான் எல்லாரும் சேர்ந்து நம்ம தான் ஃபன் பண்ணணும். கடைசியில நான் மட்டுமே பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? ஓகே, இதெல்லாம் நடிப்பா சொல்லுலதா நடிப்பா, அந்த டைலாக் தான் எனக்கு யாவது வருது. பட் இருந்தாலும் சிறப்பா முயற்சி பண்ணீங்கம்மா, நன்றி நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில இனியும் அடுத்த நேர் வருக, வணக்கம். அடடா இனிமையான இசை. அடுத்த நேர் யாருன்னு பாத்திரலாம். வருக, வணக்கம். வணக்கம், கேக்குதுங்க? நல்லா கேக்குது. நீங்க யாருன்னு பேசுங்க. ஹலோ,
4: என் பேர் பார்வதி.
1: ஓகே சார்.

0: எல்லாம் மிமிக்ரி பண்றீங்க, ஆனா நீங்க டயலாக் பேசினா போதும்னு நான் நினைக்கிறேன். டயலாக் பேசுவோமா?
1: சொல்லுங்க
0: நன்றி. அதாவது நம்ம நேயர்கள் மிமிக்ரிலாம் சூப்பராக பண்ணுறாங்க, டைலாக் கரெக்டாக பேசுங்க அப்படின்னா மட்டும் அங்கே மட்டும் எனக்கு ஸ்கிரிப்டே தேவையில்லை, நான் வந்து ஒரு ஒன் டேக் ஆக்டர் அப்படின்ற மாதிரி தன்னை ஒரு நடிப்பு அரக்கனாக உணர்ந்து கொண்டு சூப்பராக நடிக்கிறாங்க. பட் என்ன டைலாக் தான் வர மாட்டேங்குது.

0: சென்னை செல்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: எஸ் வெல்கம் பேக் நேர்களை, ஆஃப்டர் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் நேர்கள் தொடர்ந்து நின்று வராங்க. யார் என்ன பார்த்திடலாம். வருக, வணக்கம். வணக்கம்
2: வணக்கம். நான் சந்திரசேகர், வேலூர் கட்டடையில் பேசுறேன்.
1: வணக்கம் வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
3: சொல்லுங்க.
1: இதுக்கு மேல போட்டா ஆடியன்ஸ் என்ன சார் ரைம்ஸ் பாடிட்டு இருக்கீங்க? ஏதோ குழந்தைக்கு அம்மு குட்டி செல்ல குட்டி அந்த மாதிரி. என்ன சார்
2: சொன்னாரு? பொம்மை காரு, பொம்மை ரயில், இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், உட்காந்து அப்படியே கலக்கல கலக்கல கலக்கலன்னு விளையாடுறேன்.
1: என்ன சார் கலக்கல கலன்னு கலக்கல கலக்கலன்னு வேட்டைன்னு சொல்ற மாதிரியே சொல்றீங்களே சார். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் பாட போய் ரைம்ஸ் பண்ண மாதிரி இருந்த உருள கிழங்கு செல்ல குட்டி அப்படின்னு அந்த பாடுவாங்க தெரியுமா குட்டீஸ்க்கு, அந்த மாதிரி நீங்க பாட்ட மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் சிறப்பா ட்ரை பண்ணீங்க சார், நன்றி. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில நீங்க அடுத்த நேர் வருகை. வணக்கம்.
3: ஒரு பொம்மை ஏரோப்ளேன் உனக்காக அண்ணன் பொம்மை காரு பொம்மை ரயில் ஏரோப்ளேன் வாங்கி வச்சிருக்கேன், உட்காந்து விளையாடு
1: கல கல கல கல ரெயின்போ. சூப்பர் சார், சமயம் ட்ரை பண்ணுங்க. நன்றி
3: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி சார். அதாவது நம்ம நேயர்களுக்கு வந்து நீங்க இரண்டு வாட்டிக்கு மேல ஒரு வாட்டி பிளே பண்ணா கூட ஈஸியா கிராஸ் பண்ணி கடகடன்னு அடிச்சிடறாங்க. சூப்பரா ட்ரை பண்ணாரு கடைசியில வந்த நேயர். எஸ் நிகழ்ச்சியில் நம்ம அடுத்து ஒரு பாடல் கேட்டு வந்தோம். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசுரன் திரைப்படத்தில் இருந்து அசுரன்னா அப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த அசுரனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து 90s வந்த ஒரு அசுரன் படத்துலேருந்து ஒரு பாடல் வர இருக்கு. எஸ் ஆதித்யன் அவர்களோட கம்போசிஷனில். எஸ் இந்த பாட்டு கண்டிப்பாக எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக அந்த பாட்டு வந்து எங்கே போச்சுன்னே தெரியல. ஸோ மறுபடியும் வந்து இது பண்ணுவோம், இதுக்கு களத்துக்கு கொண்டு வருவோம் அப்படின்றக்காக இந்த பாடல் வர இருக்கு. ஸோ எஸ் என்ன பாடல் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸ்டேடியம் வித் மீ ரெயின்போ பண்பலை 1.4 இங்கே எல்லாமே சம்மதூளு.

0: எஸ் மேட்ச் குச்சி பத்துக்கிட்ட நேரம் 4:48 கேட்டுடுறீங்க சென்னை எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி வித் ஆர் ஜே அர்ஜுன். எஸ் நீ நிகழ்ச்சியில வந்து கேமரா ரோலிங் ஆக்சன் தான் விளாண்டுட்டு இருக்கோம். ஒரு டைலாக் சொல்லுவேன், அந்த டைலாக் நீ அப்படியே பேசினா போதும்னு சொல்லிட்டு, ஆனா அந்த டைலாக்கை தவிர என்ன இல்லாமல் பேசுறாங்க நம்ம ஆடியன்ஸ். அதுவும் வாடிக்கை தானே, நம்ம நேர்கள் அதை செய்யாம இருந்தா தான் ஆச்சரியம். பட் ஓகே, அடுத்து ஒரு நேர்கள் என்னென்ன செய்ய காத்திருக்காங்கன்னு பாத்துலாம். வருக வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். வாழ்க வாழ்க மடிப்பாக்கம் கோபால். விஷயமா இருக்கா?
0: நான் நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: பேசுறீங்க
0: பாப்போம்.
1: ஹலோ, ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிடலாம், சந்தோஷமா இருக்கிறா. ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சு நான் போடுற அவஸ்தா, ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ. அம்மா
0: சார், நீங்க ஐயோன்னு சொல்றப்ப ரெண்டு நம்பருக்கு டயல் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, இல்ல இல்ல, இந்த டயலாக் வந்து ரொம்ப உணர்ந்து சொல்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு உங்களை யாரோ உங்க ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்களா சார்?
1: சரியா இருக்கா?
0: கேக்குது, நல்லா கேக்குது, நலமா கேக்குது சார். நான் என்ன கேட்டேன்னா,

0: இந்த மாதிரி நீங்க டயலாக் ஃபீல் பண்ணி சொல்றீங்களே, இந்த டயலாக் யாருக்கு டெடிகேட் பண்றீங்க? உங்க ஃப்ரெண்டுக்கு?
1: அருமையா இருக்கீங்க சார் ஒரு டயலாக் வந்து அப்ப இருந்தே தனியா இருக்கு அந்த டயலாக் பேசுறீங்களா?
2: இதுதான்
0: என் வாழ்க்கை. ரொம்ப சோகமா இருக்கு சார், இது ரொம்ப ஆக்ரோஷமா சொல்ல வேண்டிய டயலாக் சார். ரத கேச்ச துர்ரக பதாதிகள் சொல்லி அஜித் சார் வந்து சொல்லுங்க. திருப்பி சொல்லுங்க.
2: இதுதான் என் வாழ்க்கை.
0: வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி அடுத்த நேர்வாருங்க. வணக்கம் சார். யாருங்க வந்து பேசுறீங்க? சிவகுமார் சார், நலமா இருக்கீங்களா?
3: பேசுங்க
0: பாப்போம். அதாவது வாழ்க்கை என்பது வாழ்க்கை, அந்த வாழ்க்கை என்ன சார் தத்துவம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க? அதாவது உங்க முன்னாடி ஒரு வில்லன் வந்து அவட்ட அட்வைஸ் பண்ணி திருத்திடுவீங்க போலயே. ஆக்சுவலா டைலாக் அது இல்ல சார், கரெக்டா கேட்டீங்களா அந்த டைலாக்க? மறுபடியும் சொல்லுங்க சார், உங்களுக்காக இன்னொரு ரீடேக் ஆக்ஷன்.
2: இதுதான் வாழ்க்கை.
0: மறந்து போச்சு சார், எனக்கு உண்மையிலே டயலாக் மறந்து போச்சு. நான் இன்னொருக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். சிறப்பா ட்ரை பண்ணிக்க. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில நீ அடுத்த நேயர் வருக. வணக்கம் வணக்கம் வணக்கம் சார். சரி வணக்கம் மேம். யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
4: யாரு?
0: ஓ குட்டி, சுட்டி குழந்தை. யாரு இங்க இருந்து பேசுறீங்க? பேர் சொல்லுங்க கரெக்டா. அதரன்.
4: ஆமா.
0: ஓகே, என்ன படிக்கிறீங்க நீங்க?
4: 5th ஸ்டாண்டர்ட்.
0: ஐ சூப்பர். அப்ப உங்களுக்கு ஒரு என்ன டயலாக் பிடிக்கும்? யார் டயலாக் பிடிக்கும் சொல்லுங்க, நான் அதே போடுறேன்.
4: வடிவேல் டயலாக் அந்த முன்னாடி கொடுத்தீங்க.
0: வடிவேல் டயலாக் தான் வேணுமா உங்களுக்கு? வடிவேல் சாரோட காமெடிஸ்லாம் பிடிக்குமா?
4: ஆமா.
0: அப்படியா? ஏன் ரொம்ப சோகமா பேசுறீங்க? நல்லா ஜாலியா பேசுங்க. சரி, அப்ப அந்த டயலாக் கேட்டு காமெடி அதே மாதிரியே பேசணும். ரெடியா?
4: ரெடி.
0: நீ என்ன நான் அப்படி தான் பேசுறேன். ஓகே, உங்களுக்கான டயலாக்.
5: உனக்காண்டி வீட்டுல அண்ணே பொம்மை காரு, பொம்மை ரயில், ரிமோட் பிளேன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உட்கார்ந்து கல கல கல கல விளையாண்டுக்கிட்டு.
0: ஓகே சொல்லுங்க பாப்போம்.
4: உனக்காக அண்ணே வீட்டுல பொம்மை காரு, பொம்மை ரயில், ரிமோட் பிளேன் எல்லாம் வாங்கி விளையாடிக்கிட்டு.
0: அடடா சூப்பர். நீங்க வந்து உங்க தம்பிக்கு சொல்றீங்களா உனக்காக அண்ணன் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி? ஹலோ. அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் சேர்ந்த மாதிரி தொடர்ந்து கால் பண்ணுங்க.

எஸ், இந்த ஒரு மணி நேரம் எப்படி போனதுனே தெரில, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சி உண்மையை சொன்ன மாதிரி ரொம்ப கலகல அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நேர்கள் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. என்னதான் நான் வந்து அப்பப்போ கலாச்சாலும் நீ என்ன வேணாலும் கலாய், நான் அந்த டைலாக சொல்லியே திருவேன், நான் விட்ட கொள்கையை விட்டு பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நேர்கள் ரொம்பவே சூப்பராக முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சி பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். லைன் ட்ரை பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைன்னா நான் இன்னொரு நாள் பிடிச்சிடலாம். நிறைய பேர் அந்த முதல் காலம் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாரு, அப்பாடா ஒரு லைன் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி.

ஸோ பலருக்கும் அந்த மாதிரி கால் கிடைக்கும், அதுக்கான வழிவகைகள் நாங்கள் செஞ்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து கால் பண்ணுங்க, இன்னைக்கு இல்லைனாலும் என்றைக்கு ஒரு நல்ல அந்த லைன் கிடைக்கும். ஸோ நான் எப்பயும் சொல்கிறதா, வாழ்க்கையில் இந்த 4-5 மட்டும்தான் ஃபன் பண்ணணும்னு கிடையாது, வாழ்க்கையே ஃபன் பண்ணுறது தான். ஸோ வாழ்க்கையில் எப்பயுமே ஃபன்னாக ஹாப்பியாக வைபாக இருப்போம். எஸ். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக நீங்கள் கேட்க இருப்பது படையப்பா திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல். இதுவும் ஒரு மாதிரி தத்துவார்த்தமான பாடல் தான். எப்படி நிகழ்ச்சி நான் வந்து ஒரு ஃபிலாசபியோட முடிப்பேன், அதே மாதிரி இந்த பாடலும் ஒரு ஃபிலாசபியான பாடல் தான். ஸோ அந்த பாடல் கேட்டு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை கரெக்டாக இருந்த பரட்டா, ஆர்ஜே அர்ஜுன் சைனிங் ஆஃப். வரட்டா.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வரி கட்டமைப்பை எளிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலகிற்கே வழிகாட்டும் திறனை சமஸ்கிருதம் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் பள்ளிகளுக்கான தேசிய மனநலம் மற்றும் ஆரோக்கிய வரைவு கொள்கை வகுக்கப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். மருத்துவத்திற்கான நொபெல் பரிசு அமெரிக்காவின் கார்ல் டெசராத், ஜெர்மனியின் பீட்டர் ஹெஜ்மேன் மற்றும் ஜேஆர் நேகல் ஆகியோருக்கும் கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் தாவேக்க பணபலத்தை பயன்படுத்துவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவியேற்றுள்ளவர்கள் சட்டவிரோதமாக அப்பதவியில் அமர்ந்திருப்பதாக காங்கிரஸ் கூறியுள்ள குற்றச்சாட்டை தாவேக்கா ஏற்றுக்கொள்கிறதா என்று பிஜேபி கேள்வி எழுப்பியுள்ளது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவுப் பொருட்களை தாவேக்கா அரசு கூடுதல் விலையில் கொள்முதல் செய்வது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தமிழகத்தில் கூடுதலாக டயாலிசிஸ் மையங்களை தாவேக்கா அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உதகையில் பெய்த கனமழை காரணமாக படகு இல்லத்திற்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். மொழிதான் வந்திருக்கேன் இன்னைக்கு இந்த ஒரு மணி நேரம் வந்து ஜாலியா வந்து அப்படியே ரெயின்போ மடையில என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஒரு நம்ம எல்லாரும் அடிக்கடி வந்து அடிபட்டு வந்த ஒரு விஷயம்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி என்னன்னா, உதவி செய்யறது கூட பெரிய விஷயம் இல்லை, ஆனா திட்டு வாங்காம உதவி செய்யற விஷயம் இருக்கு. ஐயையோ எப்படிடா செய்யறது அப்படின்னு இருக்கும். என்னன்னா, நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம், அம்மா சரி கஷ்டப்படுறாங்களே ஏதாவது ஒரு உதவி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உதவி பண்றேன்ற பேர்ல ஏதாவது ஒண்ணு போய் எடக்கு முடக்கா பண்ணி உபத்திரம் பண்ணிட்டு வந்து நல்லா திட்டு வாங்கிட்டு வந்து ஏண்டா உதவி செய்ய போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்களே, அந்த மாதிரி அனுபவங்களை தான் என் கூட இன்னைக்கு நீங்க பாக்குறதுக்கு போறீங்க. அதாவது உதவி செய்யலாம்னு போய் திட்டு வாங்கிட்டு வந்த அந்த ஜாலியான மூமெண்ட், சரிங்களா? நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக அப்போல்லாம் வந்து ரொம்ப யோசிக்க வேணாம், ரொம்ப ஜாலியாக சே இதுக்காக போய் உதவி செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருப்பீங்களே.

0: அந்த மாதிரி விஷயங்களை எந்த ஒரு மணி நேரமையும் கூட நீங்கள் வந்து கால் பண்ணி பகிர்ந்துக்கணும் அப்படின்னா 2986-0038 அல்லது 2952-0554 அப்படிங்கிற இணைப்பு என்னோட நீங்கள் இணைப்பில் வந்து என் கூட ஜாலியாக பேசலாம். அப்புறம் ஒரு சட்ட திட்டங்கள்லாம் வகுக்கணும் இல்லையா நம்ம நிகழ்ச்சிக்கு என்ன அப்படின்னா, காலையிலேருந்து நீங்கள் ஃபோன் பண்ணியிருப்பீங்களே அவங்க வந்து இந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் வந்து கால் பண்ணி என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா வந்து நிறைய நேயர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம வழிவிடுவோமே இல்லை, நம்மளுடைய தோழமைகள் தானே காலையிலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, அச்சோ இந்த ஒரு மணி நேரத்தில் எப்படியாவது பிடிச்ச தமிழ் மொழிகிட்ட பேசி அவனை அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே வழியை விட்டுட்டு காலேருந்து ஃபோன் பண்ணாங்க, அப்படியே வந்து நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாட்டு அதுக்கப்புறம் வந்து ஏர்லைன் எல்லாம் சொல்கிறாங்க அதை கேட்டு நீங்களும் அப்படி உங்களுடைய மெமரி வந்து அப்படியே ரீகால் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சியில் இணையும் போது நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் மெட்ராஸ்ல இருந்து பேசுறேன். என் பேரு ஸ்வப்னா.
0: மெட்ராஸ்ல இருந்து ஸ்வப்னாவா? நல்லா இருக்கீங்களா ஸ்வப்னா?
1: நல்லா இருக்கேன்.
0: நீங்க எப்படி இருக்கீங்க? தமிழ் நல்லா இருக்கேன் ஸ்வப்னா. புது நேயரா நீங்க? என்கிட்ட இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். வழி கொடுக்குங்க நம்புங்க. சொல்லுங்க சொப்பனா, நீங்க வந்து யாருக்கு வந்து உதவி செய்யறேன்னு போய் அப்படியே திட்டு வாங்கிட்டு?
1: நான் உதவி செய்யறேன் போய் திட்டு வாங்கறது வந்து டெய்லி வாங்கறது.
0: டெய்லி
1: டெய்லி யாருக்கானு போய் ஹெல்ப் பண்ணோம். நம்ம பைய எடுத்து வைக்கிறோம்னு சொல்லுவோம், அவங்க அப்பதான் பைய எடுத்து மேல இருந்து கீழே வச்சிருப்பாங்க, நம்ம எடுத்துட்டு போய் மேல வச்சுட்டு வந்துருவோம். இந்த மாதிரி எல்லாம் டெய்லி பண்ற வேலை. பாத்திரம் எடுக்கிறேன்னு சொல்லி அம்மாதான் அப்பதான் பாத்திரம் எடுத்து வச்சிருப்பாங்க, நம்ம வந்து அதை ஒழிச்சு வைக்கிறோம் சொல்லிட்டு திருப்பி திருப்பி பாக்கிறதுக்குள்ள அதை எடுத்து நாங்க
0: தினமும் எனக்கு இதே வேலையா போச்சுங்க அப்படின்னு உங்களுக்கு செலுத்து போயிருச்சா? நன்றி சொல்றேன் இணைப்பில் வரலாம். நிகழ்ச்சியில வந்து இப்ப சூப்பரான ஒரு பாடல் கேட்க போறோம். கற்றது தமிழ் திரைப்படத்தில் இருந்துதான் கேட்டிணைந்திரங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
2: என் வாழ்க்கையில வந்தது 3-3 லெட்டா. ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டா.
3: பிரபா, நீ என்ன தேடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
4: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு 3 நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சு போடு, நகம் கிடைக்காது.

0: செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: கற்றது தமிழ் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடலை கேட்டும் இளையராஜா பாடின பாடல் நான் முத்துக்குமாரோடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் அப்படியே இந்த பாட்டை கேட்கும்போது வந்து அப்படியே நம்ம யாரையாவது நினச்சிருப்போம், நேரத்துக்கு இவங்க எங்கே இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்ல அப்படியே பழையே மெமரிக்கு வந்து எல்லாரும் போயிருப்பீங்க. இப்போ மறுபடியும் அப்படியே தட்டி எழுப்போம், நீங்கள் வந்து என்ன ஷோவில் இருக்கீங்க இப்போ அப்படின்னா வந்து ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இருக்கீங்க, அதனால் வந்து இந்த உலகத்துக்கு அப்படியே நம்ம வந்து வருவோம். நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னா 2 9 8 6 0 0 3 8 அல்லது 2 9 5 2 0 5 5 4 0 4 அப்படிங்கிற இணைப்பு என்னோட இணைப்பில் வரலாம். வந்துட்டு என்ன மேடம் பேசணும் அப்படின்னு கேட்டீங்களா, என்ன நேயர் பேசுறாங்க அப்படின்னு கேளுங்க, நான் சொல்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம், ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க, வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்க?

0: ஹலோ,
1: நலமா இருக்கேன். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
0: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன்.
1: சிவசுப்பிரமணியன், நீங்க சொல்லுங்க, யார்கிட்ட போய் உதவி பண்றேன்னு சொல்லிட்டு, அடடா இவங்களுக்கு ஏண்டா உதவி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஜாலியா திட்டு வாங்கிட்டு வந்த மூமெண்ட்.
0: நான் ஒரு தடவை கடைசோருக்கு போனேன் மேடம், கடைக்கு. பக்கத்து வீட்டு பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, 10 ரூபாய்க்கு இலை வாங்கிட்டு வர சொன்னாங்க.
1: சரி,
0: நான் வெத்தலைய வாங்கிட்டு வந்துட்டேன்.
1: ஓ, இலைய வந்து மாத்தி வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கறதாலயா?
0: ஆமா. அவங்க என்ன திட்டினாங்க, என்ன சொல்றது காதல வாங்காம போயிட்ட, நான் வாழை வாங்கிட்டு வந்தேன், வெத்தலை வாங்கிட்டு வந்துருவேன்.
1: அச்சச்சோ,
0: ஊக்கரம் ஆயிட்டுது. அது மறுபடியும் போய் வாங்கி வந்து கொடுத்தேன்.
1: அதான் உங்களுக்கு வந்து ஃபன்னா தெரிஞ்சிருக்குல்ல. நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேர், வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் வணக்கம் மேடம், பசூர்ல இருந்து, பொன்னை பக்கத்துல பசூர்ல இருந்து சந்திரபாபு பேசுறேன்.
1: சந்திரபாபு சார், சொல்லுங்க சார்.
2: சொல்லுங்க மேடம், என்னன்னு சொல்லுங்க.
1: என்னன்னு சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. அதாவது என்னன்னா, யாராவது உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்களா? சரி, யாருக்காவது ஹெல்ப் பண்ணுவோமே, நம்ம ஒரு நல்ல மனசு, உதவி செஞ்சே பழகணவங்க அப்படின்னு சொல்லிட்டு உதவி செய்ய போவோம். ஆனா நம்ம ஏடா கூடமா பண்ணி வச்சுட்டு இதுக்கு நீ உதவி செய்யாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு திட்டு வாங்கிட்டு வந்திருப்போம்ல, அந்த மாதிரி மொமெண்ட்.
2: எனக்கு வரல மேடம்,
1: டக்குனு எனக்கு வரல. ஆனா நீங்க சிரிச்சத பார்த்து நான் நினைச்சிட்டேன், ஓ, நிறைய வச்சிருக்காரு போல, ஏதோ ஒன்னு எடுத்து விட போறாரு அப்படின்ட்டு.
2: திடீர்னு போன் பண்ணல, லக்கிலி கட்டிச்சு.
1: ஓ, அதனால அந்த சந்தோஷத்துல மறந்துட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். சொல்லுங்க சார், நீங்க வந்து யாருக்கு உதவி செய்ய போயிருக்கீங்க?
3: நன்றி
1: நன்றி, வாழ்த்துக்கள் சார் நிகழ்ச்சி வந்ததுக்கு.
3: நன்றி
1: நன்றி,
3: வணக்கம்.
1: அதாவது என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, வந்து சிலரா சொல்லுவாங்க இல்லையா, உதவி பண்ணலனாலும் பரவாயில்லைங்க, உபத்திரம் பண்ணாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க, எம்மா தாயே நீ எதனா வேலை செய்யலாம் கூட பரவாயில்ல, ஆனா உதவி செய்யறேன்னு வந்துட்டு என் வேலையை மட்டும் கெடுத்துறாத, என் வேலையை வந்து டபுள் ஆக்கி விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தலைப்பு வந்து எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நம்மளோட தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு, என்னோட தம்பி. அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க ஏதாவது வீட்டுல உங்க அம்மாக்களை ஹெல்ப் பண்ணுவீங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆஹா, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் உதவி பண்ணலாம்னு போவேன், போய் இந்த மாதிரி ஏடா கூடமா எதனா பண்ணிட்டு திட்டு வாங்கிட்டு வருவேன், அதனால அமைதியாவே உட்காந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த மாதிரி எல்லா லைஃப்லயும் வந்து நிறைய கண்டிப்பா நடந்திருக்கும் இல்லையா, அதை நம்மளும் தெரிஞ்சுப்போம், யாரெல்லாம் எப்படிலாம் திட்டு வாங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த முறை நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோல வந்து இந்த டாபிக் வச்சு பேசலாமே 1 ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசணும். நிகழ்ச்சி அடையினுடைய அடுத்த நேயர், வணக்கம்.
4: ஹலோ,
1: வணக்கம். யாருங்க வந்து பேசுறீங்க?
4: சேதபெட்ல ஆனந்த் மேடம், எப்படி இருக்கீங்க?
1: உங்க பேர் சார்?
4: ஹலோ, சேதபெட்ல ஆனந்த்.
1: ஆனந்த் சார், நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கு மேடம், உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு.
1: ஆமா சார், எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
4: பாட்டுல சூப்பரா இருக்கு மேடம்.
1: அப்படிங்களா, நன்றி சார். ஒரே பாட்டு தான் போட்டிருக்கேன்.
4: ஃப்ரெண்டுக்கு சைக்கிள் கத்து கொடுக்க சொன்னாங்க உங்க அம்மா. சரி, சைக்கிள் கத்து கொடுக்கலாம்னு போனேன் மேடம். சைக்கிள் கூட இருந்தே கத்து கொடுத்தா, அவன் ஓடி போய் பள்ளத்துல விழுந்துட்டான்.
1: பேசுவோம். அதாவது திருவள்ளூர் வந்து சொல்லியிருக்காரு, உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டா சால்வின் வரைத்து. நமக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து உதவி செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களா, அது வந்து அந்த உதவியுடைய அளவு பொறுத்தது கிடையாது, அந்த உதவி செய்யறாங்க இல்லையா, அந்த மனசு இருக்கு, அது தாங்க தங்கமான மனசு அப்படின்ற மாதிரி, அந்த உதவி செய்யறவங்களுடைய மனசை பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு இல்லையா. அந்த மாதிரி வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து உதவி நல்ல விதத்துல வந்து செய்வோம், ஆனா அது சில நேரத்துல வந்து என்னமா போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, உபத்திரமா போயிட்டு முடியும். ஆனா அதை பத்தி நீங்க வந்து ஃபீல் பண்ணவே கூடாது, எப்பயுமே உதவி செஞ்சுட்டே இருப்போம். தொடர்ந்து பேசலாம். We'll be right back.

நிகழ்ச்சியில நந்தா திரைப்படத்திலிருந்து பழனி பாரதியோட வரிகள்ல யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுபா இணைந்து பாடிய பாடல் வந்து விளம்பரத்தை தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

0: செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 91.4 இனி எல்லாமே தூளு. நேரம் 5:26 ஆயிட்டு ரெயின்போ பண்பலை 101.4 நம்ம இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடையில் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து நாம மேடை ஏறி வாங்காத திட்டுகள் எல்லாம் வந்து வீட்டில் வாங்கியிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி வந்து என்னெல்லாம் திட்டு வாங்கினீங்க, அதுவும் முக்கியமாக சொல்ல போனோம்னா உதவி செய்யறேன்னு போயிட்டு திட்டு வாங்கின அனுபவங்களை எங்களை வந்து பக்கத்துட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். அடா இணைப்பில் வந்துட்டாங்க, கரெக்டாக அட்டன் பண்ணுற நேரத்தில் அவங்களுக்கே டவுட் வந்துச்சு, ஐயோ இவங்க எடுப்பாங்களா மாட்டாங்களா, சரி வச்சுட்டு கொண்டாரு கழிச்சு பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: ஹாய் மேம், திஸ் இஸ் ராகவி ஃப்ரம் சென்னை.
0: ராகவியா?
1: ஆமா மேம்.
0: நல்லா இருக்கீங்களா ராகவி?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்களா இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை?
1: அதே மாதிரி தான் மேம் எங்களுக்கும்.
0: அதேதானா, ஒய் பிளட் சேம் பிளட். சரி, நீங்க சொல்லுங்க, யாருக்காவது உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்போம், ஆனா திட்டு வாங்கிட்டு வந்திருப்போம். அந்த மாதிரி என்ன திட்டு வாங்கிருக்கீங்க?
1: ஒரு டைம் வந்துட்டு வீடு எங்க அம்மா வந்துட்டு கிளீன் பண்ண சொல்லுவாங்க மேம் இந்த சண்டேஸ்லாம். அப்போ வந்துச்சு வீடு கிளீன் பண்றப்போ நான் என்ன பண்ணேன், கிச்சன்ல அந்த போர்ட் ஸ்விட்ச் போர்டு இருக்கிற இடத்துல தண்ணி ஊத்தி நல்லா கிளீன் பண்ணிட்டேன். தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணும் அந்த சைட் ஃபுல்லா ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது அந்த இடத்துல என்ன கையே வைக்க முடியல.
0: ஓ, அதனால வந்து
1: கம்புன இருந்துக்கலாம் மாட்டுக்கே. இப்போ இந்த ஒரு வேலைக்கு இத்தனை வேலை இருக்கமே அப்படின்னு உயிர் போற அளவுக்கு ஒரு வேலை வந்துச்சு.
0: நிச்சயமா அது வந்து உங்க இப்போ காமெடியா இருந்தாலும் ஆனா அது வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா. நன்றி நன்றி ராகவி. அந்த மாதிரி வந்து ஸ்விட்ச் போர்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்களா, அந்த இடத்துல வந்து நீங்க விளையாட்டா அந்த மாதிரிலாம் போயிட்டு கொஞ்சம் ஈர கையோட தொடுறது, அது பிறகு வந்து அதுகிட்ட தண்ணி அதாவது ஈரம் சார்ந்து எதனா பண்றது அதெல்லாம் வந்து ரொம்ப பத்திரமா இருங்க. அதுவும் வீட்டில் குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா அதுகிட்ட எல்லாம் போக விடாதீங்க, அதனால பாதுகாப்பா இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த நீங்க வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்க வந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், எப்படி மேடம் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம். டீனர் ரங்கராஜன் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா ரங்கராஜன்?
2: அதாவது வந்து வீட்டுல சொன்னா கடுகு வாங்கிட்டு வாங்க அனுப்பிச்சாங்க கடைக்கு.
0: சரி,
2: டெல்லியில இருந்து வந்த புதுசு சென்னைக்கு. ஆமா, நேரம் போனா அந்த மூட்டையில எல்லாம் இருந்தது. இத ஒரு 200 கிராம் கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்து வீட்டுல குடுத்துட்டேன். ஆமா, அப்புறம் பார்த்தாக்க அது கேழ்வரகு
0: ஒரு வேலை தான ஒழுங்க செய்ய மாட்டேன் திட்டிருப்பாங்க தானே.
2: அது வந்த புதுசு மேடம், ஒன்னும் புரியல எனக்கு. வந்த வேற ஒண்ணு சென்னைக்கு வந்த புதுசு. ஆமா,
0: ஓ அதனால.

0: சரி, நன்றி நன்றி.
1: நன்றி.
0: ஆனாலும் சென்னைக்கு தானே வந்த புதுசு அப்படின்னா வந்து நீங்க ஊர்ல இருந்து வந்திருப்பீங்க இல்லையா, அப்ப வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணுமே கேழ்வரகு. சரி ஓகே, அது ஏதோ அவர் ஏதோ ஒரு மைண்ட் செட்ல போயிருப்பாரு போல, ஐயோ இன்னைக்கு கடக வச்சு என்ன சமைக்க போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே போயிருப்பாரு போல. அடுத்த நேயர் வணக்கம்.
2: போய் வாங்கிட்டு தப்பா வாங்கிட்டு வந்து குடுத்தீங்களா வீட்டுல? அது சார், நான் என்ன போனேன் கடுகு வாங்கலாம்னு போன கேழ்வர் வாங்கிட்டு வீட்டுல.
0: ஹலோ, அவரை வந்து கட் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த லைன்ல வந்து அப்படியே பேசிட்டே இருக்கிறாரு. வணக்கம் வணக்கம், யாருக்கு வந்து பேசுறீங்க? லைன் செக் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு லைன் செக் பண்ண வந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது வந்து எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம ரெயின்போ மடையில அப்படின்னா, நம்ம வந்து யாருக்காவது உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆனால் அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒன்று சொதப்பல் பண்ணி விட்டுட்டு திட்டு வாங்கிட்டு கம்முன்னு வந்து இருந்த இடம் தெரியாமல் வந்து உட்காந்து போகும் இல்லையா, அப்படியே கொஞ்சம் மூஞ்சி லைட்டாக தூக்கி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த விஷயத்துக்காக உதவி செய்யலான்னு ஒரு நல்ல எண்ணத்தில் போனாங்க ஆனால் வந்து போயிட்டு ஏதோ பண்ணி திட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியான மொமெண்ட்டை மட்டும் நம்ம கூட வந்து பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986 அல்லது 2952 5544 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோட இணைப்பில் வரலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். அநேகமாக எங்கிட்ட யாரோ வந்து கால் பண்ணிட்டு மிஸ்டு கால் கேமா விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எடுக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம், எடுத்தா கட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன், நல்லா இருக்கீங்களா? முருகன்
3: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லமா இருக்கீங்களா?
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க சொல்லுங்க, எந்த இடத்துல போய் திட்டு வாங்கிட்டு வந்தீங்க ஹெல்ப் பண்றேன்னு போயிட்டு?
3: அது அது எந்த இடத்துல ஹெல்ப் பண்றேன்னு போட்டு திட்டு வாங்கிட்டு வந்தேன்டா. அது எந்த நம்ம ரெஸ்டாரண்ட் மேடம், நம்ம சாப்பிடுவாங்கல்ல?
0: ஆமா.
3: அங்க வந்து என்ன பண்ணோம்டா, அமௌண்ட்ல வந்து எங்க கார்டு வந்து நான் எடுக்காம தெரியாம வேற கார்டு இருந்திருக்கு. கேளுங்க, அவர் வந்து காசு வீட்டுல தெரிஞ்சவங்க ஊருக்காரவங்க சாப்பிட்டு இங்க காசு இல்ல போயிருந்தா கொடு, அந்த நாப்புல நாப்பு கொடுத்துறேன் ஊர்ல வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு எடுத்தேன். அதோட ஊருவாங்க, எனக்காண்டி அந்த கடைக்காரன் காசு இல்லைன்னு திட்டி கொடுத்துருவேன் எப்படின்னா அப்படின்னு எனக்கு அந்த கடைக்காரனை வந்து ஊருக்காரவங்க திட்டாங்க. அதோட நான் காசுக்கு நான் கொடுத்துறேன் அப்படின்னு கொடுக்க போனவங்க, ஐயோ கார்டு வந்து ஆதார் கார்டா இருந்திருக்கு அப்போ எடுக்கிறப்ப, ஐயோ சின்ன கார்டு இல்லாம கார்டு மாறி போச்சு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, எனக்கு கார்டு வீட்டுல இருக்கு அந்த கார்டு அப்படின்ட்டு
0: உதவி பண்ணலான்னு ஆதார் கார்டு நினைச்சு ஏடிஎம் கார்டு நினைச்சு
3: சொல்றாங்க.
0: சரி பரவாயில்ல, நீங்க வந்து அதாவது அவங்களுக்கு வந்து உதவி பண்ணலாம் அப்படிங்கற நல்ல எண்ணத்தோட போயிருக்கீங்க இல்லையா, அதனால உங்களை நான் பாராட்டுறேன்
3: சரிங்களா?
0: வாழ்த்துக்கள், நன்றி நன்றி முருகன். நன்றி நன்றி. இதே மாதிரி நீங்களும் வந்து ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் நம்ம கூட வந்து கால் பண்ணி அப்படியே வந்து ஜாலியாக வந்து பேசலாம். தொடர்ந்து நிறைய பாடல்களும் வந்து அப்படியே வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாடலாம், செவன்சி ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து தான் நம்ம முத்துக்குமாருடைய வரிகளில் யுவன் சங்கராஜா இசையில் கார்த்திக் பாடிய பாடல் வருதை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு துரல் போட்டா
1: ஒரு மழை துளி என்னை நினைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிற்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தோளு.

நேரம் 5:46 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் வந்து என்ன தலைப்பில் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஆன் பண்ண, அப்படி என்ன தான் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்களா, அதாவது உதவி செய்யலாம் அப்படின்னு போய் திட்டு வாங்கிட்டு வந்த அனுபவங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு எதனா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். 2986-0038 அல்லது 2952-0554 அப்படிங்கிற இணைப்பு என்னோட நீங்கள் இணைப்பில் வரலாம். அதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல காரியத்தை 4 பேருக்கு செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு உதவி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் கடைசியாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த விருது என்ன விருது அப்படின்னா, இப்போ யார் ஒன்று இந்த உதவி வந்து செய்ய சொல்லி கேட்டா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க பார்த்தியா, அப்போ தான் சே ஸோ சேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வருவோம் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயத்துக்காக வந்து வீட்டில் திட்டு வாங்கியிருக்கேன், வீட்டிலன்னு கிடையாது வெளியில் கூட திட்டு வாங்கியிருக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இந்த தலைப்புக்கு சொந்தக்காரர், அதாவது இந்த தலைப்பு வந்து நான் எதுக்கு எடுத்தேன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, அப்போ வந்து இந்த தலைப்புக்கு சொந்தக்காரர் என்ன சொன்னான்னா, அவங்க அம்மா வந்து வீட்டில் ஏன்னா ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்களா, ரெண்டு எங்கள் வீட்டில் ரெண்டு பேரும் ஆம்பளை பசங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண சொன்னால் சட்னி அரைக்க போயிட்டு அதை வந்து மிக்சியெல்லாம் தெருக்கி விட்டாராம் செவரு ஃபுல்லாக. அதனால் வந்து அவங்க அம்மா நீ மிக்சி எதாவது சட்னி அரைச்சதும் போதும், செவரு ஃபுல்லாக என்னை கழுவிட்டதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அனுப்பிட்டாங்களாம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு வேளை ஏன்

காசை தான், ஆனால் அப்பெல்லாம் செய்ய மாட்டேன். அதனால் எல்லா வேலையும் அம்மாவே நீயே செஞ்சுக்கோமா, உனக்கு வந்து டபுள் வேலையெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து டபுள் வேலையை கொடுக்காம இருக்கிறதே எங்கள் அம்மாவுக்கு பெரிய உதவின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வேலைகளில் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற நாங்கள் எல்லோரும் வந்து நானே இருந்தாங்க சரி தம்பி, யாருமே வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து வேலைலாம் செய்ய மாட்டோம். எப்பயாவது சும்மா சின்ன சின்னதாக ஹெல்ப் பண்ணுவோம், ஆனால் அது வந்து தனித்து ஒரு வேலையை அப்படியே முழுசாக எடுத்து அப்படியே செஞ்சுப்போம். இந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அப்போதைக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும் அப்புறம் நினச்சி பார்த்தா நமக்கே சிரிப்பாக வரும், என்னடா அது நம்ம ஒரு வேலையை செய்ய போனால் அது ஒரு வேலையை முடிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான உங்களுடைய அந்த சந்தோஷமான ஒரு அனுபவங்களை என் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா 2986-0038 அல்லது 2952-0554 04 அப்படிங்கிற இணைப்பு என்னோட இணைப்பில் வரலாம். நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் வருது, கண்டு கொண்டேன் திரைப்படத்திலேருந்து வைரமுத்துவோட வரிகளில் வரலை அந்த பாட்டு. கண்டு கொண்டேன் வைரமுத்தோட வரிகளை ஏ ரகுமான் இசையில ஸ்ரீனிவாஸ் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 5:54 மயற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் தான் நம்ம அணிஞ்சிருக்கோம். ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் வந்து நாம இருக்கோம். இந்த ஒரு மணி நேரம் வந்து நிகழ்ச்சியில் நம்ம என்ன எதை பற்றி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் யாருக்காவது உதவி செய்ய போய் ஐயோ அம்மா அந்த உதவி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டு வாங்கிட்டு வந்தால் அந்த அனுபவங்கள், அதாவது வந்து சும்மா ஜாலியாக ஃபன்னாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் வந்து நேர்கள்லாம் வந்து பகிர்ந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள். என்னதான் நம்ம உதவி செய்ய போனாலும் இந்த உலகம் வந்து நம்மளை அதை ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்ச உதவிகளை வந்து நம்ம செஞ்சுட்டு நம்ம வந்து ரொம்ப நல்ல மனசு இல்லையா, அதனால் என்ன பண்ணணும், திட்டு வாங்கிட்டே இருப்போம் அப்படிங்க வந்து, அதனால் வந்து தொடர்ந்து உதவி செய்யுங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன திட்டு வாங்குற உதவிகள் இல்லாமல் நிஜமாகவே போய் உதவி செய்யும் இல்லையா. சில நேரத்தில் வந்து சிலருக்கு உதவி தேவைப்படும், ஆனால் அவங்க வந்து கேட்க தயங்குவாங்க. அது உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா வந்து நீங்கள் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே போயிட்டு அந்த உதவியை செய்யுங்க. திட்டு வாங்குறதுக்காக இல்லை, அதாவது வந்து அவங்களுக்கு நல்லது நடக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக யுகபாரதியோட வரிகளில் தீனாவுடைய இசையில பாம்பே ஜெயஸ்ரீ மற்றும் தீனா இணைந்து பாடிய பாடல் வருது, கருப்புசாமி திரைப்படத்திலிருந்து. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4 நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வரி விதிப்பை எளிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகிற்கே வழிகாட்டும் திறனை சமஸ்கிருதம் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் பள்ளிகளுக்கான தேசிய மனநலம் மற்றும் ஆரோக்கிய வரைவு கொள்கை வகுக்கப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். மருத்துவத்திற்கான நொபேல் பரிசு அமெரிக்காவின் கார்ல் டெசிராஃப், ஜெர்மனியின் பீட்டர் ஹெஜ்மென் மற்றும் கேயார்க் நாகல் ஆகிய மூவருக்கும் கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் தாவேக பணபலத்தை பயன்படுத்துவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவி ஏற்றுள்ளவர்கள் சட்டவிரோதமாக அப்பதவியில் அமர்ந்திருப்பதாக காங்கிரஸ் கூறியுள்ள குற்றச்சாட்டை தாவேக்கா ஏற்றுக்கொள்கிறதா என்று பிஜேபி கேள்வி எழுப்பியுள்ளது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவுப் பொருட்களை தாவேக்கா அரசு கூடுதல் விலையில் கொள்முதல் செய்வது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தமிழகத்தில் கூடுதலாக டயாலிசிஸ் மையங்களை தாவேக்கா அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உதகையில் பெய்த கனமழை காரணமாக படகு இல்லத்திற்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

தேட் வாஸ் எலி கவுலிங்ஸ் ட்ராக் விச் வெண்ட் அவுட் ஃபார் பொன்னியம் மேடுவன் அண்ட் கணேசன் ஹூட் ரிக்வெஸ்டட் ஃபார் லவ் மீ லக் யூ டூ அண்ட் த டைம் இஸ் 6:18 அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு ட்ரைவ் டைம் வித் மீ ஜெயஸ்ரீ அண்ட் த நெக்ஸ்ட் ட்ராக் தட் ஐ ஹவ் க்யூட் அப் கோஸ் அப் ஃபார் ஷமா சார்ல்ஸ் ஹூஸ் ரிக்வெஸ்டட் ஃபார் ஃபீல் பை ராபி வில்லியம்ஸ் ஃபாலோட் பை அநாதர் ட்ராக் பை டாரிஸ் டே requested by Satyapriya ma'am. I'm so happy that you requested this track. And these are the next two tracks of our show tonight. I hope you guys will enjoy the tracks.

நேரம் 7:01 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட் வித் பாட்டு. நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ் மொழி. எப்பவுமே பாட்டு கேட்கறது அப்படின்னாலே யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். சந்தோஷமா இருந்தாலும் பாட்டு தான், கஷ்டமா இருந்தாலும் பாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பாட்டு கேட்போம். அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கறோம், நம்மளோட பிளேலிஸ்ட் கேட்கறோம் அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா. இந்த நாள் முழுக்க எங்களுடைய பிளேலிஸ்ட், அதாவது எங்களுக்கு பிடிச்ச பாட்டு போட்டாலும், இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வந்து போடுறதுக்காக நான் தயாரா இருக்கேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதாவது இங்கெல்லாம் உங்க பாடலை வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்ட்டு அங்க போயிட்டு நேயர்களாகிய நீங்க உங்களுடைய பாடலை வந்து பதிவு பண்ணிக்க அப்படின்னா உங்களுடைய விருப்ப பாடலும் வந்து வானொலி எல்லாருடைய விருப்ப பாடலாம் சேர்ந்து ஒழிக்கும் அப்படிங்கறதையும் சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியில வந்து முதலாவதா யாருடைய விருப்ப பாடல் ஒழிக்க இருக்கு அப்படின்னா, ராமகிருஷ்ணன் கொழும்பு கொண்டான் அவருடைய விருப்ப பாடலாக குள்ளநரி கூட்டம் திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் வருது. நா முத்துக்குமாருடைய வரிகளில் கார்த்திக் மற்றும் சின்மையை இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4 ராமகிருஷ்ணன் கொழும்பு கொண்டானுடைய விருப்ப பாடலாய்

நேரம் 7:07 ஆயிட்ருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நம்ம வந்து ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து யாருடைய விருப்ப பாடல் வர இருக்கு அப்படின்னா, தேனி மாவட்டம் பொம்மி நாயக்கன்பட்டியிலிருந்து சொல்ல மறந்த கதை அந்த திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டிருக்கிறவங்க யாருன்னா செல்வம், அவங்க தான் வந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவருடைய விருப்ப பாடலாக சொல்ல மறந்த கதை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைத்து எழுதிய பாடல், கார்த்திக் மற்றும் பவதானி அவருடைய குரலில் வருது, கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:13 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்தமான பாடலை தான் நான் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சமான பாடல் வந்து நிகழ்ச்சியில பங்கு பெறணும் அப்படின்னா சனி எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல நான் போட்டிருக்கேன். அந்த பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை கொடுங்க, அதாவது உங்களுக்கு விருப்பமான பாடலை வந்து பதிவிடுங்க அப்படின்னு சொன்னதும் அப்படியே வரிசையா நிறைய நேயர்கள் வந்து பதிவிட்டுட்டாங்க. இருந்தாலும் ஒரு சிலர்ல என்ன பண்ணீங்கன்னா, நம்மளது எப்படியாவது முன்னாடி வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக போட்ட உடனே முதல்ல போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி பாட்டை தேடி அனுப்புவோமே அப்படின்னு சொல்லி அனுப்புனீங்க. இருந்தாலும் அப்படிலாம் பண்ணக்கூடாது, கரெக்டாக பாட்டு யாரை எழுதி அனுப்புறீங்களோ அவங்க தான் வந்து முன்னுரிமை. அது மட்டும் இல்லாமல் புது நேயர்களுக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா, அதாவது இணைப்பில் வராதவங்களுக்கும் இதில் வந்து வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படிங்கிறதான் நிகழ்ச்சியில். அடுத்ததாக சென்னையிலேருந்து நிரேஷுடைய விருப்ப பாடலாக கஜினி திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வருது. தாமரையோட வரிகளில் அரஜரஜுடைய இசையில கார்த்திக் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4. Swing!

0: சென்னை செல்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சை

0: বল।
1: நேரம் 7:21 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவருடைய விருப்ப பாடலாக பாடு நிலாவே திரைப்படத்திலிருந்து தான் ஒரு பாடல் வருது. வாலிவுட் வரிகளில் இளையராஜா இசையில மனு மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல். பாடலை கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

7:25 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கோம். உங்களுடைய விருப்ப பாடலாக தான் வந்து கேட்டுட்டு இருக்கோம் இந்த ஒரு மணி நேரமும். நிகழ்ச்சியில அந்த வகையில அடுத்ததா யாருடைய விருப்ப பாடல் வர காத்திருக்கு அப்படின்னா, குப்பநந்தம் டி ராமு, காஞ்சிபுரம் ஆர் கோகிலா பிரசனா, பெங்களூர் ஆர் ஹேமபிரியா, துருவா ரவிக்குமார், இவங்க எல்லாருடைய விருப்ப பாடலாக தான் வருது. அதாவது மச்சானை பார்த்தீங்களா திரைப்படத்திலிருந்து ஜெயரவியுடைய வரிகள்ல, சந்திரபோஸுடைய இசையில கே ஜெய சுதாஸ் மற்றும் சுசிலா இணைந்து பாடிய பாடல். கேட்டிணைந்திரங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:29 ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில அடுத்ததான் மயிலை பட்டாபியுடைய விருப்ப பாடலாக குரு சிஷியன் திரைப்படத்திலிருந்து வாலிவுட் வரிகளில் இளையராஜா இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் வருது. கேட்டுடைந்திருங்கள் ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:34 ஆயிடுச்சு. ரெயின்போ பண்பலை 101.4 அடுத்ததா யாருடைய விருப்ப பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட இருக்கீங்க இல்லையா? பொன்னேரி கலில் அகமத் அவருடைய விருப்ப பாடலா தான் ரோஜா திரைப்படத்திலிருந்து. வைரமுத்தோட வரிகளில் ஏ ரகமான இசையில மின்மினி பாடிய பாடல் வருது. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

செலிப்ரேஷன்ஸ் பிகின். நேரம் 7:40 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான் நம்ம நினைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் வந்து சின்ன சின்ன ஆசைன்னு சொல்லிட்டு ஆசை ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்டு வந்தோமே. அடுத்ததாக ஒருத்தர் சின்ன சின்ன ஆசைன்னு பாட்டு கேட்டா, இப்போ ஆசை படத்திலிருந்தே பாட்டு கேட்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்ய நாராயணன் கேட்டிருக்காரு. ஆசை திரைப்படத்திலிருந்து பாடலை வாலியுட வரிகளில் தேவாவோட இசையில் உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள் எதிரே.

ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். நேரம் 7:46 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா பிரமிளா தமிழ்ச்செல்வனுடைய விருப்ப பாடலாக வரக்கூடிய பாடல் ஹரிச்சந்திரன் திரைப்படத்திலிருந்தா வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:51 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் வருது அப்படின்னா, மந்தவெளி விநாயகம் மற்றும் சண்முகவேல் ரெண்டு பேருடைய விருப்ப பாடலாக ஒழிக்கக்கூடிய பாடல் அலைபாயுதே திரைப்படத்திலிருந்து வைரமுத்தோடு. வரிகளில் ஏ ரஹ்மான், இசையில சாதனா சர்கம் மற்றும் ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:57 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான் நம்ம அணிஞ்சிருந்தோம். இவ்வளவு நேரமும் உங்களுக்கு கேட்ட பாடல் எல்லாத்தையுமே வந்து கேட்டுக்கின்னு மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்ததான் எங்களுக்காக பாட்டு போடலாம் கூட பரவாயில்ல, எங்கள் பேரை மட்டும் சொன்னால் கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க வந்து ஹிதேத்ர தாஸ் மற்றும் மகாராஜ் கிர்த்தான்பூரி கோஸ்வாமி, லக்ஷ்மி தேவி கோசாமி, மீனாட்சி கோசாமி, அப்புறம் எஸ் மகாதேவன் இவங்களாம் இணைந்து வந்து நீங்கள் எந்த பாட்டு போட்டாலும் ஓகே எங்கள் பேரை மட்டும் சொல்கிறேங்க அப்படின்னு சொன்னாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் இணைந்திருந்த எல்லா நேயர்களுக்காகவும் வந்து வாழ்த்துக்கள். இன்னைக்கு பாட்டு போட முடியல அப்படின்னா ரொம்ப ஃபீல்லாம் பண்ணாதீங்க, மறுபடியும் அடுத்த ஷோக்கள் உங்களுக்கு வரும்போது உங்களுடைய விருப்ப பாடல் நிச்சயமா வந்து ஒழிக்கலாம். இப்ப நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஸ்ரீ கனகராஜ் கூடுவான் சரி அவருடைய விருப்ப பாடலாக வில்லன் திரைப்படத்திலிருந்து தான் ஒரு அற்புதமான பாடல் வருது. வைரமுத்து உடவரிகள்ல வித்யாசாகர் இசையில ஹரிசரன் மற்றும் சந்திராபாலா இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம், செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லி வந்துள்ள சுவிட்சர்லாந்து அதிபர் திரு ஜி பாமலனுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். சுவிட்சர்லாந்துக்கான ஏற்றுமதியை அதிகரிக்க இந்த பேச்சுக்களின் போது தீர்மானிக்கப்பட்டதாக திரு நரேந்திர மோடி கூறினார். சுவிட்சர்லாந்து தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஐரோப்பிய யூனியனுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. உலகிற்கே வழிகாட்டும் திறனை சமஸ்கிருதம் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று அயோத்தியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கணிதத்திற்கான மொழியாக சமஸ்கிருதத்தை தாம் கருதுவதாக தெரிவித்தார். அயோத்தியா யாத்ரீகர்களுக்கான தலமாக மட்டுமே தாம் கருதவில்லை என்றும், கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் அது உள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். பள்ளிகளுக்கான தேசிய மனநலம் மற்றும் ஆரோக்கிய வரைவு கொள்கை குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று அதிகாரி

அதிகாரிகளுடன் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் போது மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் இந்த கொள்கையை வகுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. பள்ளியில் சேரும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். தொலைத்தொடர்பு துறையில் இந்தியா முன்னணியில் திகழும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 6G தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணி வகிக்கும் என்று கூறினார். தொலைத்தொடர்பு உபகரணங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலை மாறி தற்போது ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 6 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான கைபேசிகள் தற்போது உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். உலக வாழ்விட தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்தியா முன்னோடியாக திகழ்கிறது என்று அவர் தெரிவித்தார். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தி வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அனைவருக்கும் வீட்டுவசதி கிடைக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு டோக்கன் சாஹூ தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட்டுள்ளது. நாளிதழில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் எதிர்த்தரப்பு வாதங்களை கேட்காமல் இவ்வழக்கில் உத்தரவுகள் எதையும் பிறப்பிக்க இயலாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக 3 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால், குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திருமதி சுனிதா அகர்வால், தில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தேவேந்திரகுமார் உபாத்யாயா, தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அபரேஷ்குமார் சிங் ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இலங்கையில் காவலில் வைக்கப்பட்டுள்ள 20 தமிழக மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட 270 மீன்பிடி படகுகளை மீட்டுத்தர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஏஷா காந்தியும் மகளிர் இரட்டையர் பிரிவில் அக்ஷிதா இஷிதா இணையும் இப்பதக்கங்களை கைப்பற்றியது. கானாவில் நடைபெற்ற உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மன்னன் அசோக் அகர்வால், தேவ் விபுல் பட்டேல் இணையும் பட்டம் வென்றது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் அனுஷ்கா குமாரி 5 கோல் அடித்தார். சில்கி சொர்காய்பாம் மற்றும் அபிஷ்டா பாஸ்னெட் தலா 2 கோல் அடித்தனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 38 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா 174 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தன்மே பலோடா அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்
2: நேரம் 9:01 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. இந்த ஒரு மணி நேரம் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில அற்புதமான பாடல்களோட தான் இணைஞ்சிருக்க போறோம். நிகழ்ச்சியில முதலாவதாக ஈ திரைப்படத்திலிருந்து விவேகாவோட வரிகள்ல ஸ்ரீகாந்த் தேவாவோட இசையில சுப்பீந்தர் சிங், ராஜேஷ் வைத்யாத், சங்கீதா இணைந்து பாடிய பாடல் கேட்டிணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

விட்டு மாறவில்லை. லூசு பண்ணே, லூசு பண்ணே, லூசு பையன், லூசா சொல்லுறா. லூசு லூசு பண்ணே, லூசு பண்ணே, லூசு லூசு பண்ணே, லூசு பையன் உன்னை தான் லூசா. லூசா லூசா சுத்து.

வல்லவன் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில சிலம்பரசனுடைய வரிகளில் டிஜே பிரேம்ஜி எம் சி மற்றும் சிம்பு இணைந்து பாடிய பாடலை கேட்டு முடித்தும் நேரம் இப்போது 9:11 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில தான் நாம நினைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக சரவணா திரைப்படத்திலிருந்து தேன்மொழிதாசுடைய வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவா இசையில பிரசன்னா மற்றும் சைந்தவி இணைந்து பாடிய பாடல் வருது. கேட்டு இணைந்திருங்கள். அது ரெயின்போ பண்பலை 101.4.

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: ஜில்லுன ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து ஏ ரகுமான் இசையில வாலியோட வரிகள்ல நரேஷ் ஐயர் மற்றும் ஸ்ரேய குஷல் இணைந்து பாடிய பாடலை கேட்டு முடித்தும் நேரம் இப்போது 9:22 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலின் 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக கோகுலத்தில் சீதை திரைப்படத்திலிருந்து பாடல் வருது. பா விஜயோட வரிகள்ல தேவாவோட இசையில சிம்பு மற்றும் ஐஸ்வர்யா இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

வேல் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில ஹரியோட வரிகளில் ஹரிச்சரன் மற்றும் சுஜித்ரா இணைந்து பாடிய பாடலை கேட்டு முடித்தும் 9:32 ஆயிற்றுக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் தொட்டால் பூமலரும் திரைப்படத்திலிருந்து வாலிவுட வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில ஹரிச்சரன் மற்றும் பின்னி கிருஷ்ணகுமார் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: சிவப்பதிகாரம் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகருடைய இசையில யுகபாரதியோட வரிகளில் கார்த்திக், ஸ்வர்ணலதா மற்றும் மாளிகம்மா இணைந்து பாடிய பாடலை கேட்டு முடித்தும் நேரம் இப்போது 9:41 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததா சத்யா திரைப்படத்திலிருந்து முத்துலிங்கத்துடைய வரிகளில் ஜெயச்சந்திரனுடைய இசையில சங்கீதா மற்றும் தேவிஹரணி பாடிய பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்ணுறது கிடையாது. சார்ஜர்ல இருந்து ஃபோன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்ணுறது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்லை பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ
2: தான்.
0: என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?

0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: திருட்டு பயிலே திரைப்படத்திலிருந்து வைரமுத்தோடு வரிகள்ல பரத்வாஜுடைய இசையில கே கே மற்றும் கண்மணி இணைந்து பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நேரமிப்பது 9:53 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில தான் நாம அணிஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக பருத்தி வீரன் திரைப்படத்திலிருந்து ஸ்நேகனுடைய வரிகள்ல யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில பாண்டி, கலா, சரோஜா மற்றும் லக்ஷ்மி இணைந்து பாடிய பாடல் வருது. பாடலை கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4 நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: நிறுத்துக்கிறேன்ல. பாடுங்கடி என்ன நக்கல. ஏய் நீ வா, நீங்க வா, எல்லாம் வரிசையா நில்லு. நல்லா இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஆடணும். என்ன
1: இங்க ரியா கண்டவக்கல கை வச்சுனா உனக்கு மரியாதை இல்ல. ஆமா
0: இங்கே வாரியா வைக்கத்த. ஏய் அர்ரா.

எனக்கு வெக்க அகதட

நெத்தியில பட்டு வச்சு நெறி வரணும்.

0: சண்டை சின்ன பைய என்ன நம்ம பேசுறா உனக்கு எனக்கு சண்டை ஓ உடைய போட்டு வந்த ஆனா உனக்கு எனக்கு சண்டை ஓ உடைய போட்டு வந்த
1: அடிய குட்டப்பில அல்லே கிளி கிட்ட வந்து சரிகே
2: நாயனாரே சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே வாயில வச்சு ஊத வேண்டியானு நீங்க ஊதுறீங்களா நான் ஊதவா

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:01 ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி

ரெயின்போ ரிவைன். அட்சய திங்கள் அண்ணனவில் ரெயின்போ ரிவை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. இந்த ஒரு மணி நேரம் நாம் கேட்கக்கூடிய எல்லா பாடல்களுமே பல ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் நம்மளுடைய மனசில் நீங்காமல் இடம் பிடித்த அந்த பாடல்களோடு தான் இணைஞ்சிருக்க போகிறோம். எப்போவுமே நமக்கு வந்து கடவுள்கிட்ட நம்ம வரம் வேண்டோம், இல்லை நமக்காக ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்காக நல்லது நான் வந்து எனக்கு நல்லதே நடக்கணும், எல்லாமே நல்லதே நடக்கணும், யார் என்ன தீங்கு செஞ்சாலும் எனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி கேட்போம் இல்லையா. ஆனால் இங்கே ஒருத்தர் கேட்குறாரு, நான் இருக்கிற நிலையில இப்போதைக்கு உன்னை என்ன கேட்போம் அப்படின்னா, இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்க முள்ளும், அதாவது நான் மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சு எனக்கு துன்பத்தை வாங்கக்கூடிய அந்த தான் நான் அவங்ககிட்ட கேட்பேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா ரொம்ப அதிகமாக கிடைச்சிச்சுன்னா ரொம்ப அப்படியே சந்தோஷமாக எடுத்துப்போம். அதே மாதிரி வந்து கொஞ்சமாக கிடைக்குதுன்னா வருத்தப்படுவோம் இல்லையா. அதையும் வந்து ஒரு பாடல் வரிகள் அழகாக நம் கண்ணதாசன் கொடுத்துருப்பாரு. கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், எவ்வளோ கொடுக்குறிய கொடு, அது பெருசாக கிடைச்சாலும் ரொம்ப அப்படியே வந்து அதிகமாக வந்து ஆட்டம் பாட்டெல்லாம் போட மாட்டேன், கொஞ்சமாக இருந்தாலும் அதுக்காக வந்து நான் வருத்தப்பட மாட்டேன் அப்படிங்கிற இந்த வரிகளை தாங்கி வரக்கூடிய பாடல் அவன்தான் மனிதன் திரைப்படத்திலேருந்து டி

10:13 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியில் தான் நம்ம அணிஞ்சிருக்கிறோம். நம்ம சங்க இலக்கியங்களில் 5 திணைகள் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதையும் தாண்டி 7 திணைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, கைக்கிளை பெருந்திணை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெருந்திணை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு திணையை அடிப்படையாக வச்சு வரக்கூடிய ஒரு படம் தான் என்ன படம்னா அபூர்வ ராகங்கள் திரைப்படம். அந்த திரைப்படத்திலிருந்து தான் அற்புதமான ஒரு பாடல் கேட்டு முடித்தோம். கண்ணதாசனுடைய வரிகளில் MS விஸ்வநாதனுடைய இசையில் வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக டாக்டர் சிவா திரைப்படத்திலிருந்து வாலியோட வரிகளில் MSV உடைய இசையில் KJ யேசுதாஸ் மற்றும் S. ஜானகி பாடிய பாடல் வருது. கேட்டு இணைந்திருங்கள்.

அன்பே ஆறுயிரே திரைப்படத்திலிருந்து வாலியுட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டு முடித்தும் நேரம் இப்போது 10:22 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். அற்றை திங்கள் அந்நிலவில் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு குடும்பத்தின் கதை திரைப்படத்திலிருந்து வாலிவுட் வரிகளில் சங்கர் கணேஷுடைய இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் வருது, கேட்டடைந்திருங்கள்.

0: அன்பே அமுதே அழகே அழிவே, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? மனிதனுக்கு எத்தனை கண்கள்? எப்படி சொல்லு பார்க்கலாம்.
1: உங்க கண்ணீர் அண்டு அந்த கண் உண்டு, நக கண்ணீர் பதில் உண்டு.
0: வெரி வெரி குட். புதிதாய் தெரிந்த குரல் ஒன்று சொல்லு.
2: நாம் இருவர்.
0: இந்த குடும்பம் என்பது என்ன?
2: இரண்டுக்கு மேலே எப்போதும் வேண்டாம்.

உடைய மங்கையரின் காவலுக்கு நாலு படை. இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு ஆறுபடை, ஆறுபடை, ஆறுபடை. இன்று எங்கள் மருதமலை கோயில்

மாறுத மலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருத மலைக்கு நீ

வசிச்ச மலை, முக்தி பெற முனிவர் எல்லாம் சுற்றிய மலை. எத்தனைய முனிவர் எல்லாம் சுற்றிய மலை, இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. இத்தனை

அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க.

திருவருள் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனுடைய வரிகளில் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில டி எம் சவுந்தரராஜன் குரல்ல பாடல் கேட்டு முடித்தும் நிறைமிப்பது 10:30 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 அற்றை திங்கள் அந்நிலவில் ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் மேல்நாட்டு மருமகள் திரைப்படத்திலிருந்து உஷா உதப்புடைய குரல்ல நெல்லை அருள்மணியுடைய வரிகளில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில.

இதயக்கணை திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில புலைமை பித்தனுடைய வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுசிலா இணைந்து பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 10:39 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் வரக்கூடிய பாடல் நாளை நமதே திரைப்படத்திலிருந்து தான். வாலிவுட் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில கே ஜே யேசுதாஸ் மற்றும் சுசிலா இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

ஒரு குடும்பத்தின் கதை திரைப்படத்திலிருந்து சங்கர் மற்றும் கணேஷுடைய இசையில வாலியுட வரிகளில் பி சுசிலா பாடிய பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 10:46 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததா தங்கத்திலே வைரம் திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேஷுடைய இசையில வாலியுட வரிகளில் கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் வருது. கேட்டடைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பல்லாண்டு வாழ்க திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவனுடைய இசையில புலமை பித்தனுடைய வரிகளில் கே ஜே யேசுதாஸ் மற்றும் சுசிலா பாடிய பாடலை கேட்டு முடித்து நிறைவு புது 10:54 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மாலை சூடவா திரைப்படத்திலிருந்து வாலியோட வரிகளில் விஜயபாஸ்கருடைய இசையில கே ஜே யேசுதாஸ் குரல்ல கேட்டு அணைந்திருங்கள் ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 10:57 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியில் தான் நாம் எழுந்திருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளுமே நம்ம அந்த நாள் முடியும் போது என்ன யோசிக்கணும் அப்படின்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் வந்து இன்னைக்கு நாள் முழுக்க என்ன நடந்துச்சு, நம்ம என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் பண்ணோம், புதுசாக என்ன விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வந்து நினைவுபடுத்தி பார்த்து, இதில் எதெல்லாம் நம்ம அடுத்து வந்து மேற்கொண்டு போகும்போது தவிர்த்துடணும், எதெல்லாம் எந்த ஒரு நல்ல பழக்கங்களை நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும்

அப்படின்னு நினைக்கிறோமோ அதில் ஒரு 5 நிமிஷம் தூங்க போகும்போது நம்ம வந்து அதை யோசிச்சுட்டு படுத்தோம் அப்படின்னாக்கா அடுத்த நாள் நம்ம தொடங்கும் போது சரி இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கும், நல்ல புத்துணர்ச்சியோட அடுத்த நாள் வந்து தொடங்கும். இன்றைய நாள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்றைய நிகழ்ச்சியிலேருந்து அப்படின்னு விடைபெற்றுக்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட இருந்தது நான் கே தமிழ்மொழி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக சினிமா பைத்தியம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் பாடல் வருது, கேட்டடைந்திருங்கள்.

பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று இரவு பண்பலை 101.4 தரைவழி ஒலிபரப்பு இரவு 11 முதல் காலை 5:54 வரை இராது. நியூஸ் ஆனர் ஆப்பில் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி. ஒலிக்க வரும் பாடல் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து ஹரிணி பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை தேவா. உன் கடைக்கண் பேசும் பார்வைகள் புரியவில்லை, இதழ்களோ மௌனத்தில் குழப்பமாய் இருக்கிறது. குழப்பம் தீர எப்போது வழி சொல்வாய்? காத்திருக்கின்றேன் உனக்காக.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நினைவிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாடியது. பாடலை இயற்றியவர் நந்தலாலா, இசை தேவா. நீ காயங்களும் செய்கிறாய், அதற்கு மருந்தாகி மாயங்களும் செய்கிறாய்.

0: நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் மன்னவர் சின்னவர் திரைப்படத்திலிருந்து மனோ ரஞ்சனி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை கீதப்பிரியன்.
1: என் வாழ்வில் வசந்தமாய் நுழைந்த பின்பு வாட்டங்கள் எனக்கேது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆனந்த பூங்காற்றிய திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் கிருஷ்ணராஜ் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை தேவா. வீசும் பூங்காற்றும் ராகம் பாட துடிக்கும் இதயம் ஆனந்தத்தில் மூழ்கும்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் ரவிசங்கர், இசை எஸ் ஏ ராஜ்குமார். உன் வார்த்தைகள் எல்லாம் கவிதைகளாக தவழும் தென்றலும் தாளாட்டு பாடும்.

தொடரும் பாடல் சிம்மராசி திரைப்படத்திலிருந்து அருண்மொழி சுஜாதா பாடியது. பாடலை இயற்றியவர் வாசன், இசை எஸ் ஏ ராஜ்குமார். உன் வருகை பார்த்ததும் துள்ளாத மனமும் துள்ளுடுதே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அமிர்தா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார். எங்கெங்கோ தேடினேன், கிடைக்கவில்லை வார்த்தைகள் உனக்கு நன்றி சொல்ல.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என் சுவாச காற்றிய திரைப்படத்திலிருந்து எம்ஜி ஸ்ரீகுமார் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான். உன் நினைவுகள் எல்லாம் நெஞ்சில் இருக்கின்றது, அதை சேகரித்து வருகிறேன். எப்போதும் உன் நினைவுகள்தான் என்னை ஆட்கொள்கிறது. என்ன சொல்வேன், உன் பெயர் சொன்னாலே ஏதேதோ மயக்கம் என்னுள்ளே நிகழ்கிறதே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜோடி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மகாலட்சுமி பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான். தவமின்றி கிடைத்த வரம் நீ.

நேர்லேயே நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க தேனி ஹரிராம், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், அலிநகரம் எஸ் மகாதேவன், சாந்தி ரமேஷ், மாதவரம் வீரராகவன், ராஜேஷ் பெரியார் நகர், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், தியாகராய நகர் ரமா ரவி, கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், தியாகராய நகர் ரங்கராஜன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், பன்னீர்செல்வம் செங்கல்பட்டு, ராஜேஷ் பெரியார் நகர், முரளிதரன் விழுப்புரம்.

நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் காதலன் திரைப்படத்திலிருந்து சுனந்தா மின்மினி பாடியது. இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: நேர்லி நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் அன்பன் திரு கழுகுன்றம் சசி எழில்மணி. ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. நேயர்களே, நள்ளிரவு 12 மணி முதல் எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக பண்பலை 102.3 விவித் பாரதி தமிழில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:10. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத அறிங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.

இந்த வெங்காய முகமே, ஓ என் வெங்காய முகமே, நல்ல தயிர் பச்சடி கேட்டது இந்த வெங்காய முகமே, ஓ என் வெங்காய முகமே. அரைக்கீரை சிறுக்கீரை அகத்திக்கீரை சுக்காங்கீரை புளிக்கீரை புதினாக்கீரை பொன்னாங்கண்ணிக்கீரை கால நாள் வீசிவிட்டா முள்ளங்கி வருமே, முக்கால நாள் வீசிவிட்டா முள்ளங்கி வருமே, உங்க முதுகே.

ஆசை வந்திருக்கும் கோமை பழம் அசட்டு முகத்துக்கு, ஐயே அசட்டு முகத்துக்கு. ஆஹா தங்கமே தங்கம், தங்கமே தங்கம், தக்காளி பழமே, ஆஹா என் தக்காளி பழமே.

0: மெல்லினமாம்
1: யரல வாழல
0: இடையினமாம்
1: இடையினமாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

இடையை ரசிப்பது உண்டு. எதிலே விழுந்தால் சுகமோ அதிலே இதயம் பதிவதும் உண்டு. தொட்டு காட்டலாம் மேலை நாட்டு சங்கீதத்தை, தொட்டு காட்டலாம் வட்டம் போடவா வாலிபத்தின் வேகத்தோடு வட்டம்.

அஞ்சாமல் நடப்பதும் தேவியை பார்ப்பதும் நவீன உலகத்தின் பாணி. தொட்டு காட்டவா மேலை நாட்டு சங்கீதத்தை, தொட்டு காட்டவா வட்டம் போடவா வாலி.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது அதிசய திருடன் திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் குழுவினர் பாடியது. பாடலை இயற்றியவர் தஞ்சை ராமையா தாஸ், இசை S. தட்சிணாமூர்த்தி.

நிறைவாக நந்தனார் திரைப்படத்திலிருந்து எம்எம் தண்டபாணி தேசிகர் பாடியது. பாடலை இயற்றியவர்கள் பாபநாசம் சிவன், கொத்தமங்கலம் சுப்பு. இசை எம்டி பார்த்தசாரதி, எஸ் ராஜேஸ்வர ராவ்.

நேர்லே, நாம் இதுவரை திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஆர். தேவராஜலு அவர்கள் நாகஸ்வரம், பள்ளிகொண்டா ஆர். முருகன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஏரான் ஆபை என தொடங்கும் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை, ராகம் தோடி, ஆதிதாளம்.

நேர்களே, பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஆர். தேவராஜுலு அவர்கள் நாகஸ்வரம், பள்ளிக்கொண்டா ஆர். முருகன் அவர்கள் தவில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிறைவாக ஆடமோடி கலதே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சாருகேசி, ஆதிதாளம்.

நாம் இதுவரை கேட்டது பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஆர். தேவராஜலு அவர்கள் நாகஸ்வரம், பள்ளிக்கொண்டா ஆர். முருகன் அவர்கள் தவில் கேட்டோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது ஸ்ரீ ஸ்கந்தகுரு கவசம். பாடியவர்கள் சூலமங்கலம் ஜெயலட்சுமி, சூலமங்கலம் ராஜலட்சுமி.

பாட்கொண்ட குருபரனே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனே ஸ்கந்த குருநாதா ஷண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குரோ காத்திடுவாய்.

கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குரு குகனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவேர் பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா பவழமலை ஆண்டவனே பாபங்களை போக்கிடப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரோ ஞானவரம் எனக் கருள்வீரே.

நித்யலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தோம்.

யாரெல்லாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா முருகனின் மூலம் இது முழு மனத்தோடேத்திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தியும் தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே யக்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா ஹிருதயத்

சிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய் இடகலை பிங்கலை ஏதும் அறிந்திலேன் நான் இந்திரியமடக்கி இருந்து மறிகிறேன் நான் மனதை அடக்க

மனத்தை இரு விழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய். அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடாமை அருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய். கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே, ஆறுமுகமான குரோ அறிந்திட்டேன் உன் மகிமை. இக்கணமே வருவாய் என் ஸ்கந்த குருவேனி, என்னை காத்திடவே எனக்கு நீ அருள்.

நீக்கிடுவாய், என் தளர்ச்சியை அகற்றிடுவாய். சுகவனேசன் மகனே, சுப்பிரமணிய ஜோதியே, பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா. பரமானந்தமதில் என்னை மறக்க பாலிப்பாய், மால்மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்தகுரோ. சிவகுமராவுன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணந்தேன்.

தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலகமுனி உனை புகழ்ந்தான். ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்த குரு ஒழுக்க முழு கருணையையும் தவ

அருளெலாம் முருகன், அன்பெலாம் முருகன், ஸ்தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு. ஸ்கந்தாசிரமிருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன்.

0: நீராடி நீர் பூசி கந்த குரு கவச மோதி கந்தகிரி ஏறி விட்டால் முந்தை வினை எல்லாம் கந்தன் நகற்றிடுவன் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையுமே கைகூடும். கன்னிமார் ஓடை நீரை கைகளிலே நீ எடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடியுருவேத்தி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டிட்டால் சித்தமலமகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்தகுரு கவசமிதை பாராயணம் செய்துலகில் பாக்யமெல்லாம் பெற்றிடுவீர்.
1: அடுத்து பவானி புஜங்கம், பாடியவர் வாணி ஜெயராம்.